0: அரசின் முதன்மையான கடமை என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் சமண மதம் இந்தியாவின் நாகரீகம் மற்றும் கலாச்சாரத்தின் பெருமைக்குரிய அடையாளம் என்றும், அதன் மரபுகள் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது என்றும் அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் பல்வேறு காலகட்டங்களில் கடத்தப்பட்ட 20க்கும் மேற்பட்ட புனித சின்னங்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு திரும்ப கொண்டுவரப்பட்டுள்ளன என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற ஜவுளி குழுவின் 62வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தரமான ஜவுளி பொருட்களை உற்பத்தி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாரம்பரிய இழைகளுடன் புதிய இழைகளையும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நவி மும்பையில் உள்ள மறுசுழற்சி செய்யும் ஆலைக்கு சென்று பார்வையிட்ட அவர், மறுசுழற்சி மறுபயன்பாடு போன்ற நடவடிக்கைகள் வாயிலாக ஜவுளி கழிவுகள் புதிய பொருட்களாக உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பயன்படுத்தப்பட்ட ஆடைகள் பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் சிறு விற்பனையகத்தையும் அவர் திறந்து வைத்தார். பின்னர் அங்குள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தில் பயின்று வரும் மாணவர்களிடையே அமைச்சர் கலந்துரையாடினார். மாநிலத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தாவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற தாவேக அரசின் 100 நாள் சாதனைகள் குறித்த விளக்க பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இப்பகுதி மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு விரைவில் நிரந்தர தீர்வு காணப்படும் என்று தெரிவித்தார். திருப்பூரை தூய்மையான நவீன நகரமாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு செங்கோட்டையன் கூறினார். இந்த கூட்டத்தில் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், கடந்த காலங்களில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பான ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். வரி பணத்தை முறைகேடு செய்பவர்கள் மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் கூறினார். பெருமளவிலான அந்நிய செலவாணியை ஈட்டும் வகையில் ஏற்றுமதியில் திருப்பூர் சாதனை படைத்து வருவதாக திரு அருண்ராஜ் தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதே காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்று மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். அனைத்து நதிகளையும் இணைப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று என்றும், தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீரை வழங்குவதற்கான வழிமுறைகளை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு மாணிக்கம் தாக்கூர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திடக்கழிவு மேலாண்மை விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் கண்டோன்மெண்ட் வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. கழிவுகளை தரம் பிரித்து பாதுகாப்பான முறையில் கையாளுதல், உரம் தயாரித்தல் போன்ற நடைமுறைகள் குறித்து இந்நிகழ்ச்சியில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக சுகாதார கண்காணிப்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
2: திடக்கழிவு மேலாண்மை 2026 வந்து முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. மக்கள்கிட்ட போயிட்டு அவேர்னஸ் மூலமா அந்த கருத்துக்களை சேர்க்கின்ற எண்ணத்துல அந்த அவேர்னஸ் கேம்பெயின் வந்து எல்லா அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ் முக்கியமா அந்த யூனிட்ஸ், மாஸ்க், டெம்பிள், கல்யாண மண்டபம், ஸ்கூல்ஸ் மற்ற எல்லா இடங்கள்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ் வர சொல்லி அவங்களுக்கு முறையான ஒரு அவேர்னஸ் கம் இந்த ட்ரைனிங் சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கோம்.
0: குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்த விளக்க நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று வெலிங்டனை சேர்ந்த குடியிருப்பு வாசி திரு வினோத் தெரிவித்தார்.
3: வெளிண்டின் கண்ட்ரோல்மெண்ட் சார்பாக பார்த்தீங்கன்னா திடக்கழிவு மேலாண்மை திட்டத்துக்கு வந்து 26 சட்டத்தின் பிரகாரம் இன்னைக்கு எப்படி வந்து பிரிக்கும் மக்கும் குப்பை மக்காத குப்பைகள் வந்து எவ்வாறு பிரிக்கணும்ன்ற வந்து கிளாஸ் எடுத்திருந்தாங்க. இது மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளாத நிகழ்ச்சியாக இருந்தது. இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த கருப்பு பிளாஸ்டிக் வந்து ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்ற விஷயத்தையும் இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த குப்பை வந்து எவ்வாறு பிரிக்கணும்னு சிறப்பாக வந்து ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சியும் மிகவும் சிறப்பாக இருந்தது.
0: தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த

0: ஐந்து தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உள் மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இன்று இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. பலோச்சிஸ்தானில் உள்ள மஸ்தாங் மாவட்டத்தில் குடிமக்கள் மீது பாகிஸ்தான் விமானப்படை நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பலோச் மனித உரிமைகள் குழு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பனாமா நாட்டு கொடியுடன் 24 மாலுமிகள் மற்றும் 72,100 மெட்ரிக் டன் இரும்பு தாதுவுடன் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் வங்கக்கடலில் மூழ்கியது. மாநிலங்களின் எல்லைப்பகுதிகளில் நிகழும் அன்றாட பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பதை உறுதி செய்யும் வகையில் கூட்டுக்குழு அமைப்பது என்று மேகாலயா அசாம் மாநில அரசுகள் முடிவு செய்துள்ளன. 387th மெட்ராஸ் தினத்தை முன்னிட்டு சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சிறப்பு புகைப்பட கண்காட்சியை மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ராஜேஷ்குமார் ஆகியோர் நேற்று தொடங்கி வைத்தனர். காஞ்சிபுரம் அரக்கோணம் இடையே உள்ள ரயில்வே கிராசிங்கில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பது குறித்து மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் ஆய்வு செய்தார். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் சார்பில் சென்னை அசோக் நகரில் நேற்று நடைபெற்ற மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் மொத்தம் 3,289 பேர் பயனடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாநில பள்ளிக் கல்வித்துறை சார்பில் மாணவ மாணவிகளுக்கான இளையோர் திறன் கலை திருவிழா என்ற மாவட்ட அளவிலான போட்டிகளை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர் ஒழிப்பு குறித்த பயிற்சி பட்டறை ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் கோதண்டராமர் கோவிலில் பெரிய திருமஞ்சன அபிஷேகம் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. கொழும்புவில் இப்போட்டி காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. சென்னையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 72 ரன் வித்தியாசத்தில் நெல்லை அணியை வென்றது. கான்கன் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-3 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் சாண்டியாகோ, தைவானின் ரேஹோ இணையை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரிசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அஹிம்சை, அமைதி ஆகியவை இந்தியாவின் தொன்மையான கலாச்சார பாரம்பரியத்தின் அடையாளமாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பருத்தி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தவேக அரசு திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்புவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். மரியானா அகழி, வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். புவி ஒரு நீலக்கோள், அதன் கடல் மடிகளில் பல்வேறு அதிசயங்களும் மர்மங்களும் புதைந்து கிடக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான் மரியானா அகழி. மரியானா ட்ரெஞ்ச் எனப்படும் உலகிலேயே ஆழமான பகுதி கடல் ஆழங்களின் பாதாள பெரும்பள்ளம். பொதுவாக கடற்பகுதிகளின் ஆழம் 4 கிலோமீட்டர் என்ற அளவில் இருக்கும். ஆனால் உலகின் பேராழமான மரியானா அகழி 11 கிலோமீட்டர் ஆழமானது. இந்த பேராழத்தில் எவரெஸ்ட் சிகரத்தையே வைத்தாலும் அதற்கு மேலும் 2.2 கிலோமீட்டர் உயரம் வரை கடல் நீர் இருக்கும். மரியானாவை அதன் அதி ஆழத்தின் பொருட்டு புவியின் நான்காம் துருவம் என்று விஞ்ஞானிகள் அழைக்கின்றனர்.

0: அதாவது வடதுருவம், தென் துருவம் ஆகியவை இரு துருவங்கள் என்றால், எவரஸ்டின் உயரம் மூன்றாவது துருவமாகவும் மரியானாவின் ஆழம் நான்காம் துருவமாகவும் அழைக்கப்படுகின்றன. இந்த மரியானா அகழி மேற்கு பசிபிக் பெருங்கடலில் மரியானா தீவுகளுக்கு 200 கிலோமீட்டர்கள் கிழக்கில் அமைந்துள்ளது. 2550 கிலோமீட்டர் நீளமும் 69 கிலோமீட்டர் அகலமும் கொண்டு பிறை வடிவில் தோற்றம் அளிக்கிறது. மரியானா அகழி பகுதியில் சேலஞ்சர் டீப் எனும் பகுதிதான் புவிப்பரப்பிலேயே அதிக ஆழம் கொண்ட புள்ளி. 1875 பிரிட்டனைச் சேர்ந்த சேலஞ்சர் என்னும் கப்பலின் ஆழ்கடல் பயணத்தில் ஒலி அலைகளை எதிரொலித்து அதன் ஆழம் கண்டறியப்பட்டதால் இந்த பகுதி சேலஞ்சர் டீப் என்று அழைக்கப்படுகிறது. கடலின் அதி ஆழமாக இது இருப்பதால் காற்றின் அழுத்தம் இங்கு மிக அதிகமாக இருக்கும். இங்கு நிலவும் காற்றழுத்தமான 1086 bar மேற்பரப்பில் நிலவும் அழுத்தத்தை விட 1071 அதிகமானதாகும். சூரிய ஒளி ஊடுருவாத இந்த கடல் ஆழத்தில் வெப்பநிலை 4 முதல் 1 °C வரை சில்லிடும் கடும் குளிராக இருக்கும். அதே சமயத்தில் இந்த அகழியின் வேறு பகுதிகளில் புவி ஆழங்களில் இருந்து 700 °F வரை கொதிக்கும் நீரோட்டங்களும் உண்டு. அதற்கு காரணம் அந்த இடங்களில் இருக்கும் எரிமலைகள் ஆகும். 180 மில்லியன் முன்பு இந்த மரியானா அகழி உருவாகியிருக்கலாம் என்று புவியியலாளர்கள் கருதுகின்றனர். பசிபிக் நிலத்தகடும் மரியானா சிறு தகடும் மோதிக்கொண்ட போது பசிபிக் நிலத்தகடானது மரியானாவின் அடிப்பகுதியில் குழிந்ததாக கூறப்படுகிறது. உலகில் எங்கும் காணப்படாத வினோத உயிரினங்கள் இங்கு காணப்படுகின்றன. 10 cm விட்டம் கொண்ட பேருரு அமீபாக்கள், 30 cm வளரும் டம்போ ஆக்டோபஸ்கள், கண்ணாடி போல ஒளி ஊடுருவும் டெலஸ்கோப் ஆக்டோபஸ்கள், 13 அடி நீளம் கொண்ட சுறாக்கள், வினோதமான ஆழ்கடல் நத்தை மீன்கள் மற்றும் புவிப்பரப்பில் எங்கும் காண முடியாத 200 வகையான தொல் நுண்ணுயிர்கள் உட்பட பல்வேறு உயிரினங்கள் இங்கே வசிக்கின்றன. இவ்வாறு அதி ஆழத்தில் இருந்தாலும் இந்த பகுதி கூட மனிதனின் மாசுபடுத்தலுக்கும் நச்சுக் கழிவுகளுக்கும் தப்பவில்லை. இப்பகுதியை வெவ்வேறு காலங்களில் ஆராய்ந்த விஞ்ஞானிகள் கடலடி மீன்களுக்குள் நுண் நெகிழிப்படிவுகள் இருப்பதையும் மரியானா படுகையில் நெகிழிப்பைகள் இருப்பதையும் பதிவு செய்துள்ளனர். அணுப்பரிசோதனைகளின் விளைவாக மரியானா கடலடி உயிரினங்களில் கார்பன் 14 கதிரியத்தாக்கம் இருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே இயற்கையின் அபூர்வங்களில் ஒன்றான நமது புவியின் ஆழ்பகுதியான மரியானாவை நாம் வியப்பதோடு மட்டுமல்லாமல் பாதுகாக்கவும் வேண்டும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், மரியானா அகழி. வழங்கியவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள்.
2: தொடர்வது காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நளினி. புதுடெல்லியில் அடுத்த மாதம் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் 48 பள்ளி ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தேசிய விருதுகளை வழங்க உள்ளார். புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் 27 மாநிலங்கள் மற்றும் 7 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 26 ஆசிரியர்கள் மற்றும் 22 ஆசிரியைகள் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். நமது கலாச்சாரமே நாட்டை பாதுகாத்து ஒருங்கிணைத்து வருவதாகவும், நாம் நமது கலாச்சாரத்தின் வேர்களை பாதுகாப்பது அவசியம் என்றும் குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், நமது இளைஞர்களுக்கு தேசத்தின் மீதான பக்தியை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று கூறினார். இன்றைய இளம் தலைமுறையினர் பொறுப்புடன் செயல்பட்டு நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்ல வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய ரசாயன மற்றும் உரங்கள் துறை அமைச்சர் திரு J.P. Nadda தற்போது நடைபெற்று வரும் காரிஃப் பருவம் மற்றும் வரவிருக்கும் ரபி பருவத்திற்கான உரங்கள் குறித்த ஆயத்தப் பணிகளை புதுடெல்லியில் நேற்று ஆய்வு செய்தார். பின்னர் விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்வதே அரசின் முன்னுரிமை என்று அவர் தமது சமூக ஊடகப்பதிவில் குறிப்பிட்டுள்ளார். புவனேஸ்வரில் உள்ள கலிங்கா மைதானத்தில் நேற்று நடைபெற்ற உலக தடகள சில்வர் லெவல் கான்டினென்டல் டூர் 2026 போட்டியில் இந்தியாவின் ரோஹித் யாதவ் ஈட்டி

0: எறிதலில் 87.68 மீட்டர் தூரம் எறிந்து முதலிடத்தை பெற்றுள்ளார். ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் முரளி ஸ்ரீசங்கர் 8.07 மீட்டர் தூரம் தாண்டி முதலிடத்தையும், தென்னாப்பிரிக்காவின் திவான் மானுவல் 8.03 மீட்டர் தூரம் தாண்டி இரண்டாவது இடத்தையும், இந்தியாவின் டேவிட் சாலமன் 7.78 மீட்டர் தூரம் தாண்டி மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளனர். மகளிர் நீளம் தாண்டுதல் பிரிவில் அன்சி சோஜன் 6.71 மீட்டர் தூரம் தாண்டி முதலிடத்தையும், ஷைலி சிங் 6.56 மீட்டர் தூரம் தாண்டி இரண்டாம் இடத்தையும், முபசீனா முகபது 6.31 மீட்டர் தூரம் தாண்டி மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
1: நேரம் 7:02. எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது
2: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி மலர்.

புதுச்சேரி தயாரிப்பு பொருட்களுக்கான லட்சினை வெளியீட்டு விழா மற்றும் கீழூரில் நடைபெற்ற சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன.

0: பிப்டிக் மற்றும் தேசிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் புதுச்சேரி தயாரிப்பு பொருட்களுக்கான லட்சினை வெளியீட்டு விழா நேற்று முன்தினம் நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மேட் இன் புதுச்சேரி லோகோவை வெளியிட்டனர். அதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றினார் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன்.
1: மேட் இன் புதுச்சேரி என்ற பெயரை பார்க்கும் போது தரமான தயாரிப்பு என்ற நம்பிக்கை கன்சியூமருக்கு ஏற்பட வேண்டும். தயாரிப்புகள் தரம், வடிவம், புதுமை, பேக்கிங், நுகர்வோர் அனுபவம் அனைத்திலும் உயர்ந்த ஸ்டாண்டர்டை பின்பற்ற வேண்டியது அவசியம். மேட் இன் புதுச்சேரி முத்திரையோடு வெளிவரும் ஒவ்வொரு தயாரிப்பும் புதுச்சேரியின் பெயரையும் தன்னுடன் எடுத்து செல்கிறது என்பதை நம்முடைய என்டர்பிரினர்ஸ் நினைவில் கொள்ள வேண்டும். அதனால் ஒவ்வொரு தயாரிப்பின் தரமும் அந்த நிறுவனத்தின் பொறுப்பு மட்டுமல்ல, மேட் இன் புதுச்சேரி ஒட்டுமொத்த அடையாளத்தின் நம்பகத்தன்மையாக தீர்மானிக்கும். இனோவேஷன், குவாலிட்டி இரண்டும் மேட் இன் புதுச்சேரி முயற்சியின் அடித்தளமாக இருக்க வேண்டும். பாரத பிரதமர் 12 வருஷமாக மேட் இன் இந்தியான்னு ஒரு லோகோ கொடுத்தார். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் நம்ம எல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் எக்ஸ்போர்ட்டிங் மொபைல் ஃபோன்ஸ் டு அதர் கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்ட். அதே மாதிரி இந்தியன் ஆட்டோமொபைல்ஸ், ஆல் ஃபாரின் கண்ட்ரிஸ் ஆர் கம்மிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் த கார்ஸ் இன் இந்தியா அண்ட் தேர் எக்ஸ்போர்ட்டிங் தோஸ் கார்ஸ் abroad. It's a major export business. Now we are going towards semiconductors. Why should we depend upon semiconductors from import? We should be exporting our semiconductors to outside world. அதுக்காக லிங்க் அப் பண்ணனா கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வேணும். அது இந்தியா முழுக்க எங்கெல்லாம் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மைனிங் பண்ண முடியுமோ அதெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஃபீல்டுலையும் they are trying to make self sufficient and making india inga vandha inda pudhu logo neenga introduce pannirukinga. I am very happy that all the handicrafts are going to be benefited globally, but I see this as a great opportunity for further industrialization in manufacturing and it in Puducherry. Na vandha mudhal amaicha kuda pesirukken, இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் கூட பேசிட்டுருக்கேன், எல்லாரும் எக்ரி பண்ணிட்டாங்க. இந்த 5 வருஷத்தில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் கம் இன் த மேனுஃபேக்சரிங் அண்ட் ஐடி செக்டர் இன் புதுச்சேரி. பிகாஸ் இட் பெயின்ஸ் மீ டு சீ மை யங்ஸ்டர்ஸ் கோயிங் டு பெங்களூர் அண்ட் மெட்ராஸ் ஃபார் பர்பஸ் ஆஃப் கெட்டிங் ஜாப்ஸ். வி ஷுட் ஹாவ் அவர் யங்ஸ்டர்ஸ் கெட்டிங் எம்ப்ளாய்ட் இன் புதுச்சேரி இட் செல்ஃப். அண்ட் ஐ திங்க் திஸ் லோகோ will be a big motivation to see that it is not only provides jobs for the youngsters but also it provides income in term of GST to the government. At the same time, I would like to make a caution today. MSME sector the maximum vela vaipugal nama kodukka mudiyum and IT sector adukaga nanga

0: ஒரு வருஷமாக வி ஹவ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அதெல்லாம் எக்கச்சக்கம் ரிஃபார்ம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த இந்த தடவை கூட இந்த அசம்பிளியில் கூட வி ஹவ் கோயிங் டு பாஸ் அன் ஆக்ட். அதில் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வி ஆர் மேக்கிங் இட் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் இன்வெஸ்டிங் இன் புதுச்சேரி. மேட் இன் புதுச்சேரி என்பது நாம் எங்கு ஒரு பொருள் தயாரிக்கிறோம் என்பதை கூறும் அடையாளமாக மட்டும் இருக்கக்கூடாது, அது தரத்தின் பொறுப்பின் புதுமையின் அடையாளமாக இருக்க வேண்டும். இந்த முயற்சியை முன்னெடுத்த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட், பிப்டிக், இடிஐ மற்றும் என்டர்பிரினர்ஸ் அனைவரையும் நான் பாராட்டி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது உரையில்,
2: புதுச்சேரியுடைய தொழில் வளர்ச்சியில் மீண்டும் ஒரு மைல்கல். எங்களுடைய அரசானது தொழில் வளர்ச்சியை புதுச்சேரியில் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதில் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்ட சின்னம் பான்ஃபீல் மேட் இன் புதுச்சேரி. புதுச்சேரியுடைய தொழில் வளர்ச்சி இவற்றை நாம் கணிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தனி நபர் வருமானம் புதுச்சேரி இப்போ என்ன இருக்குது? 3,06,619 தனி நபர் வருமானம். என்னோட கேட்பாங்க, நிறைய பேர் கேட்டிருக்காங்க, தனி நபர் வருமானம் 3,06,000 சொல்கிறீங்க, எப்படி அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மிக முக்கிய பங்கு தொழில் வளர்ச்சி, அதுவும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலுடைய வளர்ச்சி. இன்று ஏறக்குறைய சுமார் 116,000 பேர் இந்த சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் பதிவு செய்திருக்கின்றார்கள். அது காரணம் மத்திய அரசுடைய நிதி உதவி, மத்திய அரசு கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்கள், அதன் மூலமாக தொழில் முனைவோருக்கு கொடுக்கப்படுகின்ற ஊக்கத்தொகை, இவையெல்லாம் இந்த புதிய தொழில் முனைவோருக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்து அவர்களை சிறு குறு தொழில் மற்றும் நடுத்தர தொழில் பதிவு செய்ய வைத்திருக்கின்றது என்பது உண்மை. இதில் பல சிறிய தொழிலை தொடங்கி இங்கே நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலமாக நமக்கு வருகின்ற வருவாய், அது மட்டுமல்லாது கலால் துறையின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற வருவாய், இவையெல்லாம் இணைந்து நம்முடைய தனி நபர் வருமானம் புதுச்சேரியில் உயர்ந்து வருகின்றது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இளைஞர்கள் பிள்ளைகள் படிப்பதற்குரிய ஒரு வாய்ப்பினை அரசு பல திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதும் அரசினுடைய எண்ணம். புதுச்சேரியில் தொழிற்பேட்டைகள் எப்படிப்பட்ட தொழிற்பேட்டைகள் இருக்கின்றது, எப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்கின்றன நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். இருக்கின்ற தொழிற்சாலைகளில் சில தொழிற்பேட்டைகள் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகின்றது, பல பெரிய தொழிற்சாலை சிறிய தொழிற்சாலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒரு புதிய தொழிற்பேட்டையை உருவாக்கி சிறப்பு பொருளாதார மண்டலத்தின் மூலமாக பல புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அங்கே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொடுக்கின்ற நிலையில் நடவடிக்கை அரசு எடுத்து வருகின்றது இப்பொழுது. அது மட்டுமல்ல, இளைஞர்களுக்கு ஒரு புதிய தொழில் தொடங்குவதற்கான அவர்களை தொழில் முனைவர்களாக உருவாக்குவதற்கான நடவடிக்கையும் எடுத்து வருகின்றது. அதற்குரிய ஆலோசனைகளையும் இப்பொழுது அரசு வழங்கி வருகின்றது. நீங்கள் நல்லா பார்க்கலாம் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கையினுடைய வருகை, இவையெல்லாம் இணைந்து நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை ஒரு பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு சிறிய மாநிலமாக இப்போது அரசு கொண்டு வந்திருக்கின்றது. மேலும் மேலும் பல தொழிற்சாலைகள் கொண்டு வரும் நடவடிக்கையும் அரசு எடுத்து வருகின்றது. நம்ம ஒரு பெரிய குறை, நான் அடிக்கடி நம்முடைய நண்பர்கள் கேட்கும் பொழுது தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய புதுச்சேரியில் போதும் அளவிற்கு மின்சாரம் இருக்கின்றது, அது சரியான முறையில் வழங்க வேண்டும் என்பது அரசுடைய எண்ணம். அதற்கு நடவடிக்கைகளும் இப்பொழுது அரசு எடுத்து வருகின்றது. ஒரு துணை மின் நிலையம் தவளக்குப்பத்திலும் ஹாஸ்பிட்டலையும் பொழுது அமைப்பதற்கான நடவடிக்கை அரசு எடுத்து அந்த பணிகள் தொடங்கப்பட்டு இருக்கின்றது. அந்த பணிகள் முடிவடையும் தருவாயில் நிச்சயமாக தடையில்லா மின்சாரம் வகை புதுச்சேரியில் முழுமையாக கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி சரியான மின்சாரம் கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கையும் அரசு எடுத்து வருகின்றது. இப்போது கூட நம்முடைய மத்திய அரசுடைய உதவியோடு தேக்தாமால் நம்முடைய ஏஎஃப்டி ஆலையுடைய இடத்தில் அந்த ஒரு பணியை தொடங்கியிருக்கும். ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டி கைவினை கலைஞருடைய பொருட்களை எல்லாம் கைவினை கலைஞர் தயாரித்த பொருட்கள் எல்லாம் அங்கே சந்தைப்படுத்தி கொடுப்பதற்கான நிலையில் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த இடத்திலேயே நம்முடைய தொழில் முனைவோர்கள் சிறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலை சார்ந்த நண்பர்கள் கேட்கின்ற மாதிரி ஒரு பெரிய அரங்கம், அவர்கள் தயாரித்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான ஒரு அரங்கத்தை கூட அந்த இடத்தை நிர்வகிக்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது.
1: மேலும் இவ்விழாவில் தொழில்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ், சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான், தொழில்துறை செயலர் திரு விக்ராந்த் ராஜா, தேசிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் திரு சுனில் சுக்லா மற்றும் தொழில் முனைவோர் சுற்றுலா பயணிகள்

0: பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா கீழூரில் கடந்த 16ஆம் தேதி நடைபெற்றது. இந்நாளையொட்டி கீழூரில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூணில் உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செய்தார். பின்னர் உரையாற்றிய அவர்,
1: நம்முடைய இந்திய நாடு 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் பெற்றிருந்தாலும் நம்முடைய புதுவை பிரெஞ்சுக்காரனுடைய ஆதிக்கத்திலே இருந்த காரணத்தினால் விடுதலை பெற முடியாத ஒரு சூழல் அன்றைக்கு இருந்தது. நம்முடைய எண்ணற்ற சுதந்திர போராட்டத்தினுடைய வீரர்கள் தன்னுடைய இன்னுரையும் கொடுத்து நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திற்கு சுதந்திரம் வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து அதற்கு பல கட்ட போராட்டங்களை நடத்தி பல இன்னல்களுக்கு ஆட்பட்டு இந்த விடுதலையானது 1954 நவம்பர் மாதத்திலே நமக்கு கிடைத்தது. அப்படி நவம்பர் மாதம் நமக்கு சுதந்திரம் கிடைத்தாலும் கூட நாம் இந்திய நாட்டோடு இந்திய அரசாங்கத்தோடு சேர முடியாத ஒரு சூழல் இருந்தது. நாம் சுதந்திரம் அடைந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு 1962ஆம் ஆண்டு தான் நாம் இந்திய நாடோடு இணைக்கின்ற அந்த நிகழ்வானது நடைபெற்றது. அப்படிப்பட்ட தியாகங்களை போற்றுகின்ற வகையிலே அந்த தியாகிகளுக்கு நாம் மரியாதை செலுத்துகின்ற ஒரு நாளாக இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த நிகழ்வை அந்த பெருமையை உருவாக்கி கொடுத்த அந்த தலைவர்களுக்கு ஒரு நன்றி செலுத்துகின்ற விழா தான் இந்த விழா. ஒவ்வொரு ஆண்டும் இந்த வரலாற்று நிகழ்வை நம்முடைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த நிகழ்வானது இருக்க வேண்டும். இந்த வரலாற்றுகள் எல்லாம் போற்றப்பட வேண்டும். நம்முடைய தியாகிகளுடைய தியாகங்கள் எல்லாம் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம்.
0: மேலும் இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன், அமைச்சர்கள் திரு ராஜவேலு, திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஏ கே டி ஆறுமுகம், திரு ரவிக்குமார், திரு கார்த்திகேயன் மற்றும் அரசு உயரதிகாரிகள், சுதந்திர போராட்ட தியாகிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு.
2: நேரில் நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணிக்கு ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில குட்டி சுட்டி உங்க டேலண்ட நீங்க வெளிப்படுத்தலாம். மறக்காம டயல் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு உங்க டேலண்ட உலகமே அறிய காத்துட்டு இருக்கு. மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வீக்கெண்ட் ஸ்பெஷல் ரெயின்போ கிட்ஸ். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP Nadda தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இறக்குமதி மீதான புதிய வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கன் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை அவர் பதிவு செய்துள்ளார். புதுதில்லியில் உள்ள பாஜக தலைமையகத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட கட்சியின் தேசிய நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்களுடன்

0: தாம் கலந்துரையாடியதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கில் பிஜேபி தொண்டர்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் வந்தே மாதரம் பாடலின் வரலாற்று சிறப்புமிக்க மரபை பாதுகாப்பது மற்றும் அதற்கு உரிய மரியாதை அளிப்பது தொடர்பான தீர்மானம் ஒன்றை பிஜேபி நிறைவேற்றியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். காலத்தால் அழியாத சுதந்திர போராட்டத்தின் அடையாளமாக திகழும் வந்தே மாதரம் பாடலின் கௌரவம், கண்ணியம், மரபு மற்றும் தேசிய பாடல் என்ற அந்தஸ்து ஆகியவற்றை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக அவர் கூறினார். வாக்கு வங்கி அரசியலுக்காக தேசிய பாடலை அவமதிக்கும் எந்த ஒரு முயற்சியையும் நிராகரிக்க பிஜேபி முடிவு செய்துள்ளதாக திரு நிதின் நபின் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். அந்நாட்டில் நடைபெறும் இந்தியா ரஷ்யா நாடுகளுக்கு இடையேயான கூட்டுக்குழு கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்தில் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வெளியுறவு அமைச்சரின் இந்த பயணத்தின் போது அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவை சந்தித்து பரஸ்பரம், மண்டல மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கிரேக்கம், எகிப்து ஆகிய நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று திரு ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கொல்கத்தாவில் கார்டன் ரீச் பகுதியில் உள்ள கார்டன் ரீச் கப்பல் கட்டுமான நிறுவனம் மற்றும் யந்திரா இந்தியா நிறுவனங்களின் 5 ஆலைகள் அமைப்பதற்கான பூமி பூஜை விழாவில் இன்று பங்கேற்கிறார். மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுபேந்து அதிகாரி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். பின்னர் GRSE மாளிகையில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் நடைபெறும் கலந்துரையாடல் அமர்விலும் அவர் பங்கேற்கிறார். இதனையடுத்து ஈஸ்ட் பெங்கால் மோகன் பகான் அணிகளுக்கு இடையேயான துரந்த் கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியை அமைச்சர் பார்வையிடுகிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விவசாயிகளுக்கு தடையின்றி குறித்த நேரத்தில் உரங்கள் கிடைப்பதற்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். கரீஃப் மற்றும் ரபி பருவத்திற்கான உரங்களின் தயார் நிலை குறித்து நேற்று திரு JP நட்டா ஆய்வு செய்தார். உலகின் மருந்து உற்பத்தி மையம் என்ற நிலையிலிருந்து ஆராய்ச்சி, புத்தாக்கம், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் உலகின் ஆய்வகமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக மத்திய உரத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் சுகாதாரத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான வாய்ப்புகளை எடுத்துரைத்தார். மருந்து கண்டுபிடிப்பு, தனிப்பட்ட சிகிச்சை முறைகள், சுகாதார சேவைகளை வலுப்படுத்துவது, நோய் பரவல் கண்காணிப்பு போன்ற நடவடிக்கைகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அவசியம் என்று அவர் கூறினார். புதுதில்லியில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சுகாதார சேவைக்கான செயற்கை நுண்ணறிவு சீர்மிகு மையம் அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஜவுளி கழிவுகளை மறுசுழற்சி செய்யும் நடவடிக்கைகள் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். பெலாப்பூரில் உள்ள ஜவுளி மறுசுழற்சி மையத்திற்கு சென்று பார்வையிட்ட அவர் இதனை தெரிவித்தார். மாதந்தோறும் 78 லட்சம் டன் ஜவுளி கழிவுகள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் அவற்றை நிலையான வளங்களாக மாற்ற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். நவி மும்பையில் உள்ள மறுசுழற்சி ஆலையை போன்று நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் இதற்கான ஏற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு கிரிராஜ் சிங் கேட்டுக் கொண்டார். ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் அகில இந்திய ஆயுஷ் முதுகலை நுழைவுத் தேர்வு நடத்துவதில் ஏற்பட்ட குறைபாடுகள் தொடர்பாக தனியார் நிறுவனம் விளக்கம் அளிக்குமாறு தேசிய தேர்வு முகமை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த விவகாரத்திற்கு தீர்வு காணப்படும் வரை தேசிய தேர்வு முகமையின் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களின் பட்டியலில்

0: இருந்து அந்த நிறுவனத்தின் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக அந்த முகமை தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு தேர்வு மையத்தில் ஏற்பட்ட மின்சார தடை காரணமாக 49 தேர்வர்களால் தேர்வை முழுமையாக எழுத முடியாத நிலை ஏற்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மையத்தில் தேர்வெழுத முடியாமல் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கான மறுதேர்வு அடுத்த மாதம் 1 காலை 10 ஜெய்ப்பூரில் உள்ள ராஜஸ்தான் மகளிர் பொறியியல் கல்லூரி மையத்தில் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கான 12 விளம்பர காலவரம்பை நீக்குவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கேபிள் தொலைக்காட்சி நெட்வொர்க் விதிகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் குறித்த அறிவிக்கை அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளதை அடுத்து இது நடைமுறைக்கு வந்துள்ளது. தொலைக்காட்சி ஒலிபரப்பு துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை கருத்தில் கொண்டு விளம்பர கால அளவு தொடர்பான விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியிருந்தது. சத்தீஸ்கர், ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் அதிகன மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்ட், கர்நாடகா, மேற்குவங்க மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இதே நிலை நீடிக்கும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கேரளம், உத்தராகண்ட் மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் பின்னடைவு ஏற்பட்டதை அடுத்து கனடா நாட்டு மக்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அமெரிக்கா விதிக்கும் புதிய வரிகளுக்கு இணையாக வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அந்நாட்டு பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாடுகளுக்கு இடையேயான விரிவான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக தீவிர முயற்சி மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஓராண்டு காலமாக நடைபெற்று வந்த இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். விவசாயிகள், வர்த்தகர்கள் ஆகியோரின் நலன்களை பாதுகாக்கும் வகையில் அரசு கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-3 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் சாண்டியாகோ, தைவானின் ரேஹோ இணையை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. புவனேஸ்வரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் ரோஹித் யாதவ் தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் நீளம் தாண்டுதலில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 492 கொண்ட இந்திய குழு பங்கேற்கிறது. இக்குழுவில் 265 வீரர்கள் மற்றும் 227 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுடனான தொடர்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பிஜேபி கட்சி நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். நாட்டில் உரங்களின் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய ரசாயனத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் இறக்குமதி மீதான புதிய வரி விதிப்பது குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கான்கான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25, எஃப்எம் ரெயின்போவில் தொடர்வது.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலையின் நவீன மாற்றம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். புகையிலை நவீன மாற்றம், இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு. புகையிலையினால் இப்போ எந்த விதத்துல மாறுபட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அப்படின்றதுதான் கடந்த 2 உலக சுகாதார நிறுவனத்தின் ஒரு முக்கிய கருப்பொருளாக உலக புகையிலை ஒழிப்பு தினத்துக்கு வச்சு அதை வந்து எல்லாரிடையும் வந்து பரப்புரையை ஏற்படுத்தணும்னு சொல்லி சொல்றதுனால இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து புகையிலையின் நவீன மாற்றம். சரி, புகையிலை என்ன விதத்துல எல்லாம் நம்ம கிட்ட மாறி வந்திருக்கு? முதலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இ சிகரெட்னு சொல்லக்கூடிய இந்த எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ், ரெண்டாவது வேப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது, மூணாவது ஹீட் நாட்

0: பேர்ன் டிவைசஸ்ன்னு சொல்லக்கூடியது, நாலாவது இந்த நிக்கோட்டின் பவுச்சஸ்ன்றது. நான் சொன்ன முதல் மூன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கருவிகள் தான் நம்ம பயன்படுத்துறது. இந்த இ சிகரெட், வேப்ஸ், ஈட் நாட் பேர்ன் டிவைசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் கருவி மாதிரி இருக்கும். அதில் உள்ள வந்து ஒரு பேட்டரி இருக்கும், அந்த பேட்டரி பக்கத்தில் வந்து ஆட்டமைசர்னு ஒன்று இருக்கும், அதற்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிக்கோட்டின் ஃப்ளூயிட்ஸ்ன்னு சொல்லி ஒன்று ஃபில் பண்ணி வரும். இந்த நிக்கோட்டின் ஃப்ளூயிட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே புகையிலையில் என்ன பார்த்துருக்கோம், நிக்கோட்டின் தான் அடிமைப்படுத்துறது அப்படின்னு சொல்லியிருப்போம் நிறைய இடத்துல. அந்த நிக்கோட்டினை தான் ஒரு லிக்விட் ஃபார்மில் வந்து மாற்றி இந்த கருவிகளை வந்து பொருத்தி அந்த கருவிகளை வந்து நமக்கு பயன்பாட்டு கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு மாற்றமும் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா சிறுவர்களிடையே கூட இந்த பழக்கத்தை வந்து ஏற்படுத்தணுன்றதுக்காக அவர்கள் விரும்பத்தக்க வகையில் உள்ள ஃப்ளேவர்ஸ் வந்து அதிகமாக, அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த சாக்லேட் ஃப்ளேவர், வெனிலா ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், ஆரஞ்சு ஃப்ளேவர், கோவா ஃப்ளேவர், மேங்கோ ஃப்ளேவர்ஸ் சொல்லி என்னென்னலாம் சிறுவர்கள் இல்லைன்னா மாணவர்கள் இல்லைன்னா வந்து இந்த விடலை பருவத்தில் இருக்கிறவங்களாம் வந்து பயன்படுத்துகிறாங்களோ அவர்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய அந்த சாக்லேட் வகைகளில் என்ன ஃப்ளேவர்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையுமே வந்து இந்த எலக்ட்ரானிக் சிகரெட்ஸில் உற்பத்தி பண்ணி அதை சந்தையில் வந்து நம்ம கிட்ட விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக சொன்னது வந்து இந்த நிக்கோட்டின் பவுச்சஸ். இந்த நிக்கோட்டின் பவுச்சஸ்ன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பை மாதிரி இருக்கும். அந்த சின்ன பைக்குள்ளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புகையிலையுடைய துகள்களை போட்டு அதில் இந்த ஃப்ளேவர்ஸை வந்து ஏற்றி நம்ம கிட்ட வந்து அதை மாணவர்களிடையே விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. நிக்கோட்டின் பவுச்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாயில் அடக்கி வச்சுக்கக்கூடிய ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து அவரை பயன்படுத்துபவர்களுக்கு போதையை உண்டு பண்ணி அவர்களை வந்து ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு போகுது. இது நிறைய மாணவர்கள் வந்து எல்லா இடத்துலையுமே ஈஸியாக பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே நிக்கோட்டின் பவுச்சஸ் வந்து அதிக அளவில் வந்து பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ இந்த ஹீட் நாட் பர்ன் டிவைசஸ், எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ், நிக்கோட்டின் பவுச்சஸ் இதெல்லாம் வந்து சட்ட ரீதியாக விற்பனை செய்யலாமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அரசாங்கம் இதை 2019 வந்து தடை செய்திருக்கு. இந்த வருஷம் கூட வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில இருந்து இந்த நிக்கோட்டின் பவுச்சஸ் எல்லா மாநிலத்திலையுமே தடை செய்து அதை விற்பனையை வந்து இல்லாம வந்து பண்ணணும்னு சொல்லி மத்திய அரசாங்கத்திலிருந்து சுற்றறிக்கை வந்து மாநிலத்தை எல்லாருக்குமே போயிருக்கு. ஏன் இதனுடைய பாதிப்புகள் வந்து இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்றோம் அப்படின்னா இந்த ஹீட் நாட் பர்ன் டிவைசஸ், எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி ஆபரேட்டட்ன்றதுனால அதை நம்ம பயன்படுத்தும் போது வந்து பேட்டரி வந்து சில சமயம் வெடிச்சு நம்ம வாயை வந்து சேதப்படுத்தக்கூடிய பாதிப்புகள் அதிகமாக இருந்து இதற்கான நிகழ்வுகளும் நடந்திருக்கு. ரெண்டாவது வந்து நிக்கோட்டின் பவுச்சஸ் அதிக அளவு நிக்கோட்டின் வந்து உள்ளுக்கு கொடுக்குது, அதனால வந்து மூளை செயல்பாடு முற்றிலுமாக வந்து தடை செய்யப்படுது. அதனால அவங்களுக்கு வந்து அந்த பயன்பாடு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிந்திக்கும் திறனை அழிச்சிருது. எந்த விதத்திலும் புகையிலை ஆரோக்கியம் இல்லைன்றதுக்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த எலக்ட்ரானிக் சிகரெட்ஸும் நிக்கோட்டின் பவுச்சஸும். ஸோ இந்த நிக்கோட்டின் பவுச்சஸும் எலக்ட்ரானிக் சிகரெட்ஸும் மாறுபட்ட வடிவில் வந்தாலும் சரி, மாறுபட்ட ஃப்ளேவர்ஸ்ல வந்தாலும் சரி, எந்த விதத்துல வந்து இது நல்லதுன்னு சொன்னாலும் சரி, அதை வந்து நீங்க வந்து பயன்படுத்துறது கண்டிப்பா தவறு. மாணவர்களாகிய உங்களுக்கும் விடலை பருவத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இளைஞர்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இதுதான், மாறுபட்ட வடிவில் வரக்கூடிய எந்த விதமான புகையிலை பொருட்கள் இருந்தாலும் அதுவும் பாதிப்புகளை தான் உண்டு பண்ணும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள், தவிருங்கள். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் புகையிலையின் நவீன மாற்றம் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர். சூரியகுமார் அவர்கள்.
3: தொடரும் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்றைய நாள் வந்தால் மகிழ்ச்சி பொங்கும், சின்ன சின்ன கனவுகள் சிறகடிக்கும், பள்ளிப்பாடம் கொஞ்சம் ஓய்வு பெற பாசமான குடும்பம் அருகில் வரும், காலை தென்றல்

மனதை வருடும். காஃபியின் மனம் இல்லம் நிறைக்கும். நேற்றைய கவலை தூரம் செல்ல இன்றைய பொழுது இனிமையாக செல்லும். அம்மாவின் அன்பும் அப்பாவின் சிறப்பும் அன்பான உறவின் அழகிய நினைப்பும் ஒரு நாள் முழுவதும் நம்மை மகிழ்க்கும். ஞாயிறு என்றாலே மனமும் மலரும் தாங்க. ஓய்வு நேரம் உற்சாகம் ஒன்றாய் தரக்கூடிய ஞாயிறு உங்கள் எல்லாருக்கும் ஒரு நன்மையை தரக்கூடிய ஞாயிறு அமையட்டும் என்ற வாழ்த்துக்களோடு வணக்க மக்கள் நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே பவானி. இன்றைய வணக்க மக்கள் நிகழ்ச்சியில் உங்களுக்கான ஃபேஸ்புக் கொஸ்டின் என்ன, என்ன டாபிக் சம்பந்தமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எஸ் இன்று ஒரு முக்கியமான நாளுங்க. எஸ், தேசிய விண்வெளி நாள் இன்னைக்கு. ஸோ தேசிய விண்வெளி நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லும் போது தெரிஞ்சிருக்கும் கேள்வியும் அதனை ஒட்டி தான் இருக்க போகுது அப்படின்னு. எஸ் கேள்வி தாங்க. நிலவின் தென் துருவ பகுதிக்கு அருகில் தனது செயற்கை கோளினை முதன் முதலாக சாஃப்ட் லேண்டிங் செய்த நாடு எது? இதுதான் இன்னைக்கான ஃபேஸ்புக் கொஸ்டின். கொஸ்டின் உங்களுக்கு அமர்ந்து ரிப்பீட் பண்றேன். நிலவின் தென் துருவ பகுதிக்கு அருகில் தனது செயற்கை கோளினை முதன் முதலாக சாஃப்ட் லேண்டிங் செய்த நாடு எது அப்படின்னு கேட்டிருந்தோம். சோ உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரியும் அப்படின்னா மறக்காம நீங்க நம்மளுடைய ஃபேஸ்புக் ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஓபன் பண்ணி உங்களோட பதில கமெண்ட் பண்ணுங்க.

0: டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாசு தின நல்வாழ்த்துகள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க ரசிச்சுட்டு இருக்கீங்க. வணக்கம் மக்களே நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு கேட்ட கேள்வி இதுதாங்க. நிலவின் தென் துருவ பகுதிக்கு அருகில் தனது செயற்கைக்கோளினை முதன் முதலாக சாஃப்ட் லேண்டிங் செய்த நாடு எது அப்படின்னா கேட்டிருந்தோம். ஸோ இந்த கேள்விக்கான விடை தெரியும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்மளுடைய ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபேஸ்புக் பேஜ் ஓபன் பண்ணிட்டு ஸோ அதுல உங்களுடைய ஆன்சரை நீங்க கமெண்ட் பண்ணலாம். உங்களோட ஆன்சர் என்ன, சரியா, எப்படி இருக்கா அப்படிங்கறதையும் இந்த நிகழ்ச்சியோட நிறைவே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நிகழ்ச்சியோட வந்து கேட்டுக்கிட்டே இருங்க.

நீ புதுச்சேரி ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உங்களோட ஆன்சர் என்ன, சரியா, எப்படி இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த நிகழ்ச்சியோட நிறைவே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நிகழ்ச்சியோட வந்து கேட்டுக்கிட்டே இருங்க. நம்ம வணக்க மக்களின் நிகழ்ச்சியில் அடுத்த குரு சுப்ரண வேலைவாய்ப்பு செய்தி காத்துட்டு இருக்குங்க. இந்திய பாதுகாப்பு அச்சு நாணய நிறுவனத்தில் காலி இடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அசிஸ்டன்ட் மேனேஜர் பிரிவில் நிதியில 9 இடங்களும், ஹெச்ஆர்ல 4 இடங்களும், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்ல 4 இடங்களும், பாதுகாப்புல 3 இடங்களும், ஐடியில 2 இடங்களும் மொத்தம் 212 இடங்கள் இருக்குங்க. கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ, பிஇ, எம்பிஏ, சிஏ. இதுக்கான வயது வரம்பு பாத்தீங்கன்னா 18 முதல் 30 வயது இருக்கணும், 18 முதல் 35 வயதும் இருக்கலாம். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு நடைபெறும், நேர்முக தேர்வும் இருக்குங்க. விண்ணப்பிக்க முறை பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 1000. இதுவே நீங்க எஸ்சி எஸ்டி பிரிவினர் இருக்கீங்க அப்படின்னா ரூபாய் 200 கட்டணம் செலுத்தினா போதுமா. கடைசி நாள் பாத்தீங்கன்னா 24/8/2020, அதாவது நாளைக்கு தாங்க கடைசி நாள். ஸோ விவரங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதிகமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா SBMCIL.com அப்படிங்கிற முகவரில கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் சரியா 7:55, 13:02 நீங்க ரசிச்சுட்டு இருக்கீங்க. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி எஸ் டைமிங் சொல்லி இப்போ தெரிஞ்சிருக்கும், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னா, நிலவின் தென்துருவ பகுதிக்கு அருகில் தனது செயற்கைக்கோளினை முதன் முதலாக சாஃப்ட் லேண்டிங் செய்த நாடு எது அப்படின்னா கேட்டிருந்தோம். ஸோ இந்த கேள்விக்கான சரியான பதிலை நிறைய பேர் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணியிருக்கீங்க. சரியான பதில் அளிச்சவங்க யாரில் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான்லேருந்து திருவாரூர்லேருந்து ஷாகுல் அமித், அந்தோணி ராஜ் சென்னையிலிருந்து, லூயிஸ் செல்வதாய் வடவள்ளி கோவையிலிருந்து, வீராதுரை அரியூர்லேருந்து, செந்தில் முருகன் விளக்கப்பாடியிலிருந்து, கஞ்சப்பள்ளியிலிருந்து சண்முகம், சுகன்யா பாரதி சென்னையிலிருந்து, பொன்னியமேடிலிருந்து வன்னை கணேசன், இரவாஞ்சேரியிலிருந்து ஷாகுல் அமித், ஆரூர்லேருந்து ஜான் ஷாஜா நஜமுதீன் அவர்கள், பிரபு விரா ராஜபாளையத்திலிருந்து, பட்டாளத்திலிருந்து அப்துல் ஜலால் மற்றும் செய்யார்லேருந்து சந்திரசேகர், இவங்க எல்லாருமே சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. சரியான பதில் பதில்னு சொல்றீங்களா, அது என்ன பதில் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களான்னு கேட்குறீங்களா? எஸ், சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பெருமையில சொல்லிக்கலாம், அதான் சரியான பதில். ஸோ இந்தியா தான் நிலவின் தென்துருவ பகுதிக்கு அருகில் தனது செயற்கைக்கோளினை முதன் முதலாக சாஃப்ட் லேண்டிங் செய்த நாடு அப்படின்னு சொல்றது நமக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த பெருமையோட அடுத்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம புதுவை. ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம RJS ரெடியா இருக்காங்க. ஒரு புதுவின்னு ஒரு சிறப்பான பகுதியில் நமக்கு நிறைய தகவல் வழங்க போறாங்க. மறக்காம நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. நிகழ்ச்சி நிர்வாக சூப்பரான பாடல் வரத்து கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் நளினி. புதுடெல்லியில் நடைபெற்ற உலக தலைவர்கள் மன்றக் கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திரமோடி, நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கொள்கை அளவில் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். நிர்வாக அளவிலான சீர்திருத்தங்களுக்கு தமது அரசு முன்னுரிமை அளிப்பதாகவும், விதிமுறைகளை மட்டும் மாற்றாமல் ஒட்டுமொத்த அணுகுமுறையை மாற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்களின் கூட்டம் ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. 11 பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள் மற்றும் தூதுக்குழுவின் தலைவர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். பெட்ரோலிய பொருட்களை பசுமை மற்றும் நிலையான எரிபொருளாக மாற்றுவது குறித்து இந்தியா மொரிஷியஸ் இடையே கூட்டாண்மை வலுவடைந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். இதுகுறித்து தமது சமூக வலைதள பதிவில், எதிர்கால சக்தி, பாதுகாப்பு மற்றும் பசுமை எரிபொருட்கள் ஆகியவற்றின் மீதான கவனத்தை மேம்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநில சட்டமன்றத்தில் இந்த ஆண்டு நவம்பர் 8 தேதியை தீபாவளி தினமாக அங்கீகரித்து மாநிலம் முழுவதும் உள்ள மக்களை தீபாவளி கொண்டாட்டங்களுக்கு ஈடுபடுமாறு வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா பகுதிகளில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு நிறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிழக்கு உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கங்கை மேற்கு வங்காளம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புவனேஸ்வரில் உள்ள கலிங்கா மைதானத்தில் நேற்று நடைபெற்ற உலக தடகள சில்வர் லெவல் காண்டினென்டல் டூர் 2026 போட்டியில் இந்தியாவின் ரோஹித் யாதவ் ஈட்டி எறிதலில் 87.68 மீட்டர் தூரம் எறிந்து முதலிடத்தை பெற்றுள்ளார். ஆடவர் நீளம் தாண்டுதல் பிரிவில் முரளி ஸ்ரீசங்கர் 8.07 மீட்டர் தூரம் தாண்டி முதலிடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் சூப்பரான குட் மார்னிங். அண்ட் டைம் இப்போ 8:03 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை ஷோல நான் உங்க ஆனந்தி. சோ இந்த ஷோல நம்மளோட ஆர்ஜேஸ் வந்து ஒரு ஸ்பாட்டுக்கு போய், புதுச்சேரி சேர்ந்த ஒரு இடத்துக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியா வந்து பேசுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த இடத்தை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையுமே வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்குவாங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது ஆர்ஜே அன்பரசி. சோ இப்ப நம்ம அவங்க கிட்ட பேசலாம்.
2: Yes, Anandi, thank you so much. FM Rainbow புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் இனிமையான ஹாப்பி சண்டே. என்னம்மா சண்டே இன்னைக்கு பார்த்தா எவ்வளவு விசேஷங்கள், ஒரே கோலாகலம், கொண்டாட்டமா இருக்குது. எல்லா வேலையும் எக்கச்சக்கமா இருக்குது. ஒரு முழம் புது வாங்கலான்னு போனா அவ்வளவு ரேட்டு. எங்க பார்த்தாலும் ஒரே கலர்ஃபுல்லா வண்ணமயமா எல்லா கேர்ள்ஸ்ல இருந்து, பாய்ஸ்ல இருந்து, விமன்ல இருந்து, மென்ஸ்ல இருந்து, குயின்ஸ்ல இருந்து எல்லாரும் கலர் கலர் கலரா கலந்து என் முன்னாடி போயிட்டே இருக்கிறாங்க. அவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி சண்டேஸ்ல வந்து பிளான் பண்ணி எல்லாமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் வச்சா ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். எல்லா குடும்பத்தோட கிளம்பி ஜாலியா ஒரு வெக்கேஷன் மாதிரி போயிட்டு வருவாங்க. எஸ், இதே கொண்டாட்டத்தோட இதே சண்டே ஹாப்பி மூடோட உங்க எல்லாருக்கும் ஹாப்பியான குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு நான் ஆர்ஜே அன்பரசி வந்துட்டேன். நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே ஓபன் பண்ணோம்னா சுத்தி இயற்கை வலுது. அப்படியே பயங்கரமா அந்த நெல் வயல்களா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய அழகான ஒரு நீங்க கட் பண்ணி அப்படி பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகான ஒரு இடம் அப்படின்னு சொல்ற மாதிரியான சூப்பரான ஒரு இடம் தான் சந்தை புதுக்குப்பம் அப்படின்ற ஒரு ஒரு குட்டி கிராமத்துலதான் இன்னைக்கு வந்து நம்ம புதுவை ஷோ நான் இன்னைக்கு உங்களுக்காக வழங்க போறேன். சோ இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட நான் கேட்டு சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி மீண்டும் நம்ம இணையலாம் ஒரு பிரேக்குக்கு அப்புறம்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
5: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
7: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. 8:06 ஆகுது. சோ இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது ஆர்ஜே அன்பரசி. சந்தை புதுக்குப்பம் அந்த இடத்துல இருந்து தான் பேச போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப நம்ம தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம்.
2: சந்தை புதுக்குப்பம் சவால் நீங்க வந்து இறங்கியாச்சு. இந்த ஏரியா எப்படி இருக்குதுன்னு நான் சொன்னாலே, ஒரு குட்டியான ஒரு அழகான கிராமம். இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பசுமையா விவசாயம் நடந்துட்டு இருக்க ஒரு செழிப்பான ஒரு ஊரா தான் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு குட்டி குட்டி அழகான ஒரு ரோடு, அந்த இடத்துல எல்லாமே வந்து பூச்செடிகள்லாம் வச்சு ரொம்ப அழகான ஒரு ஊரா இருந்துட்டு இருக்கு. சோ இந்த ஊர்ல இப்ப யார்கிட்ட பேசலாம் அப்படின்னு பாக்கும்போதே ஒரு அக்கா வந்து பயங்கரமா கடையெல்லாம் கிளீன் பண்ணி தொடச்சி கிளீன் பண்ணிட்டு ரெடியா வலையெல்லாம் பயங்கரமா எடுத்து வச்சிருந்தாங்க. அக்கா பேசுறீங்களா அப்படின்னு கேட்டா, ஓகேமா பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேர் என்ன, அவங்க ஊரை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம. வணக்கம் அக்கா.
8: வணக்கம்.
2: உங்க பேரு?
8: முகூர்த்த நாள், அதனால நிறைய பேர் வேலை எல்லாம் வாங்கி வருவாங்க.

0: வியாபாரத்தை தொடங்கிடணும் அப்படின்னு வந்துட்டீங்க. ஓகே. சோ உங்க வீட்டு முகூர்த்தமா எங்க வீட்டு முகூர்த்தமா அப்படிங்கிற மாதிரி உறப்பட்டு
1: வீட்டுல அவர் அனுப்பிட்டு கடையில வந்து நிறைய இருக்கு.
0: ஓகே, அப்ப நீங்களாம் போலியா ஃபங்க்ஷனுக்கு? பாண்டிச்சேரியில இருந்தோ எத்தனை கிலோமீட்டர் உங்க ஊரு?
1: பாண்டியில இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரும். இது வந்து தமிழ்நாடு பார்டர்ல ஊரு. அருமையான
0: கிராமம்,
1: நல்ல அழகான
0: இந்த சைடு வரும்போதே நான் பார்த்தேன், ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ பச்சை பசேன்னு இருக்கு.
1: ஆனா நல்ல அழகா இருக்கும், பார்க்க ரம்மியமான ஒரு
0: இடங்களெல்லாம்
1: பார்க்கலாம். காலை பொழுதும் சரி, ஒரு ஈவினிங் சன்செட்டும் சரி, நல்ல அழகா பார்க்கலாம், ரம்மியமா இருக்கும். ரசிக்கணும்னு நினைச்சா இந்த மாதிரி ஊர்ல வாழ்க்கை ரொம்ப
0: அருமை அருமை. ஓகே, சோ உங்க ஊருக்கு வந்து 20 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்க, என்னென்ன பக்கம் உங்க ஊருக்கு வரலாம், அப்புறம் உங்க ஊரை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியாக்கள் எல்லாம் என்ன அப்படின்றத சொல்லுங்க.
1: உங்க ஊர் வந்து பாட்டியம் பக்கத்துல இருந்து பாட்டியம் தெங்காரேட்டு தொலைமை அந்த பக்கத்துல இருக்கு. அதுக்கு நடுவுல சென்டர்ல இருக்கு. இங்க இருந்து மயிலம் போற இடம் இருக்கட்டும், திருவக்கரு அந்த மாதிரி இதெல்லாம் ஃபேமஸான இடம்
0: ஏரியா.
1: இதுல இருந்து நிறைய சென்டர்ல வரணும்னு வச்சுக்கோங்க, கிட்ட சென்டர் சொல்லலாம். அந்த மாதிரி இங்க இருந்து எல்லா ஊரும் பக்கத்துல நிறைய இடம் பிளேசஸ்லாம், கோவில்களா இருக்கும். இங்கே நம்ம ஊர்லயே பெட்ரோல் பங்க் இருக்கு, அதே மாதிரி கல்யாண மண்டபம், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே.
0: ஒரு குட்டி கிராமமா இருந்தாலும் எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவா
1: இருந்திருக்கு. எல்லாமே எங்களுக்கு பக்கத்துலயே இருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி இங்க ரிங்கரேட்டி காலேஜ்ல ஆலை
0: இங்க நீர் வசதி எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா இப்போ இங்க இந்த ஊர் வந்து ரொம்ப பசுமையா இருக்கு.
1: நல்லாவே நீர் வசதிகளும் குறவே கிடையாது. பாண்டிச்சேரி எனி டைம் தண்ணி வந்துட்டா இருக்கும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நிலத்தடி
0: நீருக்கும் பக்கத்துல குளம்
1: குளம் வந்து இருக்கு. ஒரு குளம் அந்த அந்த ஆலமரம் எல்லாம் சுத்தி
0: இருக்கு. வேற நீர்நிலைகள் பிரச்சனை இல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. உங்க ஊர் ரொம்ப செழிப்பா இருக்குன்னு சொன்னீங்க, பிரதானமா என்ன வேலை நடக்குதுன்னு
1: சொல்லுங்க. விவசாயம் பெரும்பாலான மக்கள் விவசாயம், இப்பதான் ஜென்ரேஷன் மாறதுங்க, அதனால எல்லாருமே விவசாயத்துல இருக்கிறதுல நிறைய மிஷின்ஸ் வந்துடுச்சு. அதனால பெரும்பாலான கவனிக்கிறாங்க, அதே சமயம் வெளியூருக்கு போய் படிச்சு நல்ல வேலையிலயும் இருக்காங்க எல்லாரும். விவசாயமும் நல்லாவே நடந்துட்டா இருக்கு.
0: ஓகே ஓகே. சோ விவசாயத்துல என்னென்ன இங்க பயிர் வைக்கிறாங்கன்னு சொல்லுங்க.
1: வந்து கரும்பு, தென்னை, சைக்கிள், மற்றபடி எல்லாமே இருக்கிறது. காய்கறி இதெல்லாம் வந்து எல்லாமே இங்க செய்வோம். காய்கறி என்னென்ன?
0: ஓகே, சோ காய்கறி பயிர்லாம் இங்க வந்து வைக்கிறாங்க. ஓகே, அப்ப இங்க வந்து ஒரு சின்ன ஊர் அப்படின்னு சொல்றதுனால உங்களுக்கு எல்லா பொருட்களுமே கிடைக்குது அப்படின்னு சொன்னீங்க. சப்போஸ் ஒரு சில பொருட்கள் கிடைக்கலன்னா நீங்க எந்த ஊருக்கு போயிட்டு நீங்க அதெல்லாம் வாங்குவீங்க? சந்தை புதுக்குப்பம் அப்படிங்கிற இந்த ஊர்ல தான் நம்ம இன்னைக்கு ஸ்டோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஊரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக சந்தை புதுக்குப்பம் அப்படிங்கிற ஊருக்கு பேர் வந்தது அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கான விளக்கத்தையும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் FM 90.8 105.8
2: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல்.

0: மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவாலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: Bengal today. In wrestling, Indian women wrestlers added three more medals to the country's tally at the Under-20 World Championships in Slovakia, with Mansi Latha winning silver and Tanvi Gundesh Madgum and Komal securing bronze medals. In the 68-kilogram final, Mansi was edged 1-2 by China's Chen Ling Song in a closely contested bout, settling for the silver medal. India added two medals in the bronze medal playoffs. Tanvi defeated Canada's Agnia Kraskova 10-4 in the 57-kilogram category, while Komal overcame Hungary's Eda Balaz 5-2 in the 59-kilogram division to claim bronze. In cricket, second and final test match of the series between India and host Sri Lanka will begin today in Colombo. The match will start at 10 a.m. Indian Standard Time. India won the first test by 165 runs and currently lead the series 1-0. And now, for a look at today's newspapers, it's over to Saira Mujtaba.
1: Thank you, Pramod. BJP backs Vande Mataram's legacy, headlines The Pioneer, while Hindustan Times headlines, BJP plans drive, targets Congress in Vande Mataram resolution. The Asian Age headlines, BJP will weaponize Vande Mataram to blunt opposition attack, woo Gen Z. Almost all leading newspapers carry on their front page the story of the first meeting of the newly appointed office bearers of the BJP. The Tribune headlines, BJP forms special team for Gen Z outreach, Naveen Smriti key faces. While The Hindu says, it's about ideas, perspectives, says Modi after team Naveen meet. And finally, a story in the Sunday Tribune says, a Kangra girl and her father aced the LLB exam, securing first and third ranks respectively. Anshika Rana topped, while her father Praveen Rana secured third rank. And with that, it's back to you, Pramod.
0: Thank you, Saira. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi meets BJP's newly formed team at the party headquarters in Delhi. Party passes resolution regarding honour and protection of historic legacy of Vande Mataram. Centre notifies removal of 12-minute advertisement duration cap for television channels. India to host BRICS Sports Ministers meeting in Visakhapatnam in Andhra Pradesh today. British parliamentarians seek UN intervention to end bloodshed in POJK by Pakistani forces. Cargo ship with 24 crew members sinks in Bay of Bengal off Odisha coast. Indian Coast Guard and Navy launch rescue operation. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. 8:30 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியில நான் உங்க ஆனந்தி தான் பேசிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறது சந்தை புதுக்குப்பம் அப்படின்ற ஒரு ஏரியால இருந்து நம்ம ஆர்ஜே அன்பரசி தான் நமக்காக ஷோ கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பிரேக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: 8:31 ஆகுது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை ஷோல நம்ம ஆர்ஜே அன்பரசி தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பேசலாம்.
6: வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நம்ம புதுவை நிகழ்ச்சி அட்டகாசமா நம்ம சந்தை தூக்குப்போம் அப்படின்ட்டு சூப்பரான பியூட்டிஃபுல்லான, இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட பேசினாங்க இல்லையா, ரம்யமான அழகான கிராமத்துல இருந்துதான் நம்ம வந்து லைவ் ஷோ கொடுத்துட்டு இருக்கோம். சோ இந்த ஊர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டியான கிராமம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ இந்த ஊருக்கு நம்ம வர்றதுக்கு வழி என்ன அப்படின்றதெல்லாம் அடுத்து நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த ஊரை சுத்தி இருக்கக்கூடிய ஊர் என்னென்ன, இந்த ஊர்ல என்னென்ன விசேஷங்கள் நடக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மள்ட்ட பேசுறதுக்கு ஆக ஒருத்தர் இருக்காரு, வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே பேசலாம். வணக்கம், உங்க பேரு?
7: என்ன
6: பண்ணிட்டு இருக்கீங்க?
7: லாரி.
6: லாரி வச்சிட்டு இருக்கீங்க? ஓகே. சோ டிரான்ஸ்போர்ட்
7: ஓகே.
6: சோ நீங்க வந்து ஓனா

0: இருக்கக்கூடிய
1: விளையாடிட்டீங்க
0: விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் வரும்போது பார்த்தோம்னா நிறைய நெல்லு தான் நிறைய போட்டிருந்தாங்க. இப்ப முன்னாடி சின்ன வயசுல எல்லாம் நீங்க என்னென்ன இங்க விவசாயம் பண்ணிருந்தாங்க, இப்ப என்ன விவசாயம் பண்றாங்க அப்படின்றத சொல்ல முடியுமா?
1: நீங்க
0: வயல்வெளியில போயிட்டு வேலை செஞ்சிருக்கீங்களா? என்னென்ன வேலை செய்வீங்க அப்பா அம்மாக்கு விவசாயத்துல? நீங்க
1: போயிட்டு
0: கோவில்கள் இங்க என்னென்ன
1: திருவிழாக்கள் நடக்கும்
0: என்னென்ன கோவில் இங்க இருக்கு?
1: அம்மன் கோவில், விநாயகர் கோவில்.
0: கோவில் திருவிழாக்கள் இங்க வந்து நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சந்தை புதுக்குப்பம் அப்படின்னு உங்க ஊருக்கு ஏன் பேர் வந்துச்சு, அதை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு?
1: சந்தை புதுக்குப்பம் இல்ல.
0: ஓகே சரி, ஓகே, நம்ம அடுத்ததா வேற யாருக்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: இங்க
0: மேல் போய் நீங்க கேட்டீங்க. சரி, ஓகே. சோ இப்போ நீங்க வந்து 90s kids அப்படின போது இப்போ நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு இல்லையா? இப்ப இருக்கிற உங்க ஊர் பசங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க? அது மட்டும் இல்லாம நீங்க முன்னாடி ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னா உங்க ஊர்ல என்னென்ன ஸ்கூல் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க.
1: இங்கிரிட்டி பாளையம் இங்கிலீஷ் ஸ்கூல், அதுதான் நல்லா பாக்கறாங்க. அப்படியே இருக்கிற பெரிய ஸ்கூல்.
0: ஓகே, ஓகே. ஓகே,
1: அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா
0: பொங்கல் அப்புறம் இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள், இப்ப தீபாவளி கொண்டாட்டமா இருக்கட்டும், இப்ப அடுத்தது விநாயகர் சதுர்த்தி வருது, சோ இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் எல்லாம் உங்க ஊர்ல எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு டவுன்ஷிப்ல கொண்டாடுறதுக்கும் கிராமத்துல கொண்டாடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இங்க எப்படி இருக்கும் உங்க சந்தை பொதுக்கூட்டத்துல எப்படி இருக்கும் அந்த கொண்டாட்டங்கள் எல்லாம்?
1: ஊர் ஒண்ணு போறோம்.
0: கிராமத்துல

0: சம்பந்தத்துல இருந்து கோலம் போடுறதுல இருந்து ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தர் மாதிரி இதுக்கு ஒரு ஆள் வச்சு காசு வச்சு அதுல ஒரு ஆளுக்கு காசு வச்சு வீட்டுல போனோம் விசேஷம் பண்ண மாட்டாங்க. பத்து நாள் எல்லாம் பத்து நாள் விநாயகர் சதுர்த்தி வருது பசங்க காக்கணும் ஆரம்பிச்சுட்டோம் அப்படியே வச்சு
1: ஒரு பெரிய விநாயகர் வச்சு. முன்னாடியும் இந்த மாதிரி பெரிய விநாயகர் எல்லாம் வச்சு செலிப்ரேஷன் நடந்துச்சா? இல்ல இந்த கலாச்சாரம் ரொம்ப நாள் கொஞ்சம் முன்னாடி நாள் வரைக்கும் தான் ஆரம்பிச்சதா? முன்னாடில இருந்தே அப்படிதான் பண்றீங்களா? அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே சூப்பர். சோ நிறைய விஷயங்கள் உங்க ஊரை பத்தி சொன்னீங்க, தேங்க்யூ சோ மச், நன்றி. ஓகே சோ எஸ் மக்களே, நாம இன்னைக்கு சந்தை புதுக்குப்பம் அப்படிங்கிற இந்த ஊர்ல இருந்துதான் லைவ் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஊரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ இங்க வந்து கொண்டாட்டங்கள் அப்படின்றது வந்து பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஆஃப்லைன்ல இன்னொருத்தர் சொன்னாரு, அவர்கிட்டதான் மற்றது பேச போறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சந்தை புதுக்குப்பம் அப்படின்னா இந்த ஊருக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்றதையும் கேட்கும் போது, இங்க வந்து முன்னாடி வந்து ஒரு பெரிய சந்தை இருந்ததாகவும் அந்த இந்த புதுக்குப்பம் அப்படின்ற ஒரு ஊர் வந்து முன்னாடி இருந்ததாகவும் அந்த ஊருக்கான சந்தை இங்க இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் இத இந்த ஊரையும் சேர்த்து இந்த இடத்தையும் சேர்த்ததுனால இங்க வந்து சந்தை இருந்ததுனாலையும் சந்தை புதுக்குப்பம் அப்படின்னு சேர்த்து வச்சதாகவும் சொல்றாங்க. சோ நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்கலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
3: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
4: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
3: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: வெல்கம் பேக் டு த ஷோ. 8:45 நொடிகளாகுது. FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவையில இன்னைக்கு நம்ம RJ அன்பரசி தான் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சந்தை புதுக்குப்பம் அப்படின்ற ஏரியால இருந்து பயங்கர சுவாரஸ்யமா நிறைய தகவல்கள்லாம் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம்.
7: வெல்கம் பேக் டு த ஷோ மக்களே. சோ இங்க வந்து ஒரு மூத்த குடிமக்கள் அவங்க பேச போறோம். சோ சந்தை புதுக்குப்பம் இந்த ஊரை பத்தி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, உங்க பேரு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
8: வேலைக்கு ஏறி வேலைக்கு போவேன். கொல்லிவேலி வேலைக்கு போவேன்.
7: ஓகே ஓகே. சோ கொல்லிவேலில நீங்க என்னென்ன வேலை எல்லாம் செய்வீங்க?
8: களை எடுப்போம், நெல்லியா இருந்தா ஏறி வேலை வந்து
7: என்ன வயசாகுது இப்போ?
8: எனக்கு
7: 58 வயசு. ஓகே, சோ இவ்ளோ அனுபவம், இவ்ளோ அனுபவம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? சரி, நீங்க சொல்லுங்க, உங்க ஊர்ல இது வந்து அழகான கிராமமா இருக்கு, அப்போ இருக்கும்போது இங்க நீங்க நம்ம பாண்டிச்சேரிக்கு எல்லாம் போயிருக்கீங்க, நகர்ப்புறத்தெல்லாம் பாத்துருப்பீங்க இல்லையா? அங்கைக்கும் இங்கைக்கும் உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு?
8: பாண்டியாட வருவார வாழ வைக்கிற ஊர்.
7: ஓகே, அந்த ஊரு, உங்க ஊரு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
8: 50,000 பேர் இருக்காங்க.
7: ஓகே, சோ கணக்கு எடுத்து நீங்களா?

0: எப்படி கொண்டாடுறீங்க உங்க ஊர்ல திருவிழா எப்படி
1: கொண்டாடுறீங்க? அங்காளம்மா
0: திருவிழா. ஓகே.
1: அது முடிஞ்ச உடனே முதல் சிவங்கோயில், சிவங்கோயில
0: முதலுங்க
1: சாமி
0: வந்து ஊர்வலம் வரும். சின்ன வயசுல நீங்க பார்த்த ஊருக்கும் இப்பக்கும் என்னென்ன வித்தியாசம் ஊருல அப்படின்னு
1: சொன்னீங்க? கல்யாணம் அவ்வளவு கிடையாது. ஒரு

0: ஓகே ஓகே. சோ இந்த திருவிழாக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: வந்து தீவாரணம் கொடுப்போம், சாஸ்தி கொடுப்போம்.
0: ஓகே, சாமி வந்து ஊர்வலம் வரும். அதெல்லாம் சின்ன வயசுல நீங்க பார்த்த ஊருக்கும் இப்பக்கும் என்னென்ன வித்தியாசம் உங்க ஊர்ல அப்படின்னு
1: சொல்லுங்க. கலியுகம் அவ்வளவு கிடையாது, ஒரு அதாவது பட்டு புடவை கட்டணும்,
0: அந்த படாடோபம் எல்லாம் இருக்காது. இனிமையா போவீங்க,
1: நீட்டா போக வேண்டியதான், வேலை செய்ய வேண்டியதான், வர வேண்டியதான், சம்பாதிக்க
0: வேண்டாம்.
1: உறம்போக்களை இருந்தேன், கஷ்டப்பட்டு
0: ஊரு வளர்ந்துட்டீங்க நல்லா. உழைப்பாளி உங்களை பார்த்தாலே தெரியுது.
1: வாங்கி 1.5 லட்சம் கட்டிட்டேன்.
0: ஓகே, சோ உங்களுக்கு எத்தனை பசங்க?
1: எனக்கு 2 தான்.
0: ஓகே, அவங்க என்ன பண்றாங்க?
1: அவரு இந்த வேலை செய்யறாரு.
0: ஓகே, இந்த வேலை பண்றீங்க. வந்து உங்க ஊர்ல உங்களுக்கு பிடிச்ச இடம் நான் எதுமா சொல்றீங்க?
1: நம்ம ஊரை பொறுத்த அளவுக்கு யாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது.
0: உங்களுக்கு பிடிச்ச இடம் ஏதாவது, நீங்க சின்ன வயசுல விளையாடி இருப்பீங்க இல்லையா, ஏதாவது இந்த இந்த ஊர்ல உங்களுக்கு பிடிச்ச இடம், அப்பா இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அழகா இருக்கும் அப்படின்னு
1: சொல்றாங்க. வந்து
0: உழைப்பாளி உங்களுக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் உங்க ஊரை பத்தி எங்களுக்கு தெரியும்.
1: அதே மாதிரியாதான் வந்து அழகா பத்திருக்குதுன்னா நம்மளுக்கு இருக்கிற சோச்சை எடுத்து போட்டுருவோம்.
0: சூப்பர்மா. நமக்கு வந்து வந்தவங்க வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதையும் நீங்க
1: சொல்லிடுறீங்களா?
0: நீங்க உங்க ஊர்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா
1: என்ன?
0: பாண்டிச்சேரியில எந்தெந்த இடத்துக்குலாம் போயிருக்கீங்க? அங்கவே
1: பாண்டிச்சேரியில நல்லா பிடிக்கும்.
0: வாழ்க்கைக்கும் இப்ப நீங்க சந்தை புதுக்குப்பத்துல இருக்கீங்க, இப்ப இங்க இருக்கிற வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் நீங்க நினைக்கிறீங்க?
1: அதாவது கொஞ்சம்
0: நகரமா இருந்துச்சு அப்படின்றது. பொங்கல், இப்ப விநாயகர் சதுர்த்தி வருது, தீபாவளி கொண்டாட்டங்கள் இங்க எப்படி இருக்கும்?
1: சந்தோஷமா இருக்கும்.
0: ஓகே, நீங்க அங்க இருந்தீங்க இல்லையா, அங்கேயும் இங்கேயும் எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப
1: பிடிச்சது?
0: அப்ப ரெண்டுமே எங்க இருக்குமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம எல்லாரையும் ஹாப்பியா
1: இருக்கும்.
0: ரொம்ப நன்றிமா, நிறைய விஷயங்கள் உங்க ஊரை பத்தி சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச். சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2 குட்டீஸ் இருக்காங்க. நம்ம பேசுறோம் அவங்க சொன்னாங்க, பட் அவங்க ஓடி போயிட்டாங்க. நம்ம புதுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்தை புதுக்குப்பம் அப்படின்ற ஒரு அழகான கிராமத்துல இருந்துதான் நம்ம ஷோ பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஊரை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொடுக்குறேன். மீண்டும் இதே போல ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆர்த்தே. பை பை.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: 8:52 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்மளோட ஆர்ஜே அன்பரசி சந்தை புதுக்குப்பம் அப்படின்ற ஏரியால இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சோ தேங்க்யூ ஆர்ஜே அன்பரசி. அண்ட் இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டதுனால நிகழ்ச்சியோட நிறைவு உங்களுக்காக கோச் படத்துல இருந்து பாட்டு வருது, கேட்கலாம்.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு ஊர்ல ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் பேர் என்னன்னா ஹோ. இதுதான் அவர் பேர். ஒரு ஊசியை கண்டுபிடிக்கணும், அதுக்காக அவர் ரொம்ப காலமாக தலையை பிச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அது என்ன ஊசி தெரியுமா? இந்த தையல் மிஷினில் இருக்குல்ல, அந்த ஊசி தான். அவருக்கு பிடிபடாமல் இருந்த விஷயம் என்னென்னா, அந்த ஊசியோட கூர்மையான பாகத்தில் நூலை எப்படி கோக்கிறது, அது எப்படி சேர்க்கறது, அதில் மற்ற ஒரு பாகம் வந்து மிஷினுக்கு உள்ளே போயிடுது. அதனால் அந்த பாகத்தில் சாதாரணமாக மற்ற ஊசியில் நாம் செய்கிறது மாதிரி நூலை கொண்டு போய் நுழைக்க முடியாது. அப்படியே நுழைச்சாலும் தைக்கிறது எப்படி, அது முடியாத காரியம். இதுதான் அவருக்கு இருந்த பிரச்சனை. ரொம்ப நாள் யோசனை பண்ணி பார்த்தார். தையல் மிஷின் ஊசியோட வடிவமைப்பு அவருக்கு புலப்படலை. ராத்திரி பகலாக அதே ஞாபகமாக இருந்தார். ஒரு நாள் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அப்போது ஒரு கனவு வந்தது. எப்படின்னா, அந்த கனவில் அவரை வந்து ஒரு மலைஜாதி மக்கள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கொண்டுகிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டுடுறாங்க. அந்த மலைஜாதி மக்களோட அரசன் ஒருத்தன் அவன் வர்றான். அவரை பார்த்து ஒரு உத்தரவு போடுறான். என்ன உத்தரவு தெரியுமா? பொழுது சாயறதுக்குள்ளே நீ வந்து தையல் மிஷின் ஊசியை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலைன்னா உன் தலையை வெட்டி விடுவோம். இதுதான் அந்த அரசன் போட்ட கட்டளை. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, திருதிருன்னு முழிக்கிறார். இந்த நேரத்தில் அந்த மலைஜாதியினர் அவரை வந்து சுற்றி சுற்றி வந்து பயங்கரமாக முழிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. தன்னை சுற்றி சுற்றி ஆடிக்கிட்டு வர்றவங்கள ரொம்ப பயத்தோடு அவர் பார்க்குறார். நேரம் ஆக ஆக தன்னோட இறுதி நேரம் நெருங்கிறத உணர்றார். ரொம்ப நெருக்கடியான நிலைமை. தன்னை சுற்றி ஆடுறவங்கள கவனிக்கிறார். அவங்க கைகளில் ஈட்டி மாதிரி ஏதோ ஒரு ஆயுதம் வச்சுருக்கிறாங்க. அந்த ஆயுதத்தை இவர் கண்ணுக்கு நேராக கொண்டுக்கிட்டு வராங்க. அதை அவர் பார்க்குறார். அந்த ஆயுதத்தின் கூரான முனையை இவர் கூர்ந்து கவனிக்கிறார். அந்த கூரான முனையில் ஒரு சின்ன துவாரம் தெரியுது. உடனே

0: அவருக்கு பளிச்சுன்னு ஒரு ஐடியா உதயமாகுது. இதைத்தானே இவ்வளவு காலமும் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். கூரான முனையில் ஒரு சின்ன துவாரத்தை போட்டுட்டா அது மூலமாக நூலை செலுத்தி மறுமுனையை வந்து மிஷினில் வச்சுடலாமே, தையல் மிஷின் ஊசி ரெடி அப்படின்னு நினச்சார். திடீர்னு தூக்கம் கலைஞ்சது. உடனே தன்னுடைய தலைமாட்டில் இருந்த குறிப்பு ஏடில் இதை வந்து குறித்து வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறமா அந்த ஊசியையும் அவர் செஞ்சு முடித்தார். இது எப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இது சாத்தியம்தான். முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு ஏற்படுற சில பிரச்சனைகளுக்கு வந்து கனவில் வந்து விடை கிடைக்கிறது உண்டு. அப்படி பல பேருக்கு ஆயிருக்கு. உங்கள்லேயும் பல பேருக்கு இது மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். எந்த ஒரு செயலை பற்றி நினைக்கிறப்பவும் அந்த செயல் நம்ம நினைவில் ஒரு நல்ல வடிவம் பெறுது. ஒரு செயல் திட்டத்தை எந்த அளவுக்கு நாம் நல்ல யோசனை செஞ்சு திட்டம் போடுறோமோ அந்த அளவுக்கு அதை சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும். அந்த விஞ்ஞானி நினைச்ச காரியம் அவர் எண்ணம் பூராவும் ஆக்கிரமிச்சது. அதனால் அவர் நினைச்சது கனவுல உருவாகி அதுக்கு வந்து செயல் வடிவம் கிடைச்சிட்டுது. மனிதனோட உள் மனசுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக உபயோகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம், பயிற்சியெல்லாம் வேறு கொடுக்குறாங்களாம். அதனால் தூக்கத்தை பற்றி லேசாக நினச்சிடாதீங்க. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, அதுக்காக மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டோம், ஏங்க உங்கள் தூக்கத்தில் நடக்கிற வியாதிக்கு மருந்து சாப்பிட்டீங்களே, ஏதாவது முன்னேற்றம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதா அப்படின்னு கேட்டோம். தெரியுதுன்னார். எப்படின்னோ அதுக்கு அவர் சொல்கிறார், முன்னாடியெல்லாம் தூக்கத்தில் ஒரு 10 அடி தூரம் நடப்பேன், இப்போலாம் ஒரு 40 அடி வரைக்கும் நடக்கிறேன் அப்படின்னார்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் நளினி. தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள காணொலியில், புதிய உலக அமைப்பில் இந்தியா தனது விண்வெளி துறையை தொடர்ந்து விரிவாக்கம் செய்து வருவதாக கூறியுள்ளார். இந்தியாவின் விண்வெளித்துறை உலகளாவிய முதலீட்டாளர்களை கவரும் மையமாக விளங்குவதாக தெரிவித்த அவர், 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த நாடாக மாற இந்தியா உறுதியேற்றுள்ளதாகவும், இந்த லட்சியத்தை நனவாக்குவதில் விண்வெளித்துறை மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் கூறினார். புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உரையாற்றுகையில், நாட்டின் பாதுகாப்பு இறையாண்மை மற்றும் கௌரவத்தை காப்பதே அரசின் தலையாய கடமையாகவும், அகிம்சை என்ற உயர்குணத்தை இந்தியாவின் பலவீனம் என யாரும் தவறாக கருதிவிடக்கூடாது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். ஜப்பானின் தலைநகர் டோக்கியோவில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 5.9 பதிவாகியுள்ளது என ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் உயிர்ச்சேதமோ சொத்துச்சேதமோ ஏற்பட்டதாக இதுவரை தகவல்கள் இல்லை. ஜப்பானில் அடுத்த மாதம் தொடங்க உள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளுக்கான 492 உறுப்பினர்களை கொண்ட இந்திய குழுவிற்கு விளையாட்டு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஆடவர் தடகளக் குழுவில் 265 வீரர்களும் மகளிர் தடகளக் குழுவில் 227 வீராங்கனைகளும் இடம்பெற்றுள்ளனர். இதில் அதிகபட்சமாக தடகள பிரிவில் மட்டும் 73 வீரர்கள் பங்கேற்கின்றனர். ஈட்டி எறிதல் பிரிவில் நீரஜ் சோப்ரா, நீளம் தாண்டுதல் பிரிவில் முரளி ஸ்ரீசங்கர், ஓட்டப்பந்தய வீரர் குல்வீர் சிங், டெகாத்லான் வீரர் தேஜேஸ்வின் சங்கர் மற்றும் 100 மீட்டர் தடை ஓட்ட வீராங்கனை ஜோதி யாரஜி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பேட்மிண்டன் அணியில் PV சிந்து, லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் விளையாடுகின்றனர். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பில் இன்று காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. முதல் டெஸ்ட் போட்டிகளில் 165 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் மக்களே, புதுவை 102.7 நேரம் சரியா 9:15 இது இணைய வழி நேர்வு நிகழ்ச்சி. நான் உங்கள் ஆர்ஜே பவானி. என் அன்பு நேயர்களே, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? எஸ், உங்க போனை எடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598501005 இந்த நம்பருக்கு. உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல், படம், உங்க ஊர் பேதம் தெரிய டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பாட்டை ஒளிபரப்ப நான் ரெடியா இருக்கேன். ரெடின்னு சொன்னால் போதுமே. ஸோ நம்ம நேயர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக நிறைய பாடல்கள் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அந்த வகையில் முதல் பாடல் கேட்கலாம். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க குப்பண்ணத்திலிருந்து டி ராமு, காஞ்சிபுரத்திலேருந்து ஆர் கோகிலா பிரசன்னா, பெங்களூர்லேருந்து ஆர் ஹேமபிரியா, துருவா ரவிக்குமார் அவர்கள். அவங்க விரும்பி கேட்ட பாடல் வந்துகிட்டே இருக்கு பையா திரைப்படத்திலேருந்து.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துகள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: ஹாய் மக்களே, நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினம்தோறும் காலை 10:02 கேட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆட்ஜஸ் ஒவ்வொரு டாப்பிக்கில் உங்களுக்கு கொஷின்ஸோட ரெடியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் டயல் பண்ணுங்கள், பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், நிகழ்ச்சியில் வின் பண்ணுங்கள். 2271760 2275230 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டயல் பண்ணுறது மூலியமாக. நேர்லயே நமது இணைய வழி நேரம் நிகழ்ச்சியில் உங்க மனசுக்கு பிடிச்சப்பட்ட நீங்க மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே கேட்டிருக்கீங்க மனுஷனா. நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே உங்க போன் இடங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 7858501005 என்ற இந்த நம்பருக்கு. உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல், படம், உங்க ஊர் பெயர் இதெல்லாமே தெளிவா டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பாட்டை இந்த உலகமே கேட்டிருக்கட்டும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்துல இருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா கடலூர்ல இருந்து அவங்க விரும்பி கேட்ட பாடல நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7000 தள்ளுபடி.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேர்களே, இன்று இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
2: தலைமுறையா கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் சரியா 9:16:28 ஆகியச்சிங்க. எஃப்எம் ரேம்ல புதுவை 102.8 இணைய வழி நேரப்பு நிகழ்ச்சி கிட்ட வச்சிருக்கீங்க. நான் உங்கள் ஆர்ஜே பவன் கூட பேசிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் நேர்களே, உங்க மனசுக்கு பிடிச்ச படம் நீங்களும் கேட்டு ரசிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598501005 என்ற இந்த நம்பருக்குன்னு சொல்லி முடிச்ச உடனே இதோ வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க. அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், விரும்பி கேட்ட பாடல் கேட்கலாம். ரம்மி திரைப்படத்திலிருந்து

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: இணைய வழி நேரூர்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க INR மீரா, அஷ்மிதா, அஷ்மித்ரன் பன்ருட்டிலிருந்து, சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து.

மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்கள் கேட்டிருக்கீங்க இணைய வழி இணைய விருப்பம் நிகழ்ச்சி. ஸோ நேரம் சரி 9:27 ஆகியாச்சு. இங்கே உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்களும் கேட்டிருக்கணும், எல்லாரும் கேட்டிருக்கணும். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே ஃபோன் எடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598501005 என்ற இந்த நம்பருக்கு. இப்போ ஒரு சூப்பரான பாடல் படுத்து கேட்டு ரசிக்கலாம். இந்த பாடலை கேட்டிருக்காங்க கடலூர் ஓட்டிலிருந்து சுரேஷ்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஹாய் மக்களே, இனிய வழி நேருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சூப்பரான பாடல் வரதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க புதுச்சேரி கோவிந்தன் பேட்டையிலிருந்து பாலமுருகன், பார்த்திபன், வாணிதேவி, சந்திரசேகர், பத்மினி, ஆனந்த ரூபன், தீபக், வினேஷ், மேத்தா, அகமி, ஹன்ஷிதா, ஜாஷ்வி மற்றும் ஆர. விரும்பி கேட்ட பாடல் இது வந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக காதல் திரைப்படத்திலிருந்து.

ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் பிரெயின் புதுவை 102.8 நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க இணைய வழி நேருப்பம் நிகழ்ச்சியை. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச படம் நீங்கள் மட்டும் இல்லைங்க, இந்த உலகமே கேட்டு ரசிக்கணும் நீங்கள் நினச்சிக்கணும். ஃபோன் எடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 7598510505 அப்படின்னு இந்த நம்பருக்கு. இப்போ ஒருத்தர் கேட்டிருக்காங்க விரும்பிய பாடல். யாருன்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, திருக்கருப்பு மணிகண்டன் மற்றும் ஜிஜேந்திரா தாஸ் அஸ்ஸாம்லேருந்து விரும்பி கேட்ட பாடல் வந்துட்டு இருக்குது. மாயி திரைப்படத்துலேருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு தி ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நீங்க கேட்டுருக்கீங்க இணைய வழி நெருப்பம் நிகழ்ச்சி. ஸோ நிகழ்ச்சியில நேரம் சரியா 9:43:20 ஆகியாச்சுங்க. ஆமாங்க, டைமிங் சொல்லுமா தெரிஞ்சிருக்கும், இன்னும் 15 நிமிடங்கள் தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டே இருக்க நம்மளோட நேயர்கள். எல்லாருக்கும் பாட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு தெரியதுதான், ஆனாலும் கோவப்படாதீங்க, உங்களுக்கு விரும்ப பாட்டில் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பாட்டை கேட்க முடியல அப்படின்னாலும் இன்று மாலை 6:20 நம்முடைய எஃப்எம் ரெயின்போ 102.8 மனம் விரும்பிய நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்கள் மனசுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இப்போ ஒளிபரப்பாக போற இந்த பாடலை கேட்டிருக்காங்க, விரும்பி கேட்டிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழும கொண்டாடலிருந்து பாடல் கேட்கலாம். உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்திலிருந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: ஹாய் மக்களே, இணைய வழி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. லூயிஸ் செல்வராஜ் வடவள்ளி கோவிலிருந்து விரும்பி கேட்ட பாடல் கேட்கலாம். ஆடுகளம் திரைப்படத்திலிருந்து ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் சரியா 9:55 பத்து நிமிடம்னு சொல்லும்போது தெரிஞ்சிருக்கும், எஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுங்க. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய இணையவழி நேர்ப்பும் நிகழ்ச்சியில் நிறைய பேர் விரும்பிய பாடல் கேட்டிருந்தாங்க. சில பேருக்கு பிளே பண்ணும், நிறைய பேருக்கு பிளே பண்ண முடியல, கோவமா இருப்பீங்க, சொன்னீங்களா, கவலையே படாதீங்க. இன்று மாலை 6:20 மனம் விரும்பிய நிகழ்ச்சி இருக்கு, நீங்க வாட்ஸ்அப் பண்ண வேணுங்க, ஸ்டேட்டா போன் எடுங்க, கால் பண்ணுங்க. 2271760202 7530 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு உங்க மனசுக்கு பிடிச்ச பாட்டை உங்க குரல் வழியா நீங்களே கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில யாருக்கெல்லாம் விரும்பிய பாடல் போட முடியல அப்படிங்கிற பேர்லாம் பாத்தீங்கன்னா, பொன்னியம்மன் மேடு, வன்னை கணேசன், சுகன்யா பரச்சென்னை, சொல்லம் செல்வம், பொம்மி நாயக்கன் பட்டி தேனி மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் குடவாசல இருந்து அமர்நாத், பெரம்பூர் மாவட்டம் அரும்பாவூர்ல இருந்து சாமிநாதன், சூர்யா, ஆராதனா, ஆதி, சாதனா, கோகுல், மித்ரா, வீரமணி, தேவிகாபுரத்திலிருந்து தமிழ் செல்வி, விழுப்புரத்திலிருந்து, இப்படி பலருக்கும் சில பேருக்கும் பாடல் போட முடியல. கவலையே படாதீங்க, உங்களுக்காக தான் மனம் விரும்பிய நிகழ்ச்சி இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நளினி. புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உரையாற்றுகையில், சமண மதம் இந்தியாவின் நாகரிகம் மற்றும் கலாச்சாரத்தின் பெருமைக்குரிய அடையாளம் என்றும், அதன் மரபுகள் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது என்றும் அவர் கூறினார். பருத்தி உற்பத்தியில் உலகளவில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்கிறது என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற ஜவுளி குழுவின் 62வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், தரமான ஜவுளி பொருட்களை உற்பத்தி செய்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். திடக்கழிவு மேலாண்மை விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நீலகிரி மாவட்டம் வெலிங்டன் கண்டோன்மன் வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. கழிவுகளை தரம் பிரித்து பாதுகாப்பான முறையில் கையாளுதல், உரம் தயாரித்தல் போன்ற நடைமுறைகள் குறித்து இந்நிகழ்ச்சியில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டதாக சுகாதார கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பானின் தலைநகர் டோக்கியோவில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 5.9 பதிவாகியுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் கோவில் ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான அருள்மிகு சுந்தரேஸ்வரர் பட்டாபிஷேகம் நேற்றிரவு நடைபெற்றது. புதுடெல்லியில் நடைபெற்ற உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை வெண்கலப்பதக்கம் வென்றது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொழும்பில் இன்று காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. முதல் டெஸ்ட் போட்டியில் 165 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இந்திய அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:57 மணிக்கு.

0: உங்களோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: தேசிய விண்வெளி தினம் கேள்விகள் தான் உங்களுக்காக காத்துட்டு. முதல் கேள்விக்கு போலாமா, சந்திராயன் 3 வெற்றிகரமா தரை இறங்கினப்போ இஸ்ரோவுடைய தலைவராய் இருந்தது யாரு அப்படின்றதுதான் உங்களுக்கான முதல் கேள்வி. கேள்வியை நான் மறுபடியும் சொல்றேன், சந்திராயன் 3 வெற்றிகரமா தரை இறங்கினப்போ இஸ்ரோவுடைய தலைவராய் இருந்தது யார்? சோ இந்த கேள்விக்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 and 2271770.
4: Bonjour, boys and girls.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ, கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோல வந்து நேஷனல் ஸ்பேஸ் டே அது ரிலேட்டடான கேள்விகள் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நிகழ்ச்சியோட முதல் கேள்வியா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, சந்திராயன் 3 வெற்றிகரமா தரையிறங்கினப்போ இஸ்ரோவுடைய தலைவராய் இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேயர், ஹலோ.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, நல்லமா இருக்கீங்களா?
3: நல்லமா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி மேடம் இருக்கீங்க?
2: அப்படிதான் இருக்கேன். சரி, ஓகே. நான் சந்திராயன் 3 வெற்றிகரமா தரையிறங்கினப்போ இஸ்ரோவுடைய தலைவராய் இருந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வி கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: நன்றி.
2: பாருங்க, சூப்பரா வந்து பதில் வந்து சொல்லியாச்சு. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
4: இனிய நற்காலை வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
2: ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா
2: இருக்கேன் மேம். சண்டே
4: புரிதல உங்களுக்கு
2: எப்படி போயிட்டு இருக்கு மேம்? அப்படியே போயிட்டு இருக்கு. மழை பெய்யலையே, மழை பெஞ்சாதான் ஜாலியா
4: சொல்லிருப்பேன்.
2: சந்திரசேகர் கிட்ட நான் இப்படி எல்லாம் பேச முடியுமா? நீங்க தான் எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சிருப்பீங்களே.
4: அது என்னமோ உண்மைதான். சரி,
2: ஓகே. சரி, நம்ம புகழ்ச்சி எல்லாம் முடிச்சாச்சு, இப்ப நம்ம கேள்விக்கு போலாமா? என்ன பெயர் வச்சாங்க அப்படின்றதுதான் உங்களுக்கான கேள்வி.
4: என்ன
2: ஒரு தெய்வீகமான ஒரு பெயர் அப்படின்னு சொல்லலாம். சிவசக்தி பாயிண்ட் இல்லையா, சிவசக்தி புள்ளி அப்படின்றதுதான் வந்து சரியான பதில் இல்லையா? உங்களுக்கான கேள்வி வந்து காத்துட்டு இருக்கு. இந்தியாவுடைய விண்வெளி திட்டங்களின் தந்தை, ஃபாதர் ஆஃப் த இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவர் யாரு அப்படின்றதுதான் வந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்தியாவுடைய விண்வெளி திட்டங்களுடைய தந்தை யாரு அப்படின்றதுதான் அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதில கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 and 2271770.

0: எம்டி கம்பிகளில் கெட் செட் கோ.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ, கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோல வந்து இன்னைக்கு நேஷனல் ஸ்பேஸ் டே இல்லையா, அது ரிலேட்டடா நிறைய கேள்விகள்லாம் வந்து உங்ககிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ.
1: அப்படியே போல ஆனந்தி அவர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநேரம், சண்முகசுந்தரம்.
0: ஓகே, சூப்பர். ஓகே சண்முகசுந்தரம், சோ நீங்க வந்து பதில் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஃபாதர் ஆஃப் தி இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் யாரு? நிலவுக்கு போன ரோவரோட பெயர் என்ன? சந்திராயன் 3 ரோவரோட பெயர்
1: என்ன?
0: இந்தியாவுடைய முதல் சூரிய ஆராய்ச்சி விண்கலத்தோட பெயர் என்ன அப்படின்றதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. இந்தியாவுடைய முதல் சூரிய ஆராய்ச்சி விண்கலத்தோட பெயர் என்ன? இந்த கேள்விக்கான சரியான பதில் தெரிஞ்சது அப்படின்னா கால் பண்ணுங்க 2277760 and 2277170.

0: நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ, கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய முதல் சூரிய ஆராய்ச்சி விண்கலத்தோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டுதான் நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர் பதில் சொல்றாங்களா அப்படின்னு கேக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேம்,
2: சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: மேட்டுப்பாளையத்துல இருந்து பேசுறேன் மேம்.
2: மேட்டுப்பாளையத்துல இருந்து யார் பேசுறீங்க?
3: ஐஸ்வர்யா மேம்.
2: ஓகே, சொல்லுங்க, நீங்க பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: எஸ் மேம், கண்டுபிடிச்சிட்டேன் மேம்.
2: என்ன பதில்?
3: ஆதித்யா எல்1 மேம்.
2: வாவ், சூப்பர். ஆனா பதில் கண்டுபிடிச்சிட்டே இருந்தாலும் ஏன் சோகமா பேசுறீங்க?
3: ஹாப்பியா
2: தான் இருக்கீங்க. ஹாப்பியா இருக்கிறதே சோகமா சொல்லக்கூடிய ஆள் நீங்களா தான் இருப்பீங்க நினைக்கிறேன். தேங்க்யூ. மறுபடியும் சொல்றேன், ராக்கெட் விமன் ஆஃப் இந்தியா யாரு, சீக்கிரமா பதில் கண்டுபிடிச்சு கால் பண்ணுங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கெட் செட் கோ.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: வெல்கம் பேக் டு த ஷோ. 10:32 40 நொடிகளாக எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ. சோ இன்னைக்கு நம்ம ஷோல வந்துட்டு இன்னைக்கு வந்து நேஷனல் ஸ்பேஸ் டே வந்து நம்ம கடைபிடிக்கிறோம் இல்லையா, அது ரிலேட்டடான கேள்விகள் தான் உங்ககிட்ட இன்னைக்கு நம்ம ஷோல கேட்டுட்டு இருக்கோம். சோ அந்த வகையில இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி என்ன அப்படின்றத நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன். ராக்கெட் விமன் ஆஃப் இந்தியா யாரு? சோ இந்த கேள்விக்கான சரியான பதிலை கண்டுபிடிச்சு கால் பண்ணுங்க.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ கெட் செட் கோ. சோ இன்னைக்கு வந்து நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்றதுனால அது ரிலேட்டடான கேள்விகள்லாம் வந்து கேட்டுட்டு இருக்க இல்லையா. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் பாண்டிச்சேரியில இருந்து ஆனந்தி பேசுறேன் மேடம்.
2: இன்னும் இது ஆனந்தி டு ஆனந்தியா இது?
3: ஆமா மேடம்.
2: இப்ப நானே என்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாமா?
3: பேர்
2: வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு அப்படி இப்படி ஆயிடுது இல்லையா? சூப்பர் சூப்பர் மேம், சூப்பரா பதில் சொல்றீங்க, நன்றி. அடுத்ததான் கேள்வி வந்து காத்துட்டு இருக்கு. யாரு இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யாரு அப்படின்றதுதான். சோ இந்த கேள்விக்கான சரியான பதில் கண்டுபிடிச்சு கால் பண்ணுங்க 2271760 and 2271770.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ, கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர், ஹலோ.
4: வணக்கம் மேடம், நான் புதுல இருந்து ஆசிரியம் பேசுறேன்.
3: ஓகே,
4: எங்க வீட்டுல எல்லாம் நாங்களா நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நலமா, சூப்பரா, அட்டகாசமா அப்படியே இருக்கேன், சூப்பரா.
4: நலமா இருங்க மேடம், எல்லாருக்கும் ஆனந்திச்சு அள்ளி வணங்கும் ஆனந்தி மேடம் ஆச்சு. நீங்க
3: ஆசையா பேசக்கூடிய
4: வணக்கம் மேடம். அப்புறம் வந்து கேள்வி வந்து நீங்க கேட்டது வந்து கேளுங்க, திரும்ப
3: திரும்ப கேட்கணும். மிசைல் மேன் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யாரு?
4: ஐயா அப்துல் கலாம் அவர்கள்.
3: வாவ், டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம்.
4: அனைவரும் உள்ளத்தில் இருப்பவர், அனைவரும் இல்லத்திலும் பண்பாக ரொம்ப ரொம்ப நேசிக்கிறோம், கடவுளா பாக்குறாங்க அவரை.
3: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா சார்.
4: ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம்.
3: ரொம்ப நன்றி, நன்றி, ரொம்ப
4: வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சொல்லுங்க மேடம்.
3: இல்ல, ரொம்ப அழகா பேசுறீங்க, நன்றி தான் நானும் சொல்ல.
4: வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.
3: பதில கரெக்டா சொன்னதுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? சோ டைம் கம்மி ஆயிட்டே இருக்கு, சீக்கிரமா வந்து கால் பண்ணுங்க. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கண்டுபிடிச்சிட்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவோடைய தலைமையகம் ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்றதுதான் உங்களுக்கான இந்த கேள்வி. சோ இந்த கேள்விக்கான சரியான பதிலை கண்டுபிடிச்சு சீக்கிரமா கால் பண்ணுங்க. 2271760122717.
5: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
6: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
5: செம்ம டேஸ்ட்,
6: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னரி லெமன்.
7: அன்பார்ந்த புதுச்சேரி மக்களே, உங்கள் வீட்டின் மின் கட்டணத்தை கணிசமாக குறைக்க ஒரு அருமையான வாய்ப்பு.
8: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் திறன் கொண்ட வீட்டு சோலார் மின் நிலையத்திற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசு ரூபாய் 30,000 சேர்த்து மொத்தம் ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMD கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: வெல்கம் பேக் டு த ஷோ, கெட் செட் கோ. ஸோ இன்னைக்கு நம்மளோட கேம் ஷோ வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போச்சு. நிறைய பேர், நிறைய நேயர்கள் வந்து கரெக்டாக பதிலாக வந்து சொல்லிட்டாங்க. நான் ஆன் ஸ்பாட்டில் கேட்டப்பவுமே வந்து நிறைய பேர் வந்து அழகான பதிலாக சொன்னாங்க. சரி, ஓகே, அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் பேச காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம், வெளியூர்ல இருந்து ராஜகோபால் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
3: ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறேன்.
3: ஓகே, அப்ப நான் அதை விட இன்னொரு ரொம்ப போட்டுக்கோங்க, அப்படி நல்லா இருக்கு.
4: நிச்சயமா நிச்சயமா, எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருக்கணும், நிறைய அப்படிதான் வாழ்த்துக்கணும்.
3: நீங்களும் எல்லாருமே நல்லா இருக்கணும். சரி, ஓகே, பதில் கண்டுபிடிச்சாச்சா? இஸ்ரோவுடைய ஹெட் குவார்டர்ஸ் தலைமை இயக்கம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
4: இது கர்நாடகா மாநிலம் பெங்களூர் சிட்டியில இருக்கு மேடம்.
3: சூப்பர் சூப்பர், நிறைவா வந்தாலும் வந்து நிறைவான பதில் கொடுத்துட்டீங்க. நன்றி
4: நன்றி நன்றி நன்றி
3: நன்றி. பாருங்க எத்தனை நன்றி. சோ இவ்வளவு அழகா நம்ம நேயர்கள்லாம் வந்து பேசுறாங்க இல்லையா. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம ஷோல வந்து நேஷனல் ஸ்பேஸ் டே, அதை முன்னிட்டு நம்ம கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே வந்து நேயர்கள் வந்து ரொம்ப சூப்பரா வந்து பதில் சொன்னாங்க. ஓகே, இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எட்டுக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுக்காக பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நளினி. தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பிரதமர் காணொலி மூலம் வெளியிட்டுள்ள பதிவில், உலக அமைப்பில் இந்தியா தனது விண்வெளித்துறையை தொடர்ந்து விரிவுபடுத்தி வருவதாக கூறியுள்ளார். டாக்டர் ஜிதேந்திர சிங் தமது சமூக ஊடக பதிவில், நிலவின் தென் துருவத்தில் சந்திராயன் 3 விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறங்கி உலக விண்வெளித்துறையில் முன்னணி நாடாக இந்தியாவை இணைத்த வரலாற்று சாதனையை இந்தியா இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். கேபிள் தொலைக்காட்சி வலைப்பின்னல் விதிகள் 1994 செய்யப்பட்டுள்ள சீர்திருத்தம் குறித்த அரசாணை வெளியானதை தொடர்ந்து தொலைக்காட்சி அலைவரிசைகளில் விளம்பரங்கள் ஒளிபரப்பப்படும் நேரத்திற்கான 12 நிமிட வரம்பை மத்திய அரசு நீக்கி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 380th மெட்ராஸ் தினத்தை முன்னிட்டு சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சிறப்பு புகைப்பட கண்காட்சியை மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ராஜேஷ்குமார் ஆகியோர் நேற்று தொடங்கி வைத்தனர். சென்னையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 72 ரன் வித்தியாசத்தில் நெல்லை அணியை வென்றது. கேன்கன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அனிருத் சந்திரசேகர் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவில் அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 10-3 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் சாண்டியாகோ கோன்சலேஸ், தைவானின் ரேஹோ இணையை வென்றது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்நிலை வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரி, கடலூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
0: தொடர்வது போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111, பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: प्रस्तुत है कार्यक्रम पोस्ट बॉक्स नंबर 111।
3: पोस्ट बॉक्स नंबर 111।
4: नमस्कार, पोस्ट बॉक्स नंबर 111 में मैं नीलम मलकानिया आप सभी का स्वागत करती हूं। साथियों, मन की बात के विस्तार के रूप में आज हम इस कार्यक्रम में आपको सुनवा रहे हैं दो भेंट वार्ताएं, जो ऐसे विषयों पर आधारित हैं जो हमारे लिए, आपके लिए, हम सबके लिए बेहद महत्वपूर्ण हैं। अमृत सरोवर और कैच द रेन। लेकिन आइए सबसे पहले सुनते हैं इन विषयों के बारे में मन की बात में माननीय प्रधानमंत्री जी के उद्गार।
5: मेरे प्यारे देशवासियों,

0: सफाई करना हो। हर एक छोटा कदम हमारे गिरते भूजल स्तर को वापस ऊपर उठा सकता है। तो हम सभी अपनी ओर से जल संरक्षण का भरपूर प्रयास करेंगे। इसी संकल्प के साथ मैं नीलम मलकानिया कार्यक्रम प्रस्तुतकर्ता शाहनवाज खान के साथ पोस्ट बॉक्स नंबर 111 से अब आप सभी से लेती हूं अनुमति। नमस्कार।
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் இதுவரை போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் நளினி. தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் தமது சமூக ஊடகப் பதிவில் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவின் சிறப்பான சாதனைகள், நாட்டின் அறிவியல் மேன்மை, புதுமை படைப்புகளுக்கான ஆர்வம் ஆகியவை மன உறுதிக்கு சான்றாக உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறை நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகள் சந்திப்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்துறையைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அரசின் மீது தங்களது நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறினார். மேலும் தலைமை நிர்வாக அதிகாரிகள் தங்களது முயற்சிகளில் உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் வலுவான விண்வெளித்துறை சுற்றுச்சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். அகமதாபாத்தில் இன்று நடைபெற்ற 3வது தேசிய விண்வெளி தின கொண்டாட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற லட்சியத்தை அடைவதற்கும் இந்தியாவை 45 பில்லியன் டாலர் விண்வெளி பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கவும் விண்வெளி தொழில்நுட்பம் ஒரு முக்கிய தூணாக விளங்குகிறது என்று கூறினார். மேலும் விண்வெளித்துறை சீர்திருத்தங்கள் தொடக்க நிறுவனங்கள் மற்றும் தொழில் தலைவர்களுக்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்தியதன் மூலம் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 9:30 முதல் 10:30 வரை வசந்த் நகர், தேங்காய்திட்டு, பம்பாக்கீரப்பாளையம், துப்ராயப்பேட்டை, கோவிந்தசாலை, அண்ணாசாலை முதல் கடற்கரை சாலை வரை, நீடராஜப்பையர் வீதி முதல் சுபையா சாலை வரை மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்நிலை வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி மற்றும் கடலூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பிற்பகல் 1 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: நேரம் 12:03:40 FM Rainbow புதுவை 102.8ல இத பேசுங்க தோழால. நான் உங்க ஆனந்தி. எஸ், இது ஆண்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஷோ. சோ நம்ம தோழர்களுக்காகவே இன்னைக்கு சூப்பரான ஒரு டாபிக் வந்து நம்ம ஷோல காத்துட்டு இருக்கு. சோ ஒரு ஆணா இருந்தா இப்படிதான் இருக்கணுமா அப்படின்றதுதான் ஒரு கேள்வியா இருக்கு. சோ சின்ன வயசுல இருந்தே வந்து சில வார்த்தைகள் வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு ஆண் பிள்ளையா இருந்தா அழக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது, குடும்பத்தை வந்து அவங்கதான் பாத்துக்கணும். சோ எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே மனசுக்குள்ளேயே வச்சிருக்கணும். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து ஆண் பிள்ளைகளை நோக்கி வந்து பேசப்படுது இல்லையா. சோ இப்படி ஆண்களுக்கு அப்படின்னு சில விதிமுறைகள் இல்லைன்னா எதிர்பார்ப்புகள் அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு.

0: ஆனா உண்மையிலேயே ஆளா இருக்கிறதுக்கு இப்படிதான் இருக்கணுமா என்ன? ஒரு ஆள் அழுதுட்டாங்க அப்படின்னா உடனே வந்து அது ஒரு பலவீனம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா? இல்லைன்னா தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துனாங்க அப்படின்னா அது தவறு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு உதவி அப்படின்றது வந்து யாருக்கும் எந்த நேரத்திலையும் எப்பயும் தேவைப்படலாம் இல்லையா? ஸோ உதவி கேட்டுட்டாங்க அப்படின்னாலே வந்து அது வந்து ஒரு தன்னம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறது. எஸ் இன்னைக்கு நாம இதை பத்தி தான் மனம் திறந்து பேச போறோம். எஸ் ஒரு ஆணா இருந்தா இப்படிதான் இருக்கணுமா? உங்களுடைய கருத்து என்ன? ஸோ பேசலாம். கால் பண்ணுங்க 2271760 and 2271770.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: வெல்கம் பேக் டு த ஷோ. 12:05 சோ நிகழ்ச்சியில பேச காத்துட்டு இருக்கக்கூடிய முதல் தோழர், ஹலோ.
3: வணக்கம் வணக்கம் மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: ஓகே, நல்லமா இருக்கீங்களா?
3: ரொம்ப ரொம்ப சூப்பர் ஹாப்பியா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் அதே மாதிரி ஹாப்பியா இருக்கேன். ஓகே, சோ நீங்க சொல்லுங்க. ஒரு ஆணா இருந்தா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில விதிமுறைகள் எல்லாம் வைக்கிறாங்க இல்லையா? சோ இத பத்தி உங்களோட கருத்து என்ன?
3: இல்ல மேம், அது ஏற்புடையது அல்ல அப்படின்ட்டு தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஆண்கள் அப்படின்னா உணர்ச்சிகள் அப்படிங்கறது இல்லாம இருக்கணும். நீங்க குறிப்பிட்டது போல ஆண் அழுதா அவங்க ஒரு பலவீனம். அது என்ன, நீ இப்படி அழுதுட்டு இருக்க, நீ ஆண் போய் அழலாமா அப்படிங்கிறாங்க. அப்ப வலிச்சா அழக்கூடாது, அது ஏன் பொறுத்துக்கணும், அந்த வலி அப்படிங்கறத நம்ம ஏன் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பல இடங்கள்ல தோணுது. அது வந்து அழுது அப்படிங்கறது ஒரு ஃபீலிங்ஸ், எப்படி சிரிக்கிறது அப்படிங்கறது சிரிக்கிறோமா, அழுகையும் ஒரு ஃபீலிங்ஸ், அதையே அடக்க சொல்றாங்க ஆண்களுக்கு அப்படிங்கறது தோணும் மேம் நிறைய வாட்டி.
0: சரி, ஓகே. நீங்க சின்ன வயசுல இருந்து வந்து உங்களை நோக்கி வந்து எந்த விஷயம் வந்து ரொம்ப அதிகமா வந்து சொல்லிருக்காங்க?
3: சின்ன வயசுல நோக்கி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் சென்சிட்டிவா யாராவது சொன்னாங்கன்னா நான் கவலைப்படுவேன். அப்ப சொல்லுவாங்க, ஏன் பொம்புங்கதான் பெண்கள் தான் கவலைப்படுவாங்க, நீ ஒரு ஆணா இருந்துட்டு கவலைப்படலாமா அப்படிவாங்க. ஏன் கவலை அப்படிங்கறது எல்லாருக்கும் ஒண்ணுதானப்பா, ஏன் இது ஜெண்டரா நீங்க பிரிக்கிறீங்க அப்படின்ட்டு நிறைய முறை நான் கேட்டிருக்கிறேன். அது ஒரு கேர்ளிஷான கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க.
0: சோ ஓகே, சோ இந்த உணர்வுகள் அப்படின்றது ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இல்லையா? சோ ரொம்ப உங்களை சொல்லுங்க.
3: நீங்க கூட சொன்னீங்களே உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்கவே கூடாது, ஆண்கள்னா ரொம்ப தைரியமா இருக்கணும், பயக்கூடாதுன்னு. இரவு நேரம் அப்படின்னாவே ஆப்வியஸ்லி நம்ம வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டுனா என்ன இது, இதெல்லாம் போய் நீ பையன் அது எப்படி பயப்படலாம், அதை எப்படி நீ பண்ணலாம், அதெல்லாம் வெளியில சொல்லிடாது அப்படிம்பாங்க. அப்ப யோசிப்பேன், ஏன் இப்ப 8th standard 9th standard தானே, அதுவும் ஒரு சின்ன வயசு தானே, அப்ப பயமா இருக்கு, இருட்டுல நான் லேட்டாலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாவே வந்தா அது நல்லது தானேப்பா அப்படிம்பாங்க. ஐயோ 9th standard நீ பெரிய புள்ளி ஆயிட்ட, பயப்பட பயம் அப்படிங்கிற வார்த்தையும் அகராலிஸ்ல இருக்க கூடாது, எப்போ இருந்தாலும் நீ வெளியில போன அப்படிம்பாங்க. இது என்னப்பா கூத்தா இருக்கு அப்படின்ட்டு நான் நினைப்பேன்.
0: ஓகே, சோ அந்த பயம் அப்படின்றது உண்மையாவே நம்மளோட மனசுல இருக்கும், ஆனா என்ன பண்றதுன்னா இப்படிலாம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியமா இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டும் பண்ண வேண்டி இருக்கு இல்லையா?
3: உண்மைதான் மேம், சின்ன வயசு 8th 9th எல்லாம் சின்ன பசங்களோட கணக்கு கூட சேர்த்துதான் அந்த சமயங்களே சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் அழுதா சொல்லுவாங்க, பயப்பட்டா சொல்லுவாங்க. அப்ப என்னதான் பண்ணணும், இதெல்லாம் ஒரு உணர்வு, இது ஒரு உணர்ச்சி, ஒரு வழிபாடு, இதெல்லாம் பண்ணா அது ஏன்பா நீங்க ஒரு மாதிரி டிஃபரெண்டா பாக்குறீங்க, ஏன் ஆண்களுக்கு இது மாதிரி பயம் வரக்கூடாது? அப்புறமா நீங்க ஒரு அருமையான விஷயம் சொன்னீங்க, யாருக்கிட்டையாவது உதவி அப்படின்னு கேட்டா நீ தான் 10 பேருக்கு உதவி பண்ணணுமே தவிர்த்து நீ போய் உதவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்கலாமா, அது என்னப்பா அப்படிம்பாங்க. நான் யோசிப்பேன், எதுக்குயா உதவி அப்படிங்கறது எல்லாருக்கும் காமன் தானே, இதுல என்ன ஆணு பெண்ணு அப்படின்ட்டு ஒரு டிஃபரன்சியேஷன். ஏன்னா ஆண்கள் உதவி கேட்டா அது ஒரு கெத்து, அந்த கெத்து கம்மி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டிக்மா இன்றளவும் கூட இருக்கு மேம். அது 100க்கு 100 உண்மை நீங்க சொல்ற மாதிரி.
0: ஓகே, சோ நீங்க வந்து எந்தெந்த விஷயங்கள்ல இருந்து வெளியில வந்திருக்கீங்க?
3: நான் வந்து யூஸ்வலா அந்த சென்சிட்டிவ் நேச்சரா இருப்பேன் இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வந்திருக்கேன். அப்புறமா அந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து கொஞ்சம் வெளியில வந்திருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு பண்ணக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு சோசியல் பிரஷர்னால பல இடங்கள்ல என்னுடைய ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் அடுக்கி கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நான் உட்படுத்தப்படுறேன்.
0: ஓகே, சோ அந்த குடும்ப பொறுப்புகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குறிப்பா ஆண்கள் தான் வந்து அதை கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்களே, அந்த பொறுப்புகள்லாம் வந்து ஆண்கள் தான் சுமக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: இல்ல மேம், ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சுமக்கிறது அப்படிங்கறது நல்லது மேம். சில சமயம் ஆண்களுக்கு வெளியில போய் சில விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியாம இருக்கலாம், அப்ப ஏன் பெண்களும் தான் போகலாம்? அது ஏன் ஆண் அப்படின்னா நீ வந்து பொருளாதார ரீதியா நீ பாத்துக்கணும், வெளியில போகிற வேலையா இருந்தா நீ பாத்துக்கணும், குடும்பத்தை அடிக்கும் தலைக்கும் நீ பாத்துக்கணுங்கிறாங்க. சோ அதுல பெண்களுடைய அந்த எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆண்களுக்கு இருக்கும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் அப்படிங்கறது கிடைக்கும் தானே. சோ ஆண் அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு வேலை கொடுத்தாலும் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனா ஆண்களுக்கும் உடம்பு இருக்கு, ஆண்களுக்கும்

0: வசதி இருக்கு. ஆண்களுக்கும் ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னமோ பெண்களுக்கு கொஞ்சம் அசந்துட்டாங்கன்னா ஐயோ பாவம் அப்படிங்கிறாங்களே தவிர்த்து, ஆண்களுக்கு அசதி வந்தா அது சோம்பேறித்தனமா ஒரு பிக்சர் பண்ணி கொடுக்கறாங்க. அதுவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்ல மேம்.
1: ஓகே ஓகே, கண்டிப்பா சார், சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. நன்றி கால் பண்ணிருக்கு.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. 12:11 நிமிடமாக தேவம் ரெயின்போல கேட்டுட்டு இருக்கீங்க, பேசுங்க தோழா. அண்ட் இன்னைக்கு நம்ம தோழர்களோட நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து ஒரு ஆண்ணா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். சோ இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த தோழர், ஹலோ.
4: வணக்கம் மேடம். சிதம்பரம் ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
1: சொல்லுங்க கண்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கிற, உங்களை மாரி ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கிற,
1: ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட?
4: அது ஆண்கள் அப்படின்னா ஆளுமை திறமை இருக்கணும் மேடம்.
1: சரி,
4: அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடை தொழில் செய்யற இடமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், அதாவது அந்த நிர்வாகத்தை வந்து ஏத்து எல்லா பொறுப்பு மட்டும் இல்லைங்க, அதுல எந்த ஒரு நச நசத்தையும் ஏத்துக்கிட்டு எல்லாத்தையும் பக்குவப்படுத்தி நம்ம வழி கொண்டு வரணும், நம்ம ஒரு நல்வழி கொண்டு வரோம் பாத்தீங்களா. அந்த இடத்துல வந்து இவங்க கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தா சரியா செய்வோம் அப்படிங்கிற அந்த ஆளுமை திறமை முன்ன இருக்கணுங்க.
1: ஓகே,
4: அந்த ஆளுமை திறமை இருந்தாதான் நிர்வாகம் பண்ண முடியுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒரு உதவி அப்படிங்கும் போது நம்மளால இருந்ததை செய்யலாங்க, ஆனா இன்னொருத்தர் வாங்கி செய்யக்கூடாதுங்க.
1: ஓகே,
4: ஏன்னா இன்னொருத்தர் வாங்கி நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா அது தவறான செயலுங்க. நம்மளால முடிஞ்சதை செய்யலாம், வெளியில போகக்கூடிய வேலை இருக்கும்போது நம்ம அந்த வேலையை ஹெல்ப் பண்ணி செய்யலாம், தப்பு இல்லைங்க. ஆமாங்க, ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம தொழில் இருக்கு, அந்த தொழில் மூலியமா நிதி சட்டி இருக்கும் போதுதான் நம்ம வீட்டுல வேலை செஞ்சிருக்க முடியாது.
1: நீங்க பிஸியா இருக்கிறப்போ இல்லையா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடியற நேரத்துல ஹெல்ப் பண்ணலாம், அதுல ஒண்ணும் தவறு இல்லை அப்படின்ற.
4: ஆமா, நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் போது அவங்க என்ன அவங்க கேட்காம அந்த உதவிகளை நம்ம செய்யலாங்க. ஒரு எந்த உதவியா இருந்தாலும் நம்ம கடைக்கு போயிட்டு வரதா இருந்தாலும் செய்யலாங்க, எதுவும் செய்யக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லைங்க. அதாவது செய்யணும், நம்மளால டைம் இருக்கும்போது கண்டிப்பா செய்யலாங்க.
1: ஓகே சரி,
4: சொல்லுங்க.
1: அவ்வளவுதானா?
4: இல்ல, வேற என்ன சொல்லுங்க. என்ன ஒவ்வொருத்தரும்
1: ஒவ்வொருத்தர்கிட்ட வரக்கூடிய எதிர்பார்ப்பு அதான் கேக்கல. ஒரு ஆண் பிள்ளையா பிறந்துட்டாங்க, அதனால வந்து இவங்க கிட்ட வந்து சில எதிர்பார்ப்புகள் அப்படின்னு இருக்கும்
4: இல்லையா. நமக்கு வந்து உறவினரா இருந்தாலும்
1: முடிஞ்சளவுக்கு
4: செஞ்சிருந்தாங்க. அண்ணன் தம்பியா இருப்பாங்க, அண்ணனா இருப்பாங்க, அவனே கஷ்டப்படுறாங்க, எப்படா கேக்குறது அவங்க.

0: சாசனம் பண்ணுவாங்க. நம்ம கஷ்டத்திலையும் அவங்கள தூக்கி விடணுங்க.
1: சரி,
0: ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு வந்து அவங்க கூட பிறந்தது உண்டான ஒரு பாத இது இருக்குங்க.
1: ஓகே சரி, ஒரு ஆண் வந்து சென்சிட்டிவா இருக்கிறது அப்படின்றத வந்து ஒரு தவறான விஷயமா சொல்லுங்க.
0: இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அதாவது சூழ்நிலை, அதாவது சென்சிட்டிவா இருக்கிறதும் தப்பு இல்லைங்க. அதாவது நம்ம வந்து நம்ம கோபத்தை வந்து எந்த இடத்துல வேணுமாலும் வெளிப்படுத்தலாம், ஆனா கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு தடுத்துக்கணுங்க.
1: ஓகே ஓகே, சோ கோபத்தை வந்து கண்ட்ரோலா வச்சிருக்கணும் அப்படிங்கறது.
0: ஆமா, உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பேசிட்டேன்னு வெச்சீங்க, அந்த பேச்சுங்கிறது நம்ம வாழ்நாள் பூரா நமக்கு வந்து ஒரு காயத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும். அதாவது எந்த ஒரு, அதனால முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கணுங்க. அதாவது மகாத்மா காந்தி கூட சொல்லியிருக்கிறாங்க, கோவப்பட்டா அடிக்கடி கோவப்படுறவங்க இருந்தா மதிப்பு, அந்த கோவத்துக்கே மதிப்பு இல்லைங்க. கோவப்படலாம், நமக்கே மதிப்பு இல்லைங்க.
1: ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே,
0: அடிக்கடி கோவப்பட்டா அந்த கோவத்துக்கு மதிப்பு இல்லைங்கிறாருங்க. ஆனா கோவப்படலாம், நமக்கே மதிப்பு இல்லைங்கிறாரு. அதனால எந்த இடத்துல கோவப்படலாம், எந்த இடத்துல கோவப்படக்கூடாது அப்படிங்கறத முன்ன நம்ம
1: ஏவல் அறிந்து கோவப்பட வேண்டும். காரணம் இருந்தால்,
0: அதாவது நீங்க ஒண்ணு இல்லீங்க, நம்ம கூட போறோம், ஒரு பர்சேஸ் பண்ண போறோம், வீட்டுல பிள்ளைங்க கூட கூட்டு போறோம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் குயிக்கா வாங்கம்மா போகணுங்கிறது வேற. வந்த இடத்துல அப்படியே வா அப்படிங்கும் போது அவங்க மூஞ்சில் அடிச்சு மாதிரி இருக்கும். பத்து பாலு பேர் பார்க்கும் போது அவங்க கஷ்டத்தை கொடுத்துருங்க.
1: ஓகே ஓகே, சூப்பர்.
0: ஒரு பத்து சீக்கிரம் வாங்க போலாம் அப்படின்னா அது ஒரு மென்மையான வார்த்தைங்க.
1: ஓகே, அந்த இடத்துல வந்து நம்ம கோபத்தை வந்து கண்ட்ரோலா வச்சிருக்கணும்.
0: கோபத்தை அடக்கி
1: வச்சுட்டு குட்டியில இருந்தாலும் கோபத்தை அடக்குறேன் அப்படின்னு.
0: ஆமா, அடக்கி வச்சுட்டு அப்படி மென்மையான வார்த்தைகளை, உடம்புல கோபம் இருக்குங்க, ஆனா வார்த்தையில வந்து
1: மனசுக்குள்ள இருக்குது.
0: ஆமா, ஆனா அந்த கோபத்தை வெளிப்படுத்தாம அவங்களையும் கஷ்டப்படுத்த அப்படின்ட்டு வாங்க சீக்கிரம் போனா அங்க போடும் சொல்லி அப்படி இழுத்துட்டு வந்துருந்தாங்க. அதுதாங்க.
1: சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
5: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
6: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ, பேசுங்க தோழா. அண்ட் இன்னைக்கு நம்மளோட தோழர்கள் அவங்களோட கருத்துக்களை ரொம்ப சூப்பரா வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. சோ பேச காத்துட்டு இருக்கக்கூடிய அடுத்த தோழர், ஹலோ.
7: ஹலோ, வணக்கம். நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
1: ஓகே, சொல்லுங்க கங்காதரன் சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு ஆண்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு முன்வைக்கக்கூடிய சில விஷயங்கள், உங்களோட கருத்து என்ன?
7: அதாவது ஆண் பெண் ரெண்டு பேருமே சமம் தான், ஆனா உணர்வுகள வந்தும் சமமா தான் இருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் வந்து வலிமை எப்படின்னா, ஆண்கள் கொஞ்சம் அந்த என்னுடைய காலகட்டத்துல ஆண்கள் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்துருக்குறாங்க.
1: ஓகே ஓகே,
7: அதால வந்து பாத்தீங்கன்னா நாங்க வெளியில நிறைய பழக்கம் வழக்கம் நல்ல விஷயங்கள், ஒரு கசப்பான சமம் இதெல்லாம் பார்த்து பார்த்து பார்த்து நமக்குள்ள இதுதான் வாழ்க்கையா, இதுதான் நம்ம எல்லாத்தையும் போராடணும்ன்ற ஒரு எண்ணத்தை தானவே வளர்ந்துருச்சு. எங்க கூடயே நாங்க வளர்றோம், நாங்க வளரும் அதுவும் எங்க கூட
1: வளர்ந்துருச்சா
7: வளர்ந்துருச்சு. ஏன்னா பார்க்க பாக்கலாம் சகிச்சு போச்சுங்களா. ஒரு டாக்டரை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல அவரு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தா அவரு ஆபரேஷன் பண்ணவோ உடம்பு பார்க்கவோ அவர் சகஜமாயிடுறாரு இல்லீங்களா. அதுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான். இதுல வாழ்க்கையே ஒரு யதார்த்தம் தானுங்க. என்ன இப்படிதான் எல்லாம், நான் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சு வாழ போறது இல்ல, புதுசா எதுவும் நடந்து போறதும்
1: கிடையாது.
7: அவ்வளவுதான், என்ன எங்க அப்பா வாழ்ந்துதான் நான் வாழறேன், என்ன ஏன் வாழறதா என்னோட எங்க அப்பா வாழ போறாரு, இவ்வளவுதானு.
1: சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கா?
7: அதாவது பொறுப்புன்றது வந்து முடியாதுன்ற ஒரு எதுவுமே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் முடியாதுன்ற ஒரு விஷயத்துக்கே நான் எப்பவுமே போனது கிடையாது. அந்த இழப்புன்ற ஒண்ணு வந்தாதான் நான் கலங்குவேன். என்ன

0: எங்க அப்பா என்னுடைய இறந்துட்டேன். அப்போ என்ன கண் கலங்கிட்டு என்ன அடுத்துக்கிட்ட ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை. என் பொண்ணே கூட கேட்டா என்னைக்குமே நீ கலங்க மாட்டேன், ஏன்பா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லுங்க. அது என்னால இழப்பு, அதனால திரும்பி வராது இல்லைங்களா. அந்த ஒரு விஷயத்துல, அந்த ஒரு விஷயத்துல நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், அழுதுருக்கிறேன். ஆனா மத்த எந்த ஒரு கஷ்டத்தை நான் படாத கஷ்டங்களாம் இல்ல. நான் ஒரு விட்டு ஊர் வந்து எவ்வளவு கஷ்டங்கள்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கானா, என்னுடைய தன்னம்பிக்கை தான் அந்த என்னை காப்பாத்திட்டு இருக்கு.
1: உங்களை பார்த்து சொன்ன சில விஷயங்கள், நீ ஒரு ஆண் பிள்ளை அதனால இப்படிதான் இரு அப்படின்னு சொன்ன ஏதாவது ஒரு விஷயம் உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கா? ஒரு விஷயம் வந்து உங்க மேல திணிக்கப்பட்ட மாதிரி நீங்க எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா?
0: இல்ல இல்ல, நார்மலா பண்ணது கிடையாது. என்ன எல்லாம் என்னோட அண்ணாங்க, மூணு அண்ணன் அண்ணன் மூணு பேரு, ரெண்டு அக்காங்க, அப்படின்னு இங்க ஒரே மாதிரிதான். எங்க பெரியப்பா அப்பா வந்து நாங்க ஒரே மாதிரி வளர்ந்தோம். என்ன எங்களுக்கு தனியா இது பண்ணது கிடையாது. நாங்க ஒரே ஃபேமிலியா இருந்தேன், எங்க அப்பாவும் எங்க பெரியப்பாவும் ஒரே ஃபேமிலியா இருக்காங்க. அதால வந்து பிரிச்சுலாம யாரும் பார்த்தது இல்ல. அக்காவுக்கு ஒரு மாதிரி, தம்பிக்கெல்லாம் ஒரு மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் தருவாங்க, விளையாட்டுல இருந்து வேலைக்கு போற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் உண்டு. அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி, அவ்வளவுதான். ஆனா மத்தபடி நாங்க இப்படிதான் இப்படிதான் இருக்கணும்ன்றதெல்லாம் யாரும் கட்டாயம் கிடையாது. ஒரு இப்படிதான் அதை பார்த்து வளர்ந்துட்டோம். இந்த கஷ்டங்கள்லாம் இப்படிதான் இருக்கும், இப்படிதான் போ, இந்த கஷ்டம் எங்க அப்பா படாத கஷ்டம் நம்ம படல அப்படின்ற போது அது சமாளிச்சிட்டேன். என்ன அந்த இழப்பு மட்டும்தான் என்னால சமாளிக்க முடியலையே கண்டி, இது எல்லா கஷ்டத்தையும் கடந்து வர்றது தன்னம்பிக்கை. என்னோட நண்பர்கள், வானல் நண்பர்கள் ஏன் இங்க கூட இருக்கலாம், ஏன் நிறைய நம்பிக்கையான வேதாரம் பாத்தீங்க, இனிய நேரம் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது நிறைய விஷயத்து தன்னம்பிக்கையான நிறைய பேர் நிறைய பேசிருக்கிறாங்க.
1: அந்த மாதிரி
0: நிறைய சார்த்துங்க, நான் கிட்டத்தட்ட 15 வருஷம் பேசியிருக்கிறேன். அப்போ அந்த அவங்க எல்லாம் பாத்து பாத்து நான் முதல்ல பேசுறதுக்கு ரொம்ப தயக்கப்பட்டேன். 2 வருஷம் நம்ம ரெண்டு கேட்டு
1: நின்றுக்கிறேன்,
0: இப்படிலாம் பேசுறாங்களா, இவங்க நடந்திருக்குமா, இப்படிலாம் இருக்குவாங்களா அப்படின்னு கஷ்டம். அப்ப பாக்கும்போது சரி, அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சரி, எல்லாம் யதார்த்தமா தான் இருந்திருக்கிறாங்க. நான் ஒருத்தவங்க சொல்ல கேட்டு ஒருத்தவங்க தன்னம்பிக்கை வளர்த்துருக்காங்க, உங்களுக்குள்ளே வளர்க்கறதுக்கு இவங்க எல்லாம் உறுதுணையா இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ரெயின்போ கூட நான் நிறைய நன்றி சொல்ல வேண்டியதோடும் வரும்.
1: ஓகே ஓகே. சோ உங்களை நோக்கி சொன்ன எந்த ஒரு விஷயமும் உங்களை வந்து பாதிக்கல, எல்லாமே வந்து உங்களோட வளர்ச்சிக்கு தான் உதவியா இருக்கு.
0: ஆமா, ஏன்னா பாசிட்டிவா தான் இருந்து, நெகட்டிவ் எதுவுமே இருந்தது கிடையாது, எல்லாமே பாசிட்டிவா தான் இருந்திருக்கேன்.
1: ஓகே, சூப்பர் சூப்பர் சார், தேங்க்யூ.
0: நன்றி மேம்,
1: நன்றி நன்றி. பாருங்க, நம்மளுடைய தோழர்கள் மனசுல வந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு அழகா நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே தோழர்களே, ஒரு ஆண்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி, உங்களோட கருத்து என்ன பேசலாம். கால் பண்ணுங்க 2271760 and 2271770.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. 12:23 ஆகுதே ஃப்ரம் ரெயின்போ புதுமை 102.8ல பேசுங்க தோழாதான் கேட்டுட்டு இருக்கீங்க. சோ நம்ம தோழர்களுக்காக, ஆண்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ஷோ தான் இது. சோ ஆண்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகம் முன்வைக்கக்கூடிய சில விஷயங்கள், இதை பத்தி நம்ம தோழர்களோட கருத்து என்ன அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த தோழர், ஹலோ.
5: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? என்ன ஒரு குழந்தை அழுகை சத்தத்தோட வந்திருக்கு, அந்த அழற குழந்தை
5: தான் பக்கத்துல அவங்க இருக்காங்க.
1: ஓகே ஓகே, நான் அந்த குழந்தையே பேசுது அப்படின்னு நினைச்சிட்டு
5: நான் கூட்டிட்டாங்க. மேடம், ஆசைக்கம் பேசுறேன் மேடம், பாண்டிச்சேரியில இருந்து.
1: அப்ப நான் இவ்வளவு நேரம் சொன்னதை நீங்க கேக்கல?
5: கேட்டுதான் இருந்த.
1: இல்ல அப்ப அந்த அழற குழந்தை பேசலையான்னு கேட்டடி.
5: குழந்தை வந்து அழுதுட்டு அவங்க வீட்டுல அவங்க பாட்டி தூக்கிக்கிட்டாங்க.
1: சரி ஓகே, நான் சொன்ன ஜோக்கு வந்து போயிடுச்சு, அது விட்டுடலாம்.
5: குழந்தையாவது தவறு இல்ல மேடம், குழந்தையாவது
1: நம்பரை விடுங்க.
5: மேடம், ஆண்மகன் என்பவன் எப்படி இருக்கணும்னா வீர

0: திருமகன், வெற்றி திருமகன்.
1: ஐயோ நான் எப்படி இருக்கணும்னே கேட்கல நானு. ஆக்சுவலா நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு ஆண் பிள்ளைனா இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்தே வந்து நம்மள சுத்தி இருக்கிறவங்க சில விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து திணிக்கப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லன்னா அதெல்லாம் சரிதான்? எனக்கு அது வந்து
0: திணிக்கப்படுது, நகாமத்தியம் வெக்கப்படக்கூடாது, வேகப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது, துயரப்படக்கூடாது,
1: என்ன வடிவில்
0: வெக்கப்படக்கூடாது அப்படி எல்லாம் இல்ல. அவங்க வெக்கப்படணும், வேதனை துக்கப்படணும். வெக்கம் என்பது அது வந்து உடல் சார்ந்த இது, வெக்கமும் வரணும். நல்லது செய்வதற்கு அவன் வந்து துணிந்து நிக்கணும், கெட்ட செய்வதற்கு வெக்கப்படணும், வேதனைப்படணும், செய்யக்கூடாது. அப்படிப்பட்டதுன்றும்போது அப்புறம் அஞ்சக்கூடாது. ஆனா அஞ்சுவதற்கு அஞ்சாமை பேதமை. நம்ம வீரம் எதுக்குமே அஞ்சு மாட்டேன் அப்படின்னா அப்படி கிடையாது. எதுக்கு அஞ்சணுமோ அஞ்சுவதற்கு அஞ்சாமை பேதமை. அப்ப நாம வந்து அந்த இடத்துல அஞ்சணும்.
1: எந்த இடத்துல பை பண்ணுமோ அந்த இடத்துல பயந்துதான் ஆகணும். அந்த இடத்துலயும்
0: பயந்து ஆகணும். ஆமா, அது இடத்துல கேட்கணும். அத எந்த இடத்துல எதிர்த்து கேட்கணுமோ அந்த இடத்துல எதிர்த்து கேட்கணும். எந்த இடத்துல அடங்கி போகணுமோ அந்த இடத்துல அடங்கி போகணும். அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும், சமூகத்திலயும் நமக்கு ஒரு நன்மதி. ஏன்னா அன்னைக்கு கேட்டு சொல்லிருக்காங்க, ஒரு அரசை வந்து நம்ம தட்டி கேட்கணும்னா அந்த அரசை வந்து தட்டி கேட்காமலே இருந்தா அந்த அரசு கெட்டு போயிடும். அப்ப அரசுக்கே அப்படின்னா தட்டி கேட்க வேண்டிய தட்டி கேட்பது தானே குணம். அப்ப நம்ம தட்டி கேட்கணும், விட்டு கொடுக்கணும், அதை விட்டு கொடுத்து வாழ்ந்ததா வாழ்க்கை. அதெல்லாம் ஆண்மகனுக்கு உரிய. இது ஆண்மகன் எப்படி இருக்க கூடாதுன்னா, அதாவது அவன் வந்து அழக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அது அவன் அதாவது அந்த இது உடல் சார்ந்த விஷயத்துல அவன் எவ்வளவுதான் அடக்கினாலும் அது வரதான் செய்யும். ஆண்மகன் அழுவதுன்னா அதே நேரத்துல அழுதாதான முடியும்.
1: கரெக்ட்.
0: அதனால அப்புறம் ஆண்மகன் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, அவன் வந்து எல்லாத்துக்கும் முன்னேற்ப சீக்கிரமும் போய் செய்யணும். நான் செய்யறேன், நான் செய்யறேன் அப்படின்னு நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு கூட நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன் என்று நிப்ப நினைக்கிற மாதிரி அது ஆண்மகன், ஆண்மகனுடைய இயல்பு அது. ஆமா, வீரமா போய் நிக்கணும். அதுக்கு போட்டி போடக்கூடாது மத்தவங்க கூட, இதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், இதையும் செய்யணும், இதையும் செய்யணும் அப்படி இருக்கக்கூடாது.
1: வந்து ஒரு மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த வந்து வெளிப்படையா வந்து வெளியில சொல்றதுக்கு கூட ஒரு தயக்கத்தை வந்து குடுக்கறாங்க இல்லையா. சோ எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கோ, எல்லாத்தையும் வெளியில சொல்லாத அப்படின்ற மாதிரி, இல்லன்னா உன்னை பத்தி இப்படி நினைச்சிருவாங்க, உன்னை பலவீனமா நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ளேயே வச்சிருக்கிறது அப்படின்றது ஓகேவா உங்களுக்கு?
0: மனசுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுக்க கூடாது. சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லலைன்னா அது தப்பாயிடும். அதாவது எந்த நேரத்துல எதை சொல்லணுமோ, தட்டி கேட்கணுமோ, அதை தட்டி கேட்கல நம்ம பண்டு ஊமையா இருந்துட்டோம்னா அது போன்ற தவறு செய்தவன் ஒரு யாரையவனும் இருக்க மாட்டான். கேட்கணும் அந்த ஆண்மைத்தன்மை. அது ஆண்மைத்தன்மை, அது வந்து அப்படிப்பட்ட வளர்க்கப்பட்டுட்டோம். பெண்களுடன் எனக்கு, நான் வந்து நாலு பெண்களுடன் பிறந்தேன், எனக்கு ரெண்டு பெண்கள், இப்படி ரெண்டு பேர குழந்தைகளும் பெண்கள் இருக்காங்க, ஒரு ஆண் இருக்காங்க. இப்படி பேர பெண்களுடன் பிறந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது அவர்களையும் நம்ம வீரமா வளர்க்குறோம். ஆனா அது இருக்கட்டும், நம்ம வந்து வீரமா வளர்ந்துருக்கிறோம்னு சொன்னா நம்ம அப்படி வளர்த்திருக்காங்க. அது நம்ம ஆண்குரிய எல்லா தன்மையும் நமக்கு ஊட்டி வளர்க்கப்பட்டது.
1: இப்ப ஒரு ஆணுக்குரிய ஒரு தன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சின்ன வயசுல இருந்தே உங்ககிட்ட சொல்றாங்க இல்லையா. சோ அதெல்லாம் வந்து உங்களால முழுவதுமா ஏற்புடையதா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க?
0: ஒரு வீரம், வீரம், விவேகம், தட்டி கேட்பது, இதெல்லாம் இருக்குது. நாணம், அச்சம், கோழைத்தன்மை, இதெல்லாம் இருக்கு. கோழைன்றது இருக்கக்கூடாது.
1: கோழைத்தனம் அப்படின்றது வந்து யாருக்குமே இருக்கக்கூடாது.
0: ஆனா அச்சம், நாணம் அப்படிங்கிறது வந்து வேற. அச்சப்படுறதுக்கு அச்சப்படணும், வெக்கப்படுறதுக்கு வெக்கப்படணும், வேதனைப்படுறதுக்கு வேதனைப்படணும், இஷ்டப்படணும், கஷ்டப்படணும், இதெல்லாம் உண்மை. இதெல்லாம்
1: உண்மைதானே? அடுக்குமொழியா வந்துகிட்டே இருக்கே.
0: இதெல்லாம் இல்லாம இருக்க முடியாது இல்ல.
1: ஆமா ஆமா, ஓகே.
0: ஆமா, அப்படி இருக்கணும், சிறப்பா இருக்கணும் மேடம்.
1: நீங்க சமைப்பீங்களா?
0: உதவி செய்வோம்.
1: உதவி செய்வீங்க,
0: பரவாயில்ல.
1: அப்படின்னா அத வந்துட்டு கொஞ்சம் குறைவா மதிப்பிடுறது, ஒரு ஆண் நல்லா மரியாதை குறையுது, அந்த மாதிரி.
0: வீட்டை கூட பெருக்கி இருக்கிறேன், முன்பு வீட்டை துடைத்து இருக்கிறேன்.
1: சரி,
0: எப்ப நம்ம சும்மா இருக்கிறோமோ அப்ப ஏதாவது ஒரு வேலை செய்யணும். அதுதான் மனிதன்.
1: ஓகே, சூப்பர். ஒரு ஆணா இருக்கிறத விட ஒரு மனிதன், அதே உங்களுக்கு இந்த இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும் அப்படி.
0: ஆமா ஆமா ஆமா,
1: சூப்பர் சூப்பர். ஓகே, தேங்க்யூ. தோழர்கள் கருத்துக்களை பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு ஆண் அப்படின்னா இப்படிதான் இருக்கணுமா அப்படின்ற மாதிரியான

0: சிந்திக்கக்கூடிய சில விஷயங்கள். சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன, இப்படிதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அண்ட் நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ், அதாவது நம்மளுடைய தோழர்கள் மட்டும்தான் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ், 2271760 அண்ட் 2271770.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. 12:35 நிமிடமாகுது FM ரெயின்போ புதுவை 102.8 பேசுங்க தோழால. நான் உங்க ஆனந்தி தான் பேசிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு நம்மளுடைய தோழர்கள்லாம் வந்து ரொம்ப அட்டகாசமா உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சாங்க. ஒரு ஆணா இருந்தா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு முன்வைக்கக்கூடிய சில விஷயங்கள். சோ உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு நான் கேட்டிருந்தேன். தோழர்கள்லாம் வந்து ரொம்ப அழகா அவங்களோட கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு கேரக்டர் தான் இல்லையா? ஆனா அது ஒரு ஸ்டீரியோ டைப்பா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அழறது, பயப்படுறது, இது எல்லாமே வந்து மனித உணர்வுகள் தான். உதவி கேட்கறது அப்படின்றது ஒரு அந்த நேரத்துக்கான ஒரு தேவை தான் இல்லையா? சோ அதை வந்து நம்ம பலவீனமா வந்து பாக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அன்பை வெளிப்படுத்துறதுமே வந்து தவறான விஷயம் இல்ல. சோ ஒரு ஆணா இருந்தா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்கு பதிலா ஒரு நல்ல மனிதனா இருந்தா இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற சொல்லி கொடுக்கற விஷயங்கள் தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு புது பாட்டு படத்துல இருந்து வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சு.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். விண்வெளி துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். விண்வெளி துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இந்தியா விண்வெளித்துறையில் முன்னணி நாடாக உருவெடுத்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் பொறியாளர்கள், அறிஞர்கள், வடிவமைப்பாளர்கள் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருவதாக அவர் கூறினார். விண்வெளித்துறையில் நாட்டின் தனியார் நிறுவனங்களும் சிறப்பாக செயலாற்றி வருவதாக அவர் பாராட்டினார். நாட்டின் விண்வெளித்துறை உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்த்து வருவதாக கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட விண்வெளித்துறையின் பங்கும் முக்கியமானது என்று பிரதமர் தெரிவித்தார். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் மத்திய அரசின் திட்டங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் உரையாற்றிய அவர் உலக அளவில் விண்வெளித்துறையை கொண்டு செல்ல பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விண்வெளித்துறையில் முன்னணி நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் விண்வெளித்துறையில் இந்தியாவின் சாதனைகள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நமது விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், புதுமை கண்டுபிடிப்பாளர்கள் விண்வெளித்துறையில் இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதாக அவர் தெரிவித்துள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சந்திரயான் 3 விண்கலத்தின் வெற்றியை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2023 ஆகஸ்ட் 23 சந்திரயான் 3 நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியதை குறிக்கும் வகையில் தேசிய விண்வெளி தினம் கொண்டாடப்படுவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட விண்வெளி தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தேசிய விண்வெளி தின கொண்டாட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர் விண்வெளித்துறையில் சீர்திருத்தங்கள் மூலம் புத்தொழில் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோள்களிடமிருந்து பெறப்படும் தகவல்கள் மூலம் விவசாயிகள், மீனவர்கள், பொதுமக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் நிலவிலிருந்து சூரியன் வரை நமது விண்வெளி பயணம் நாட்டின் பெருமைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன என்பதை தேசிய விண்வெளி தினம் உணர்த்துவதாக இந்திய அறிவியல் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் தாவி வெங்கடேஸ்வரன் கூறியுள்ளார். நிலவின் தென்துருவ பகுதியில் சந்திரயான் 3 விண்கலம் இறங்கி சாதனை படைத்ததை நினைவு கூறும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாக எமது செய்தியாளரிடம் அவர் தெரிவித்தார்.
2: கடந்த 2003 ஆகஸ்ட் 23 வெற்றிகரமாக இஸ்ரோ அனுப்பிய சந்திராயன் 3 விண்கலம் மென்மையாக நிலவில் தரையிறங்கி சாதனை படைத்து ரஷ்யா, அமெரிக்கா, சைனாவுக்கு அடுத்தபடியாக 4வது நாடாக நிலவில் தரையிறங்கிய பெருமையை இந்தியா அடைந்தது. அத்துடன் நிலவினுடைய தென்துருவ பகுதியில்

0: முதன் முதலாக விண்கலத்தை வெற்றிகரமாக இறக்கிய சாதனையையும் இஸ்ரோ படைத்தது. அதை நினைவு கூறும் விதமாகவும் விண்வெளி தொழில்நுட்பம் நமது வாழ்க்கையில் எவ்வாறு அடிப்படை மாற்றங்களை செய்கின்றன என்பதை நினைவூட்டும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 23 விண்வெளி தினம் என்று கொண்டாடுகிறோம். விண்வெளி பயணம் என்பது நிலவுக்கு செல்வது, செவ்வாய்க்கு செல்வது போன்ற ஆய்வு பணிகளோடு பல்வேறு விதமான நடைமுறை பயணையும் கொண்டது. விண்வெளி தொழில்நுட்பம் பல்வேறு வகையில் தகவல் தொடர்பு, இடர் பாதுகாப்பு போன்ற பல்வேறு அம்சங்களில் நமக்கு பயன் தருகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் நட்பு சைக்கிள் பயணத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரோக்கியமான இந்தியா இயக்கத்தில் மிதிவண்டி பயிற்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயணம் என்ற பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வேண்டுகோளுக்கு ஏற்ப நாடு முழுவதும் 1800 நகரங்களில் 50 லட்சம் இளைஞர்கள் மிதிவண்டி பயிற்சியை மேற்கொள்வதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். பிரிக்ஸ் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்கின்றனர். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே விளையாட்டுத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் திரு மோசின் ரசை செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார தடைகளை விதிக்கும் அண்டை நாடுகளை எதிரி நாடுகளாக கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை வழியாக நடைபெறும் அனைத்து எண்ணெய் ஏற்றுமதி போக்குவரத்தையும் ஈரான் தடை செய்யும் என்று திரு மோசின் ரசை எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்ததை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. ஜப்பானில் இன்று நேரிட்ட நிலநடுக்கம் காரணமாக 37 பேர் காயமடைந்தனர். இபாராக்கி பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. துனிசியாவில் இன்று நேரிட்ட படகு விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 12 பேரை காணவில்லை. துனிசியாவில் இருந்து இத்தாலி நாட்டிற்கு குடியேற முயன்ற அகதிகள் பயணம் செய்த படகு ஜார்சிஸ் பென் ஜோர்டனே இடையே விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணியில் கடலோர காவல் படையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்திய விமானப்படை ஆஸ்திரேலியா மற்றும் மலேசிய விமானப்படையினருடன் இணைந்து சர்வதேச பயிற்சி மேற்கொண்டுள்ளது. மலேசியாவில் நடைபெறும் உதாரா சக்தி பயிற்சியில் இந்திய விமானப்படையின் போர் விமானங்கள் கலந்து கொண்டுள்ளன. இதில் இந்தியா சார்பில் ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்கள் பங்கேற்றுள்ளதாக பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட், ஒடிஷா, கடலோர ஆந்திர பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், மத்திய பிரதேசம், நாகாலாந்து, உள் கர்நாடகா மற்றும் தெலங்கானா பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா உணவு இடைவேளை வரை 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ஆம்ஸ்டர்வீனில் 12:30 தொடங்குகிறது. இ பிரிவிலிருந்து நெதர்லாந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ள நிலையில் இந்தியாவுக்கு இப்போட்டி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஜப்பானில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்கவுள்ள 492 பேர் கொண்ட இந்திய குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. இக்குழுவில் 265 வீரர்கள் மற்றும் 227 வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறையில் இந்தியா விரைந்து வளர்ச்சியடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

உள்ளார். தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டி விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு மிதிவண்டி பயிற்சி அவசியமானது என்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் இணைந்து பொருளாதார தடை விதிக்கும் அண்டை நாடுகளுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கொழும்புவில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா உணவு இடைவேளை வரை 2 விக்கெட் இழப்புக்கு 88 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
1: பயங்கரமாய் இருக்கிறது அந்திரியூஷா என்று வியந்து போய் சொன்னாள் தாய். ஈக்களை விழுங்கினால் குமட்டத்தான் செய்யும் என்று ஒரு நிமிஷம் கழித்து சொன்னான் அந்திரே. முதலாளியின் ஒவ்வொரு துளி ரத்தமும் மக்களின் கண்ணீர் சமுத்திரத்தால் கழுவப்பட்டிருக்கிறது. திடீரென அவன் சிரித்தான். பிறகு சொன்னான், இதெல்லாம் உண்மைதான், ஆனால் இது மட்டும் மாறுதல் தராது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தாய் கடைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்ததும் கதவை திறந்தாள். திறந்த உடனேயே வாசல் நடையில் அப்படியே நின்றுவிட்டாள். வேநீர்கால மழையிலே நனைந்து விட்டதைப் போன்ற குதூகலத்தில் முங்கி திளைத்து தன்னிலை மறந்து அப்படியே நின்றுவிட்டாள். ஏனெனில் வீட்டினுள் பாவலின் வலுவான குரல் கேட்டது. இதோ அவளும் வந்துவிட்டாளே என்று கத்தினான் ஹகோல். திடீரென திரும்பிய பாவலின் முகத்தில் ஏதோ ஆறுதல் தரும் உறுதிமிக்க உணர்ச்சி பிரகாசிப்பதாக அவளுக்கு தோன்றியது. வந்துவிட்டான், வீடு வந்து சேர்ந்தே விட்டான் என்று அவள் தடுமாறி குழறினாள். அவனது எதிர்பாராத வரவினால் அவள் மெய்மறந்து நிலை குழம்பி போய் அப்படியே உட்கார்ந்து விட்டாள். அவன் தனது வெளியேறிய முகத்தை அவள் பக்கமாக கொண்டு போனான். அவனது உதடுகள் துடித்து நடுங்கின. கண்ணின் கடையோரத்தில் ஈரம் பளபளத்து கசிந்தது. ஒரு கண நேரம் அவன் எதுவுமே பேசவில்லை. அவளும் அவனை மௌனமாக வெறித்து பார்த்தாள். ஹகோல் அவர்களை விட்டு விலகி வெளிமுற்றத்திற்கு வந்து சீட்டி அடிக்க தொடங்கினான். நன்றி அம்மா என்று தனிந்த குரலில் தளதளத்துக் கொண்டே தனது நடுங்கும் விரல்களால் அவளது கரத்தை பற்றி அழுத்தினான் பாவல். என் அன்பே, மிகுந்த நன்றி. அவனது முகத்திலே தோன்றிய உணர்ச்சியையும் சொல்லிலே துணித்த இனிமையையும் கண்டு புலங்காகிதம் அடைந்து தன்னை மறந்து போன அந்த தாய் மகனின் தலையை தடவி கொடுத்தாள். தனது இதயத்தின் படபடப்பை சாந்தி செய்ய முயன்றாள். அடக்கடவுளே, எனக்கு எதற்காக நன்றி கூறுகிறாய் என்றாள் தாய். எங்களது மகத்தான கருமத்தில் நீ ஒத்துழைத்ததற்காக உனக்கு நன்றி அம்மா என்று திரும்ப சொன்னான். தானும் தன் தாயும் ஒரே மாதிரி உணர்ச்சி கொண்டவர்கள், ஒரே கொள்கை வசப்பட்டவர்கள் என்று ஒருவன் கூறிக்கொள்வது கிடைப்பதற்கு அரிய பேரானந்தம் அம்மா. அவள் மௌனமாக இருந்தாள். அவனது வார்த்தைகளை திறந்த மனத்தோடு ஆர்வத்தோடு அள்ளி பருகினாள். தன் முன்னே மிகவும் நல்லவனாக அன்புருவமாக நின்ற தன் மகனை கண்டு வியந்து கொண்டிருந்தாள் தாய். அம்மா, உனக்கு எவ்வளவு சிரமமாய் இருந்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஏதேதோ உன் மனத்தை பிடித்து இழுத்தது என்பது எனக்கு தெரியும். நீ எங்கள் கருத்துக்களோடு ஒத்துவரமாட்டாய், எங்கள் கருத்துக்கள் உன் கருத்துக்களாக என்றுமே ஆகப்போவதில்லை என்றெல்லாம் நான் நினைத்து பார்த்ததுண்டு. ஆனால் நீ உன் வாழ்க்கை முழுவதையும் எப்படி பொறுத்து சகித்து ஏற்று வந்தாயோ அதுபோலவே மௌனமாக பொறுத்து விடுவாய் என்றுதான் நான் நினைத்தேன். அதுவே எனக்கு சங்கடமாயிருந்தது. அந்திரயுஷா எனக்கு எவ்வளவோ விஷயங்களை புரிந்து கொள்ள உதவி செய்தான் தெரியுமா என்றாள் அவள். அவன் உன்னை பற்றி சொன்னான் என்று கூறி சிரித்தான் பாவல். இகோரும் கூடதான், அவனும் நானும் ஒரே ஊர்க்காரர்கள். அந்திரியுஷா எனக்கு எழுத படிக்க கூட கற்றுக் கொடுக்க விரும்பினான். ஆனால் நீ வெட்கப்பட்டு போய் யாருக்கும் தெரியாமல் ரகசியத்தில் எழுத படிக்க முனைந்தாய் இல்லையா? அது கூட அவனுக்கு தெரியுமா என்று வியந்தாள் அவள். தனது இதயத்தில் பொங்கிய ஆனந்தத்தோடு அவள் பாவலை நோக்கி சொன்னாள், அவனை உள்ளே கூப்பிடு, நம் இருவருக்கும் இடையில் தானும் இருக்க வேண்டாம் என்றுதான் அவன் வெளியே போனான். பாவம், அவனுக்கு என்று ஒரு தாய் இல்லை. அந்திரே என்று வாசற் கதவை திறந்து கொண்டே கூப்பிட்டான் பாவல். நீ எங்கே இருக்கிறாய்? இங்கேதான், கொஞ்சம் விறகு தரிக்க வேண்டும், வா இங்கே. அவன் உடனே வந்துவிடவில்லை. சிறிது நேரம் கழித்து சமையல் கட்டுக்குள் இருந்து வீட்டு விஷயங்களை பேச தொடங்கினான். நிக்கலாயிடம் சொல்லி கொஞ்சம் விறகு கொண்டு வர சொல்ல வேண்டும், இங்கு விறகு அதிகமில்லை. அம்மா, உங்கள் பாவலை கொஞ்சம் பாருங்களேன். புரட்சிக்காரர்களை தண்டிப்பதற்கு பதிலாக அவர்களை ஊட்டி வளர்த்து கொழுக்க வைத்திருக்கிறார்கள் அதிகாரிகள். தாய் தனக்குள் சிரித்துக் கொண்டாள். அவள் இன்னும் ஆனந்தத்தில்தான் திளைத்திருந்தாள். அவளது இதயம் இன்பகரமாக துடித்தது என்றாலும் தன் மகனை அவனது வழக்கமான அமைதியில் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வ உணர்ச்சி அவளுக்கு உந்தி எழுந்தது. எல்லாமே அவளுக்கு அதிசயமாக இருந்தது. அவளது வாழ்க்கையில் முதன் முதலாக ஏற்பட்டுள்ள இந்த பேரானந்தம் என்றும் எப்போதும் இருப்பது போலவே வலிவும் வனப்பும் பெற்று நிலைத்திருக்க வேண்டும் என அவள் விரும்பினாள். அந்த பேரானந்தம் எங்கே கரைந்தோடிவிடப் போகிறதோ என்று பயந்து அவள் அந்த ஆனந்தத்தை வெளியிடாமல் தன்னுள்ளேயே அடக்கி சிறை செய்ய முயன்றாள். அபூர்வமான பறவை ஒன்று எதிர்பாராத விதமாக கண்ணியில் சிக்கிவிட்டால் ஒரு பறவை

0: நினைப்பவன் அது பறந்து போய்விடாமல் எப்படி பிடித்து அடைப்பானோ, அந்த மாதிரி இருந்தது அவளது பரபரப்பு.
1: சரி, நாம் சாப்பிடலாம். நீ இன்னும் ஒன்றும் சாப்பிடவில்லையே பாஷா
0: என்று பரபரப்போடு கேட்டாள் அவள்.
1: இல்லை, நேற்று சிறை அதிகாரி என்னை விடுதலை பண்ண போகும் செய்தியை சொன்னார். அதிலிருந்து எனக்கு சாப்பாடும் செல்லவில்லை, தண்ணீர் கூட இறங்கவில்லை என்றான் பாவல்.
0: சிறையை விட்டு வெளியே வந்ததும் முதல் முதலில் நான் சந்தித்தது சிசோவைத்தான் என்று தொடர்ந்து பேச ஆரம்பித்தான் பாவல். என்னை கண்டவுடன் வரவேற்று பேசுவதற்காக அவன் தெருவை கடந்து வந்தான். நான் அவனை எச்சரிக்கையாய் இருக்கும்படி சொல்லி வைத்தேன். இப்போதுதான் நான் ஒரு பயங்கர ஆசாமியாச்சே, அதிலும் போலீஸ் கண்காணிப்பில் உள்ள ஆசாமி.
1: சரி, அந்த கவலை வேண்டாம் என்றான் அவன்.
0: அவனது மருமகனை பற்றி அவன் விசாரித்ததை நீ கேட்டிருக்க வேண்டும்.
1: ஃபியோதர் ஒழுங்காக இருக்கிறான் அல்லவா
0: என்று கேட்டான்.
1: சிறையில் எப்படியப்பா ஒழுங்காக இருப்பது
0: என்றேன் நான்.
1: சரி, அவன் தன் தோழர்களுக்கு எதிராக ஏதாவது உளறி கொட்டுகிறானா
0: என்று கேட்டான் சிசோவ். ஃபியோதர் ரொம்பவும் நல்லவன், யோக்கியன், புத்திசாலி என்று நான் சொன்னேன். உடனே அவன் தன் தாடியை தடவி கொடுத்து கொண்டு, எங்கள் குடும்பத்தில் மோசமானவர்கள் பிறப்பதில்லை என்று பெருமையோடு சொல்லிக் கொண்டான்.
1: அந்த கிழவனுக்கும் மூளை இருக்கிறது என்று தலையை அசைத்துக் கொண்டே சொன்னான் ஹஹோல். அவனோடு நான் எத்தனையோ முறை பேசியிருக்கிறேன், ரொம்ப நல்லவன்.
0: சரி, அவர்கள் ஃபியோதரையும் சீக்கிரம் விடுதலை செய்ய போகிறார்களா?
1: எல்லோரையும் விட்டுவிடுவார்கள் என்றுதான் நினைக்கிறேன். அந்த கிழட்டு இசாய் சொல்லும் சாட்சியத்தை தவிர அவர்களுக்கு எதிராக எந்த சாட்சியமும் கிடையாது.
0: அவன்தான் அப்படி என்ன சொல்லிவிடப் போகிறான்?
1: மகனின் மீது தன் பார்வையை செலுத்தியவாறே தாய் அங்கும் இங்கும் நடமாடிக் கொண்டிருந்தாள். அந்தரே தன் இரு கைகளையும் பிடரியில் கோத்துக்கொண்டு ஜன்னலுக்கு நேராக நின்று பாவல் சொல்வதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தான். பாவல் அங்குமிங்கும் உலவினான். அவனுக்கு தாடி அதிகம் வளர்ந்து போயிருந்தது. அழகான கருமயிர் சுருள்கள் கண்ணம் இரண்டிலும் சுருண்டு வளர்ந்து அவனது கரிய சருமத்தை இதப்படுத்தி காண்பித்தன.
0: உட்காருங்கள் என்று சாப்பாட்டை கொண்டு வந்தவாறே சொன்னாள் தாய்.
1: சாப்பிடும்போது அந்திரே பாவலிடம் ரிப்பினை பற்றி சொன்னான். அவன் பேசி முடித்ததும் பாவல் வருத்தத்தோடு பதிலுரைத்தான்.
0: நான் மட்டும் இங்கிருந்தால் அவனை நான் போகவிட்டிருக்க மாட்டேன்.
1: அவன் செல்லும்போது என்னத்தை கொண்டு போனான்? மனக்கசப்பையும் மனக்குழப்பத்தையும் தான் சுமந்து சென்றான்.
0: சரி, ஆனால் ஒரு மனிதன் 40 வயதை எட்டிய பிறகு அத்தனை காலமும் தன் இதயத்துக்குள்ளே வேண்டாத விஷயங்களோடு முண்டி முண்டி போராடி கொண்டிருந்த பிறகு அவனை சீர்திருத்தி வழிக்கு கொண்டு வருவது என்ன லேசுப்பட்ட காரியமா என்று சிரித்துக் கொண்டே சொன்னான் ஹஹோல்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத் தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: பிற்பகல் 3 மணிக்கு
4: My name is Jeevagavashini.
5: Hi, Nada Shetty Bharat. நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல போறேன்.
4: My name is Soshi.
6: Hi, நான் கிருஷிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
3: ரெயின்போ கிட்ஸ் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்
7: தோலே.
8: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
8: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
8: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
9: தொடர்வது 1 மணிக்கான செய்தி சுருக்கம். வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நளினி. தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு

குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் தமது சமூக ஊடக பதிவில் விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியாவின் சிறப்பான சாதனைகள், நாட்டின் அறிவியல் மேன்மை, புதுமை படைப்புகளுக்கான ஆர்வம் ஆகியவை மன உறுதிக்கு சான்றாக உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறை நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகள் சந்திப்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்துறையைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அரசின் மீது தங்களது நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளதாக கூறினார். மேலும் தலைமை நிர்வாக அதிகாரிகள் தங்களது முயற்சிகளில் உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் வலுவான விண்வெளித்துறை சுற்றுச்சூழலை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு அணுசக்தி மற்றும் விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தமது சமூக ஊடக பதிவில் நிலவின் தென் துருவத்தில் சந்திராயன் 3 விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கி உலக விண்வெளித்துறையில் முன்னணி நாடாக இந்தியாவை இணைத்த வரலாற்று சாதனையை நாடு இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற பிரிக்ஸ் நட்பு சைக்கிள் ஓட்ட நிகழ்வுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா, சைக்கிள் ஓட்டுதல் என்பது உடல் தகுதிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் நன்மை பயக்கும் என்று கூறினார். மேலும் மக்கள் சைக்கிள் ஓட்டுதலை ஏற்றுக்கொண்டு உடற்பயிற்சி கலாச்சாரத்தை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியின் சண்டேயான் சைக்கிள் திட்டம் தொடங்கப்பட்டதாக அவர் கூறினார். ஜப்பானின் தலைநகர் டோக்கியோவில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 5.9 பதிவாகியுள்ளது. மெக்கேவில் இன்று நடைபெற்ற 2வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் அணியை 1 இன்னிங்ஸ் மற்றும் 51 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி 2 போட்டிகள் கொண்ட தொடரை 1-1 என சமன் செய்தது. மகளிர் ஹாக்கி உலகக்கோப்பை இ பிரிவில் இந்திய அணி இன்று இரவு ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி இரவு 10:30 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10.

ஸ்டூடெண்ட்ஸ் டைம் இப்போ 1:40 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதியே, நான் உங்க ஆடதி. சோ வீக்கெண்ட் ஸ்பெஷல் சாட்டர்டே சண்டேல மகளிர் உங்க சாய்ஸ் இல்லையா? சோ இந்த ஷோல மகளிர் எல்லாருமே கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்கலாமே. நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 and 2271770.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: சோ இப்ப உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்க ஹம்சலேகா இசையில கொடி பறக்குது படத்துல இருந்து கேக்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு மகளிர் உங்கள் சாய்ஸ் தான். சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் மகளிர், ஹலோ.
3: வணக்கம் தோழி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் தோழி. சொல்லுங்க தோழி. எந்த தோழி பேசுறது இன்னைக்கு?
3: பர்வின் திருநாமலை.
2: ஓகே, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன், நீங்களா நல்லா இருக்கீங்களா?
2: ரொம்ப நலமா இருக்கோம். சொல்லுங்க, என்ன பாடல் எனக்கு கேட்க போறீங்க?
3: அம்பிகை நேரில் வந்தால் பாடல் பேரு.
2: சரி,
3: கண்டிப்பா அந்த பாட்டு பிளே பண்ணுங்க.
2: கண்டிப்பா பிளே பண்ணிடலாம். நன்றி கால் பண்ணதுக்கு.
3: Thank you, ma'am.
2: Okay, thank you. So, மகளிர் எல்லாரும் வந்து இந்த நேரம் என்ன பண்றீங்க அப்படின்னு

0: இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ மகளிர். உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த மகளிர், ஹலோ.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: வாழைப்பட்டம் வளையம் கலா பேசணும். நலமா?
1: ரொம்ப நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நலமா இருக்கேன் மேம்.
1: ஓகே, சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு?

0: மேம், பொண்ணுமணி படத்துல இருந்து நெஞ்சுக்குள்ளே இன்னாரு. இந்த பாடல் இன்னைக்கு முகூர்த்த நாள் இல்லைங்களா மேம்? கல்யாண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் கூப்பிட்டு மேம்.
1: இல்ல, இதுல இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கா?
0: நல்லா இருக்கு.
1: என்ன சம்பந்தம்? மகளிர் எல்லாருமே வந்து இந்த ஷோல கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்கலாம். சோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 and 2271770.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 and 2271770.

0: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
1: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: வெல்கம் பேக் டு த ஷோ மகளிர். உங்கள் ஜாய்ஸ் நிகழ்ச்சியில வரக்கூடிய மகளிர், ஹலோ.
3: ஹலோ, புன்னகை நாயகி ஆனந்தி மேடத்துக்கு மதியம் வணக்கம். கடலூர்ல இருந்து வெளில பேசுறேன், நல்லா இருக்கீங்களா?
2: நீங்க சொன்ன உடனே நான் உடனே சிரிச்சிட்டேன்.
3: அடிமுட்டாலை அப்படி கிடையாது, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எங்களை அந்த இதுல இருந்து எடுத்துட்டு வரீங்க. தெரியாத விஷயங்களை பல எங்களுக்கு கத்து குடுக்கறீங்க மேம், ரொம்ப ரொம்ப எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு.
2: கத்து குடுக்கறத விட கத்துக்கிறது தான் பெரிய விஷயம் இல்லையா?
3: புதுநெல்லு புதுநாத்து படத்துல இருந்து ஏ மறிக்கொழுந்து அந்த பாட்டு எல்லா ஆர்ஜைகளுக்காகவும், எல்லா நேர விருப்பம் கேட்கிற அனைத்து நேர்களுக்காக மகளிர்களுக்காக
2: கேட்டாலே எல்லாருக்கும் சேர்த்துதான் கேக்குறது இல்லையா?
3: ஆமா ஆமா ஆமா,
2: பாட்டு கேட்கலாம். தேங்க்யூ.
3: ஓகே மேம், நன்றி நன்றி
2: நன்றி. பாருங்க எவ்வளவு அழகா எவ்வளவு ஸ்வீட்டா வந்து பேசிருக்காங்க. என்ன பாராட்டினாங்கன்றதுக்காகலாம் சொல்லல, பட் ஷீ இஸ் வெரி ஸ்வீட். ஓகே, சோ அவங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. நேர்களை நீங்களும், அதாவது மகளிர் மட்டும் இந்த ஷோல கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 and 2271770.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஒரு மணி 33 நிமிடம் ஆகுது. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த மகளிர், ஹலோ.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஹேமலதா கள்ளக்குறிச்சில இருந்து. ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகள், பாராட்டுகள், நன்றிகள்.
0: ஜியோ, அடுத்து ஏதாவது லிஸ்ட்ல இருக்கா?
1: அடுத்தது பாட்டு.
0: பாட்டு தான் இருக்கா லிஸ்ட்ல? சரி, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: உயிரே உனக்காக.
0: அப்படியா?
1: பன்னீரில் பூக்கள் மெல்ல சிரிக்க, அந்த மாதிரி சிரிக்கிறீங்க. எங்களுக்கு பாட்டை போட்டுருங்க, நாங்களும் கேட்டு வச்சு.
0: கண்டிப்பா, நீங்க எப்படி சொன்னாலும் பாட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்துட்றேன். ஓகேவா?
1: தேங்க்யூ, தேங்க்யூ மேம், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க மேம்.
0: நன்றி, நன்றிமா. ஓகே, தேங்க்யூ. பாருங்க, ஹேமலதா மேம் வந்து சூப்பரா பாட்டு கேட்டு போயிட்டாங்க. ஓகே, மகளிர் எல்லாரும் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா போன் எடுங்க, கால் பண்ணுங்க. 2271760 அப்படின்னு சொல்லி நம்பருக்கு. சோ இந்த ஷோல நீங்க உங்களோட மனசுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.

0: வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. 1:40 நொடிகள் ஆகுது. எஃப்எம் ரெயின்போல மகளிர் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த மகளிர், ஹலோ.
2: ஹலோ, வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
2: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம். எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் மேம்.
1: இன்னும் நல்லா இருக்கேன். இன்னும் நல்லா
2: நலமா இருக்கு மேம்.
1: சூப்பர், அதேதான். சொல்லுங்க, என்ன பாட்டு?
2: படம் வந்து ஷாஜகான் அச்சிச்ச புன்னகை. அத சாங் மேம்.
1: சிரிச்சா தப்பா?
2: தப்பு இல்ல. என்ன மேம்
1: சிரிச்சா தப்பா? அப்படி இல்ல இல்ல, அச்சிச்சோன்றீங்களே அதனால கேக்குறேன். மகளிர் எல்லாருமே இந்த ஷோல கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். சோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2277607122770.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: மௌனராகம்
3: படத்திலிருந்து பொன்வானந்தான். அவ்வளவுதான்.
2: எனக்கு கொஞ்சம் அடிபட்டுருச்சு தெரியுமா, நீங்க பாடுனோட மயங்கி விழுந்துட்டேன்.
3: அப்படி ஒண்ணு இல்ல,
2: என்னமா ராகம்
3: எழுதுறீங்க.
2: அந்த படம் இப்ப நம்ம இந்த பாட்டை கேட்கலாம். ஓகேவா?
3: பரவாயில்லம்மா.
2: சரி, ஓகே, தேங்க்யூ. சோ இந்த ஷோல மகளிர் எல்லாரும் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். சோ நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 2271760 and 2271770.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: பிற்பகல் 3 மணிக்கு
5: ஞாயிற்றுக்கிழமைகளில்
4: ரெயின்போ கிட்ஸ் தோலே.
6: பாட்டு பாடவா?
7: வேணாம் வேணாம் வேணாம் வேணாம் வேணாம் வேணாம் வேணாம் வேணாம்.
8: நேரம் 1:54 FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க மகளிர் உங்கள் சாய்ஸ். ஸோ இது வந்து வீக்கெண்ட் ஸ்பெஷல் இல்லையா? ஸோ மகளிர் எல்லாருமே வந்து கால் பண்ணி நம்ம ஷோல சூப்பரா வந்து பாட்டுலாம் கேட்டு என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவா உங்களுக்காக புது புது அர்த்தங்கள் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
5: ஏய், இங்க தாதா கிங்.
6: கண்ணா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
7: ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
8: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் அனுஜா குமார் வித் தி மிட் டே நியூஸ். தி ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi urges space startups to build robust ecosystem and attract global talent. Extends greetings on National Space Day. BRICS sports ministers meeting underway in Vishakhapatnam, Andhra Pradesh. External affairs

102.8 இசையோடு என்றும் நீங்கள். நூற்றி 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடல்கள் ஒலிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு சகோ ஆர்ஜி வெற்றி. நிகழ்ச்சி துவக்கமாக பாடல் கேட்கலாம். MS விஸ்வநாதன் இசையில் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திலிருந்து பி. சுஷிலா குரலில்.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை

0: அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: கர்ப்பப்பை வாய்ப்புற்று நோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.

என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடலாய் ஒழிக்கவிருப்பது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து டி எம் சுந்தரராஜன் குரலில்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நேரம் 2:27:26. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். டி வி ராஜு இசையில் பாமா விஜயம். திரைப்படத்திலிருந்து பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி.
3: வரவு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.

பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொருத்தாது, அப்பா வாழ்வது பொருத்தாது. வாடகை சோபா.

0: நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
2: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
3: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
2: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
4: இசையோடு என்றும் நீங்கள்.
0: என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி FM ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள்.

0: நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வி குமார் இசையில் இருக்கோடுகள் திரைப்படத்திலிருந்து, பி சுஷிலா மற்றும் கே ஜமுனாராணி குரலில்.
1: கோலும் மண்டபர்

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் சீகோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 2:40, 8 நொடிகள். என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடலாய் ஒழிக்கவிருப்பது வி குமார் இசையில் எதிர் நீச்சல் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா குரலில்.
3: புதுசா கேட்கிற

0: உன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன செய்வே?
0: அடக்கி வைப்பேன்.
1: அதுக்கும் மேலே
0: பல்ல

0: மூன்று மணிக்கு.
1: மை நேம் இஸ் தீபாகவசினி.
2: ஹாய், நான் தான் செட்டி போல. நான் உங்ககிட்ட விட்டிக்கதை சொல்ல
1: போறேன்.
2: ஹாய், நான் கிருஷ்ணிகா பேசுறேன். நான் இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல கதை சொல்ல போறேன்.
0: ரெயின்போ கிட்ஸ். ஞாயிற்றுக்கிழமைகளில் ரெயின்போ கிட்ஸ்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடலாய் ஒழிக்கவிருப்பது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து பி. சுஷீலா குரலில்

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: என்றும் நினைவில் நீங்காத இனிய பாடலாய் ஒழிக்கவிருப்பது கேவி மகாதேவன் இசையில் படிக்காத மேதை திரைப்படத்திலிருந்து. பாடலை பாடியவர்கள் TM சவுந்தரராஜன் மற்றும் சூலமங்கலம் ராஜலட்சுமி.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
3: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபா, தோத்து போச்சு.
2: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
4: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
2: பின்றாங்கப்பா,
5: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லைன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
6: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
7: என்ன சொல்ற அந்த அஞ்சு கொலையும்
8: என்ன தப்பு
7: பண்ணதே? நான் தான்
8: வெளியில போக
7: விடுற, வெளியே போக விடுற.
9: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
10: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து பி. சுஷிலா குரலில். எஃப்எம் ரெயின்போவின் அடுத்த நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ்.

0: 1 0 2 8 1 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வெரி குட் ஆஃப்டர்நூன் டால் அண்ட் வெல்கம் வித் வணக்கம். இது உங்கள் ஆகாஷ் பனி எஃப்எம் ரெயின்போவின் கிட்ஸ் மற்றும் கலந்துகிற ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பு சகு ஆர்ஜே வெற்றி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
0: ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் பேசுகிற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கிட்டு அவங்களுடைய டேலண்ட்டை வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ரொம்பவே சிம்பிள். ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 2271760, 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரம் இல்லை மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸை பேச வச்சு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் எஃப்எம் ரெயின்போவில். ஸோ ரெயின்போ கிட்ஸில் கிட்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களுமே சொல்லலாம். ஜோக்ஸ் சொல்லலாம், கதை சொல்லலாம், கவிதை சொல்லலாம், விடுகதை கேட்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுறதுக்கான ஷோ தான் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி. ஸோ உங்களுடைய குழந்தைங்க கிட்ட இருக்கிற டேலண்ட்டை ஸோ வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான். ஸோ ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 2271760, 2271770 என்ற எண்களுக்கு கால் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸை பேச வச்சு கேட்டு என்ஜாய் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போவில். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ 102.8 நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ். நம்மளுடைய ரெயின்போ கேட்ஸ் நிகழ்ச்சியில் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்கிருந்து அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், கியூட்டா சொல்றீங்களே, யார் எங்கிருந்து? மகிழினி. எங்கிருந்து கால் பண்றீங்க மகிழினி?
2: சென்னையில
1: இருந்து கால் பண்றீங்க, சூப்பர். ஓகே, இன்னைக்கு ஸ்கூல் லீவா? நோ. ஸ்கூல் போனீங்களா? லீவா? சரி ஓகே. நோ நோனே ஒருவேளை ஸ்கூல் போனீங்களோ அப்படின்னு நினைச்சேன். சரி ஓகே. லீவ் என்ன பண்ணீங்க வீட்டில்? கேம்ஸ்லாம்
2: விளையாண்டீங்களா?
1: விளையாண்டீங்க. சரி ஓகே. நான் வந்தால் என்ன கேம்ஸில் சேர்த்துக்குவீங்களா? என்ன கேம்ஸில் சேர்த்துக்குவீங்க ஃபஸ்ட்டு? ஹலோ, ஓகே. அப்புறம் என்ன சொல்ல போறீங்க? திருக்குறள். சூப்பர், சொல்லுங்க பாப்போம், நாங்களும் கேக்குறோம்.
2: திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முல்லை சேவுகள் புகழ் புரிந்து

0: சூப்பர் சூப்பர். யார் சொல்லி கொடுத்தா, வீட்லயா இல்ல ஸ்கூல்ல டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா?
1: திவ்யா மேம்.
0: திவ்யா மேம் சொல்லி கொடுத்தாங்களா, சூப்பர் சூப்பர். இந்த திருக்குறளுக்குலாம் பொருளும் படிச்சிட்டீங்களா நீங்க? அர்த்தம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? படிச்சிட்டீங்களா, சூப்பர் சூப்பர். அம்மாவும் சொல்லி கொடுத்தாங்களா, சூப்பர் சூப்பர். நிறைய திருக்குறள் இருக்கு, நிறைய திருக்குறள் படிங்க. ஸோ இன்னும் நிறைய திருக்குறளை எங்களுக்கு சொல்லுங்க, ஓகேங்களா மகிழினி? ஓகே சூப்பர். வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? யோசிக்கிறாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஸோ லீவ் டே, ஸோ அதனால் நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ஓகே, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு, நன்றி மகிழினி. தேங்க்யூ, சூப்பராக சொன்னீங்க. பாய் பாய், தேங்க்யூ. சூப்பராக பேசுனாங்க சென்னையிலேருந்து மகிழினி. ஸோ அஞ்சு திருக்குறளை சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கிட்டு அவங்களுடைய டேலண்ட்டை வெளிக்காட்டணும் அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760, 2271770 என்ற எண்களுக்கு. ஒருவேளை நீங்கள் வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன்லேருந்து ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி. ஸோ உங்களுடைய வீட்டில் இருக்கிற கிட்ஸ் பேசுகிற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற கிட்ஸை கலந்துக்கு வச்சு ஸோ கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில். ஸோ ஜோக் சொல்லலாம், கதை சொல்லலாம், கவிதை சொல்லலாம், விடுகதை கேட்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் தாராளமாக ஷேர் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ். ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சிக்கு ஒரு காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்க இருந்து அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து?
1: வணக்கம், என் பெயர் தீபலட்சுமி, நான் வலங்கம்பாடியில இருந்து பேசுறேன்.
0: வலங்கம்பாடில இருந்து வீணலட்சுமியா தீபலட்சுமியா?
1: தீபலட்சுமி.
0: தீபலட்சுமி, ஓகே ஓகே. தீபலட்சுமி, சோ என்ன பண்றீங்க நீங்க, படிக்கிறீங்களா?
1: ரொம்ப பிடிக்கும்
0: என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி வேற ஒண்ணு இல்ல. ஓகே வீனலட்சுமி, நீங்க என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல?
1: என்ன
0: சொல்றதும் தெரியல அப்படிதான் இல்லீங்களா? சரி ஓகே, நான் ஒரு விடுகதை எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை கேட்கலாமா? சூப்பர் ஓகே. இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மழை பெய்யாது, அது என்ன? சோ இதுதான் விடுகதை. மின்னல் மின்னும், மழை பெய்யாது, அது என்ன? தெரியலையா?
1: கண்டிப்பா தெரியல.
0: சூப்பர். சோ இது மட்டும் ஃபிராங்கா சொல்லணும். ஓகே வீனலட்சுமி, சோ பட்டாசு. இடி இடிக்கும், மின்னல் அடிக்கும், மழை பெய்யாது, அது என்ன? பட்டாசு. சோ பட்டாசு வெடிக்கும் போது சத்தம் கேட்கும், சோ லைட்ஸ் எல்லாம் வரும், மின்னல் மாதிரி, ஆனா மழை மட்டும் பெய்யாது இல்லைங்களா? சோ அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. சூப்பர் சூப்பர் வீனலட்சுமி, தேங்க்யூ கால் பண்ணது, நன்றி. உங்களுடைய முயற்சிக்கும் நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இந்த

மாதிரி உங்க வீட்டில் இருக்கிற கிட்ஸ் கலந்துகிட்டு பேசணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. நீங்க போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்று எங்களுக்கு. ஸோ ஒருவேளை நீங்க வெளியூர் நேரில் மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா 0413 அப்படின்னா நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்க வீட்டில் இருக்கிற கிட்ஸை பேச வச்சு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எஃப்எம் பிரைன் போல.

0: ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததா இன்னொரு காலர் வந்திருக்காங்க, யார் எங்கிருந்து அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம், யார் எங்கிருந்து?
1: தவனிதன்.
0: ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்க? சாப்பிடுறீங்களா? என்ன சாப்பிடுறீங்க? ஹலோ ஹலோ, என்ன சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? மல்லாட்டை. ரொம்ப பிடிக்குமா மல்லாட்டை? ஓகே, எனக்கும் ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு தான் நீங்க கொடுக்கவே மாட்டீங்களே. ஷேரிங் தரீங்களா? சரி ஓகே, உங்களுக்காக நான் வெயிட் பண்றேன், எஃப்எம்ல வெயிட் பண்றேன். ஓகே, எடுத்துட்டு வந்து கூட, எனக்கு ரொம்ப பிடிக்கும் மல்லாட்டை. ஓகேவா?
1: ஓகே
0: ஓகே, சூப்பர். என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ்ல?
1: திருக்குறள்.
0: திருக்குறள், சூப்பர் சூப்பர். இன்னைக்கு திருக்குறள் ரெண்டாவது ஸ்டூடண்ட், சூப்பர். சொல்லுங்க.
1: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் ஒரு ஸ்ரீ உலகே கற்றுனால் ஆய பயணம் கோல் வாழறிவான் தத்தால் தொழா எனின் மலைமிசை ஏகினான் மாநாடி சேர்ந்தால் நினைவிசை நீர் வாழ்வா வேண்டுதல் வேண்டாமல் மாநாடி சேர்ந்தாக்கு யாரும் எதுவுமே இல்லை. குழுமை இல்லாதான் கல்லால் மன கவலை மாற்றல் அறிது அறுவாளி அண்ணன் தால் சேர்ந்தார் சேராதார்.
0: சூப்பர், முடிச்சிட்டீங்களா? ஹலோ, முடிச்சிட்டீங்களா? என்ன சொல்லணுமா?
1: முடிச்சிட்டேன்.
0: சூப்பர் சூப்பர். எத்தனாவது படிக்கிறீங்க? ஓகே, நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க?
1: யுகேஜி.
0: யுகேஜிலே சூப்பரா இவ்வளவு அழகா திருக்குறள் சொல்றீங்க, சூப்பர் பா. சூப்பர், எனக்கும் சொல்லி தரீங்களா? எனக்கு நிறைய திருக்குறள் தெரியாது, சொல்லி தரீங்களா?
1: ஓகே.
0: மல்லாட்ட கொடுக்க வரும்போது திருக்குறளும் சொல்லி தரணும், ஓகேவா? சூப்பர். அடுத்தது என்ன சொல்ல போறோம்?
1: ஊருடன் பகைக்கு வேறுடன் கெடும் என்னும் கண்ணன தகும் ஏவா மக்கள் மூவா மருந்து ஐயம் புயினும் ஒருவனை பற்றி ஓ ஐக்கியத்தீடு ஓழனில் நன்று வீரத்து அழகு அவ்வியம் பெறுதல் ஆக்கத்துக்கு அறிவு அகமம் காசம் சித்தர தேடு.
0: சூப்பர் சூப்பர். யார் உங்க கூட உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா? ஹலோ
1: ஹலோ,
0: உங்களுக்கு யாரு கூட இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களே? யாரு?

0: ஹலோ.
1: ஹலோ.
0: நீங்க சூப்பரா சொல்றீங்க. உங்களுக்கு கூட சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களே, யாருன்னு
1: கேட்டேன். ஆச்சி.
0: ஆச்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா? சூப்பர் சூப்பர். டெய்லி உங்களுக்கு ஆச்சி நிறைய சொல்லி தருவாங்களா? ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்களா? என்னென்ன ஸ்டோரி எல்லாம் சொல்லிருக்காங்க ஆச்சி உங்களுக்கு? சொல்லுங்க. சரி சூப்பர்.
1: பாட்டு
0: பாட போறீங்களா? சூப்பர் சொல்லுங்க.
1: டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வாண்ட் ஆர் வாட் யூ ஆர், அப்பா பால்ட் ஆவே சோ ஹை, லைக் அ டைமண்ட் இன் தி ஸ்கை.
0: சூப்பர் சூப்பர். அவ்வளவுதானா? முடிச்சிட்டீங்களா? அவ்வளவுதான். சூப்பர். நிறைய சொல்லி இருக்கீங்க. சோ பிராக்டீஸ் பண்ணீங்களா இதெல்லாம், இல்ல உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இதெல்லாம்?
1: தெரியும்.
0: தெரியுமா? சூப்பர், நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஓகே, நீங்க மல்லாட்ட எடுத்துட்டு வந்து குடுக்க வரும்போது எனக்கு இதெல்லாம் சொல்லி தரணும்.
1: மரபு வழிகள் சொல்றேன்.
0: சோ இன்னும் இருக்கு. சொல்லுங்க.
1: தாத்தா கரையும், குயில் காகம் கரையும், குயில் கூவும், மயில் அகவும், கிளி கொஞ்சும், ஆந்தை அலரும், கோழி கொக்கரிக்கும், சிங்கம் முழுங்கும், புலி உருவும், யானை திளிரும், நரி ஊளையிடும், குதிரை கணக்கும், நாய் கொலைக்கும்.
0: அவ்வளவுதானா? சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுவோம், ஓகேவா? மல்லாட்ட எடுத்துகிட்டு வந்து
1: தருவீங்கன்னு சொல்லிட்டு.
0: ஓகே, தேங்க்யூ சொன்னாலும் நான்
1: என்ன சொல்கிறேன், கண்ணால் பார்க்கிறோம், காதுகளால் கேட்கிறோம், மூக்கால் முகிழ்கிறோம், வாயால் முன்னுகிறோம், கைகளால் வேலை செய்கிறோம், கால்களால் நடக்கிறோம்.
0: அவ்வளவுதானா? சரி, ஓகே. இப்ப முடிச்சிட்டீங்களா? சொல்லி முடிச்சாச்சா? தேங்க்யூ, தேங்க்யூ. நிறைய விஷயங்களை சொல்லிருக்கீங்க. தேங்க்யூ, பை பை. தேங்க்யூ, சூப்பர். சோ இந்த மாதிரி பாத்தீங்களா, கிட்ஸ் அவங்களோட இந்த வயசுலயே இவ்வளவு விஷயங்களை ஷேர் பண்றாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பர். சோ உங்க வீட்டுல இந்த மாதிரி கிட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட டேலண்டும் வெளிக்காட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பர். நிகழ்ச்சியில
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசுப் பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களை எல்லாம் பார்த்தாலே
1: விரட்டி விரட்டி

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
3: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
2: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
4: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8ல நீங்க கேட்டிருக்கீங்க இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ். நேரம் 3:35, 26 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் உங்க வீட்டில் பேசுகிற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கிட்டு அவங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபோன் எடுங்க, பேரண்ட்ஸ் டயல் பண்ணுங்கள் 2271760 2271770 என்ற எங்களுக்கு. ஒருவேளை வெளியூர் நேரம் இல்லை மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுங்களா அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரும் சேர்த்து டயல் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸை பேச வச்சு கேட்டு என்ஜாய் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில். ஸோ ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் நான் ஒரு சின்ன விடுகதை, ரொம்பவே ஈஸியான விடுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி. சிறு தூசி விழுந்ததும் குளமே கலங்கியது அது என்ன? ஸோ இதுதான் அந்த விடுகதை. ஸோ இதுக்கான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டும் கால் பண்ணலாம் 2271760 2271770 என்ற எண்களுக்கு. ஸோ மீண்டும் விடுகதை உங்களுக்காக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. கேட்காமல் இருந்தீங்க அப்படின்னா

சிறு தூசி விழுந்ததும் குளமே கலங்கியது, அது என்ன? ரொம்பவே ஈஸியான விடுகதை கிட்ஸுக்காக. ஸோ சீக்கிரமாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில் பேசுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஆன்சரை.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: நேரம் 3:43 ஆயிட்டு ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு நிகழ்ச்சி ரெயின்போ கிட்ஸ். இப்ப நம்மளோட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு கிட் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்க இருந்து அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ரியா.
0: ரியா, வணக்கம். ரியா, எங்க இருந்து கால் பண்றீங்க?
1: வீட்ல
0: இருந்து. சூப்பர், சூப்பராடா பதில். ஓகே ரியா, வீடு எங்க இருக்கு? தேங்காத்தீட்ல இருந்து கால் பண்றீங்க. ஓகே ரியா, தேங்காத்தீட்ல இருந்து கால் பண்றாங்க. ஓகே ரியா, சொல்லுங்க, என்ன பண்றீங்க, படிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. சூப்பர், சூப்பர். என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில?
2: Thank you.
0: அவ்வளவுதானா? ஆமா. தூங்கிட்டீங்களா? தூங்கிட்டீங்களா? தூங்கிட்டே பேசுறீங்களா? ஓ, தூக்கத்திலிருந்து எழுந்து பேசுறீங்க. சூப்பர், சூப்பர். இந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கிறீங்க. சூப்பர் யா, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நன்றி, பாய். சூப்பராக பேசுகிறாங்க. எஸ் பார்த்தீங்களா, தூக்கத்துலேருந்து எழுந்திரிச்சோடனே நான் எஃப்எம் ரெயின்போல பேசணும் அப்படின்னு கால் பண்ணி பேசியிருக்காங்க. சூப்பர். ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸ் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி. பேரண்ட்ஸ் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760 என்ற எண்களுக்கு.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டு அந்த நிகழ்ச்சி ரெயின்போ கேட்ஸ். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் பேசுகிற வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கிற கிட்ஸ் கலந்துக்கிட்டு பேசலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பேரண்ட்ஸ் அப்படின்னா, ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 2271760-2271770 என்ற எங்களுக்கு கால் பண்ணி ஸோ அவங்களுடைய டேலண்ட், கதை சொல்கிறது, கவிதை சொல்கிறது, விடுகதை கேட்குறது, நான் கே

விடுது, கதை கேன்சர் சொல்கிறது, ஜோக் சொல்கிறது, இந்த மாதிரி அவங்களுடைய திறமைகள் என்னவோ அதை வெளிக்காட்டுறதுக்கான ஷோ தான் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சி. ஷோட எண்டு நேரத்துக்கு வந்துகிட்டே இருக்கிறோம், ஸோ அதனால் சீக்கிரமாக கால் பண்ணுங்கள். ஸோ நானும் ஒரு விடுகதை கேட்டிருந்தேன் ஸோ கிட்ஸுக்காக, என்ன அப்படின்னா, சிறு தூசி விழுந்ததும் குளமே கலங்கியது அது என்ன அப்படின்னு ஒரு சிம்பிளான விடுகதை கிட்ஸுக்காக கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சும் கால் பண்ணலாம் எஃப்எம் ரெயின்போவின் ரெயின்போ கிட்ஸ் நிகழ்ச்சியில்.

안 될 거래.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

என்னன்றது தெரியல. பட் அவங்க சரியான விடையை சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, சிறு தூசி விழுந்ததும் குளமே கலங்கியது, அது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து கண் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பர், பாராட்டுகள். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பேசின கிட்ஸ் அனைவருக்கும் எஃப்எம் பிரெயின்போ சார்பாக பாராட்டுகள். நிகழ்ச்சியை கேட்டு உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. எஃப்எம் பிரெயின்போவின் அடுத்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கலாம். ஸோ இது ஒரு காமெடி ஷோ, இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எண்களுக்கு.

ஸோ நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஒரு விடுகதையும் கேட்டிருந்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு காலர் கேட்ட விடுகதை கேட்டிருந்தோம். அது என்னன்னா, இடி இடிக்கும் மின்னல் மின்னும் மழை பெய்யாது, அது என்ன அப்படின்ட்டு. அதுக்கான விடை வந்து பட்டாசு அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ அடுத்தது ஒரு விடுகதை கேட்டிருந்தோம். ஒரு கிட் வந்து ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பேர் கூட கிருஷ்வி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்குள்ளே லைன் டிஸ்கனெக்ட் ஆகி

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 4:01. நேயர்கள் கேட்கவிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கட் கேமரா ரோலிங்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: எல்லாருக்கும் ஒரு சூப்பரான மாலை வணக்கத்துடன். இந்த ஷோவுக்காக ஸ்டுடியோக்குள்ள ரெண்டு ஆர்ஜே இருக்கும். ஒரு ஆர்ஜே நான் இருக்கேன், இன்னொரு ஆர்ஜே யாருன்னா
4: நான் வெற்றின்றது நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கேன். ரெயின்போ கிட்ஸ்ல இருந்தாதான்

0: அப்படின்னா ஸ்வைப் பண்ணாதான் இருப்பா அப்படின்னு தெரியும். இன்னொரு ஆர்ஜே யார் அப்படின்றது தான் வாய்ஸ் வச்சு நேரம் அவங்க கண்டுபிடிச்சிருக்கணும், கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா, ஒருவேளை நீங்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் இந்நேரம் ஆர்ஜே தமிழ் தான் அப்படின்றது. ஸோ தெரிஞ்சிக்கல அப்படின்னா ஸ்டேட் எஃப்எம் பிரைன் போ 102.8 அண்ட் தென் ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க, அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜேஸ் யாருன்ற டீட்டெயிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஆர்ஜே தமிழ் வந்து நம்மளுக்காக கட் கேமரா ரோலிங்கில் வந்து நிறைய கட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன்.
1: ஆமாம் வெற்றி, எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டு ஜாலியாக ஒரு சாங்ஸ் மியூசிக்னு அப்படின்னு போயிட்டுருக்குல்ல, நேயர்களுக்கு ஒரு வித்தியாசமாக கொடுக்கணுங்கிறது தான் நம்ம கட் கேமரா ரோலிங்கோட தீமே. அப்படின்னும் போது நம்ம கட் கொண்டு வரது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கணும், அவங்களுக்கு அடுத்த வாட்டி பேசணும், இன்னும் முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை தரணும் இல்லையா. அதுக்காக நேற்று எல்லாம் தேடி தேடி என்னென்ன டைலாக் நல்லா இருக்கும். ஆமாங்க,
0: என்னத்தை கசக்கி புரிஞ்சுங்க,
1: ஏ மூளையை ரொம்ப கசக்கி புரிஞ்சுங்க.
0: ஓகே ஓகே,
1: பார்ப்பான ஃப்ரெஷ் ஆயிடுச்சு,
0: ஃப்ரெஷ் ஆயிடுச்சு,
1: இப்போ ஃப்ரெஷ் ஆயிடுச்சு, ஷோ ஒன் டோல்லி அதனால ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்காக ஒரு ஃபர்ஸ்ட் டைலாக் கொண்டு வந்திருக்கேன், அதை ப்ளே பண்ணிடலாமா?
0: சரி ஓகே. ஒருவேளை அந்த டைலாக் கேட்டுட்டு நீங்க கால் பண்ணணும் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 2271770 என்ற எங்களுக்கு ஒரு வெளியூர் நேயரோ இல்லை மொபைல் ஃபோன் வந்து ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்க ஒரு வேலை அப்படின்னா 0413 அப்படின்ற நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணி ஸோ அந்த டைலாக் என்ன அப்படின்றத கேட்டுட்டு உங்களுடைய பெர்ஃபார்மென்ஸை கொடுக்கலாம் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சியில்.
2: ஐயா நம்ம மண்ணு வீர விளைஞ்ச மண் ஐயா, வீர விளைஞ்ச மண்ணு.
3: மறுபடியும் போய் சொல்லாதே, மண்ணுல நெல்லு விளையும், புல்லு விளையும், கொள்ளு விளையும், கோதுமை விளையும், வெங்காயம் விளையும், வெள்ளப்பூண்டு விளையும், வீரம் எப்படா விளையும்? வீரம்ங்கிறது மனசுல விளையிறது.
1: என்ன வெற்றி, ஷோவோட ஃபர்ஸ்ட் டைலாக் போட்டிருந்தேன்,
0: வீரம் விளையிற மாதிரி, மண்ணுல இருந்து வீரம் விளையுதோ இல்லையோ மனசுல இருந்து வீரம் விளைஞ்சிரும் நினைக்கிறேன்.
1: எடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வரணும் இல்லையா, அதனாலதான் அவங்களுக்கு தெம்பூட்டும் விதமா ஒரு டைலாக்.
0: எவ்வளவு நேரமா இந்த நைட் யோசிச்சீங்க நீங்க இந்த பாசிட்டிவ் வைபோட ஸ்டார்ட் பண்ணுறது?
1: சும்மா ஒரு மணி நேரம் யோசிச்சிருப்பேன்
0: நினைக்கிறேன். ஆமா, வீரம் விளைஞ்சி வரணும்.
1: ஆமா,
0: வெளியில இருந்து கிளம்பி வரணும். சரி ஓகே. சோ அந்த டைலாக் வந்து மறுபடியும் கூட பிளே பண்ணலாம், ஆனா எனக்கு தெரிஞ்சு காலர் வந்துட்டாங்க
1: நினைக்கிறேன்.
0: கேளுங்க
2: ஐயா நம்ம மண்ணு வீர விளைஞ்ச மண் ஐயா, வீர விளைஞ்ச மண்ணு.
3: மறுபடியும் போய் சொல்லாதே, மண்ணுல நெல்லு விளையும், புல்லு விளையும், கொள்ளு விளையும், கோதுமை விளையும், வெங்காயம் விளையும், வெள்ளப்பூண்டு விளையும், வீரம் எப்படா விளையும்? வீரம்ங்கிறது மனசுல விளையிறது.
1: ஜான்சிராணி மேடம், வீரம்னு நான் சொன்ன ஏத்த மாதிரி ஃபர்ஸ்ட் காலரே எனக்கு ஜான்சிராணி மேடம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை வீரத்தோட சொல்லிடுவீங்களா?
4: மறுபடியும் போய் சொல்லாத, மண்ணுல எப்படி வீரம் வளையும்? மண்ணுல நெல்லு வளையும், புல்லு வளையும், வெங்காயம் வளையும், கோதுமை வளையும், வெள்ளப்பூண்டு வளையும், வேற எப்படிதான் வளையும்?
1: வீரத்தோட சொல்ல முடியுமா?
0: நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் காலர் ஜான்சிராணி மேம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட டைலாக் சொல்லியிருந்தாங்க, கொஞ்சம் அவங்க கொஞ்சம் இப்போதான் தூங்கி எழுந்துச்சு ரிலாக்ஸ் ஆயிருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக ஒரு ஃபன்னான டைலாக் போட்டிங்கன்னா பயங்கர

0: எனர்ஜியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான். இந்த டைலாக் மே ஆல்மோஸ்ட் ஒரு ஃபன்னான டைலாக் தான். இந்த டைலாக் நம்மளுடைய தமிழ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண எப்படி இருக்கும்?
1: ஏங்க ஏன் என்ன பிடிச்சிருக்கிறீங்க? ஷோக்கு வந்து இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், அது ஷோ நல்லா போறது உங்களுக்கு பிடிக்கலையா?
0: இல்ல இல்ல, அதாவது அவங்க கேட்டாங்கல்ல,
1: ஆமா,
0: சோ காமெடியா போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு.
1: ஆமா,
0: நீங்க பேசுனீங்கன்னா காமெடியா இருக்கும்.
1: நான் பேசுறதே காமெடியா தாங்க இருக்கும்.
0: அதுதான் நீங்க
1: பேசுறதோடய நிறுத்திக்கலாம். நாம ஏன் டைலாக்ல ட்ரை பண்ணி?
0: இல்ல இல்ல, அந்த காமெடி
1: பேசுறது நம்மளோட வேலை, டைலாக் சொல்றது நேயர்களோட வேலை.
0: இல்ல, அந்த காமெடி அவங்க எதிர்பார்க்கறாங்க, அந்த காமெடி உங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும்.
1: ஓகே, உங்களுக்காக நீங்க கேட்டுட்டீங்க இல்லையா, ஷோ எண்ட்ல கண்டிப்பா நீங்க கேட்டதுக்காக அந்த டைலாக்.
0: அது ஷோ எண்டு, ஷோ எண்டுன்னு எல்லாரும் சொல்றீங்க. ஷோ எண்டுல என்ன தினம் சொல்லுங்க, டைம் ஆயிடுச்சு, அடுத்த நிகழ்ச்சிக்கு நம்ம போயிடலாம்.
1: ஐயோ, மனசுல இருக்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சாரு.
0: இந்த கதைலாம் இங்க கிடையாது, ஓகேங்களா?
1: ஓகே வெற்றி, நம்ம பேசிட்டு இருக்க கேப்ல யாரும் டைலாக் கேட்டு அடுத்த நேயர் லைன்ல சீக்கிரம் எடுங்க எடுங்கன்ட்டு அப்படியே போன் பிளிங்க் ஆயிட்டு இருக்கு. அப்படியே லைன் அட்டன் பண்ணிடலாமா?
0: எஸ் பேசலாம்.
1: வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
0: ஐயப்பன் சார். சோ ஐயப்பன் சார் என்ன சொல்லுவாருன்றது நானே சொல்ல இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டயலாக ப்ளே பண்ணுங்க, நான் கேட்கல அப்படின்னு சொல்லுவார். ரைட்டா சார்?
2: ஐயா, நம்ம மண்ணு வீர விளைஞ்ச மண், ஐயா வீர விளைஞ்ச மண்ணு.
3: மறுபடியும் போய் சொல்லாதே, மண்ணுல நெல்லு விளையும், புல்லு விளையும், கொள்ளு விளையும், கோதுமை விளையும், வெங்காயம் விளையும், வெள்ளை பூண்டு விளையும். வீரம் எப்படா விளையும்? வீரம்ங்கிறது மனசுல விளையிறது.
1: வெற்றி கேட்டிருப்பாரு நினைக்கிறேன்.
0: ஐயப்பன் சார்
1: கேட்டீங்களா?
4: கேட்டாச்சு.
1: உங்களுக்கு கிளாப் தட்டிடலாமா? ஓகே, கட், கேமரா ரோலிங்.
4: ஐயா, நம்ம மண்ணு வீர விளைஞ்ச மண், ஐயா வீர விளைஞ்ச மண். டேய், மறுபடியும் போய் சொல்லாத, மண்ணுல கோதுமை விளையும், கொள்ளு விளையும், பூண்டு விளையும், வெங்காயம் விளையும், வீரம் எப்படா விளையும்? வீரம் மனசுல விளையும்.
1: பாத்தீங்களா எவ்வளவு வீரமா டைலாக் சொல்லிட்டாருன்னு?
0: ஆனா கொள்ளு விளையன்ட்டாரு, புல்லு விளையன்றது பதில் கொள்ளு விளையன்னு
1: சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, அதுல
0: கொள்ளு விளையும் வரும், இல்ல புல்லும்
1: வரும், வரும் வரும் வரும்,
0: புல்லும் வரும், கொள்ளும் வரும்.
1: ஆனா டைலாக கரெக்டா டெலிவரி பண்ணிட்டாரு பாத்தீங்களா?
0: சூப்பர் ஐயப்பன் சார். சோ பிராக்டிஸ் பண்ணீங்களா? எத்தனை தடவை பிராக்டிஸ் பண்ணீங்க இந்த டைலாக? இல்ல ஈஸியா தான்
4: இந்த டைலாக் இது வரைக்கும் நான் கேட்டதே இல்ல. புதுசா ஜான்சி ராணி அக்கா பேசினாங்கல்ல, அப்பதான் கேட்டேன்.
0: ஜான்சி ராணி அக்கா பேசின உடனே எனக்கு அந்த டைலாக் வந்து மனசுல பதிஞ்சிருச்சு. சோ அதனால நான் அடுத்த கலரை வந்து நானும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஐயப்பன் சார் சொல்லி. சூப்பர், தேங்க்யூ சார் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு.
1: அழைப்புக்கு மிக்க நன்றி.
4: நன்றி
0: நன்றி நன்றி. ஓகே தமிழ், இப்ப வந்து ஜான்சி ராணி மேடம் பேசினாங்க, ஐயப்பன் சார் பேசினாங்க,
1: இப்ப நீங்க பேச போறீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க? நான் தான் சொல்லிட்டேன், ஷோ எண்ட்ல நான் கண்டிப்பா பேச போறேன் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லிட்டேன். சோ நாம தான் ரொம்ப
0: எஸ்கேப் பாக்கணும் அப்படின்ற எண்ணெல்லாம் இல்ல இல்ல.
1: நாம ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம் வெட்டி.
0: இல்ல இல்ல, உங்க முகத்தை நான் தான் பாத்து பேசிட்டு இருக்கேன், எனக்கு தெரியுது. அதாவது எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம் நீங்க நினைக்கிறீங்க,
1: மனசுல இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. வெற்றி, நம்ம டிஸ்கஷனை கொஞ்சம் லேட்டா வச்சுக்கோ, ஒரு பாட்டு போட்டுட்டு வந்துடுறேன் வெற்றி, ஷோ கண்டினியூ பண்ணலாம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அம்மன் TRY TMT கம்பிகளின் கட் கேமரா ரோலிங் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம FM ரெயின்போ புதுவை 102.8 வெற்றி. நாம அந்த டயலாக போட்டாலும் போட்டோம், எல்லா காலும் ஒரே ஒரே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா வர மாதிரி இருக்கு. அடுத்த காலர் யார் எங்கிறது பேசுறாங்க, அவங்க இந்த டயலாக் எப்படி சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சிடலாமா?
3: எஸ் கேட்டலாம்.
2: வணக்கம்.
4: வணக்கம் சார், இருவருக்கும் வாழ்த்துகள், வணக்கங்கள், நன்றிகள்.
2: வாழ்த்துகள், நன்றி, வணக்கங்கள் சொல்றது யாரு?
4: கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்கு சொல்றது வந்திருக்கிறது ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்துங்க சார்.
3: கள்ளக்குறிச்சியில இருந்து ஹேமலதா மேடம், சூப்பர்.
4: நலமா இருக்கீங்களா? பாண்டிச்சேரி நலமா?
2: பாண்டிச்சேரி ரொம்பவே நலம்.
3: ரோலிங்.
4: வீரம் விளைஞ்ச மண்ணு, வீரம் விளைஞ்ச மண்ணு. ஏய், மறுபடியும் பொய் சொல்லாதடா. இந்த மண்ணுல நெல்லு விளையும், புல்லு விளையும், பொல்லு விளையும், கோதுமை விளையும், எல்லாம் பூண்டு விளையும், வெங்காயம் விளையும். எப்படா வீரம் விளையும்? அது மனசுல இல்லடா விளையணும்.
2: அப்படிங்கிறேன்
4: பாருங்க.
2: என்னால
3: சிரிக்காம இருக்க முடியல, அவரு சொல்லிட்டாரு.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் TRY TMT கம்பிகளின் கட் கேமரா ரோலிங்.
0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கட் கேமரா ரோலிங்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேரம் 4:21:22 கேட்டுட்டு இருக்கீங்க கட் கேமரா ரோலிங் வித் மீ ஆர்ஜே அண்ட்
3: ஆர்ஜே வெற்றி.
0: வெற்றி அது என்ன ஒரு மாடுலேஷன் வித் ஆர்ஜே வெற்றி
3: அப்படின்னு. நீங்க பாட்டு போட்டீங்க, நாங்க ஆட்டம் ஆடக்கூடாதா?
0: நான் டைலாக் தானங்க போட்டுட்டு இருக்கேன்.
3: இல்ல, இதுக்கு முன்னாடி பாட்டு போட்டீங்கல்ல ஷோகாலி,
0: அதனால அந்த வீட்டுல ஆடிக்கிட்டு
3: இருக்கீங்க. அப்படியே ஆடிட்டே இருக்கிறேன், இன்னும் அந்த வைப்ல இருந்து வெளில வரவே இல்லை. சோ நான் வெளில வர்றது

0: அடுத்தது இருக்கட்டும். இப்ப ஒரு காலர் வந்திருக்காங்க, யார் எங்க இருந்து அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நிலமா இருக்கிறீங்களா?
0: வணக்கம் சந்திரசேகர் சார்,
2: நல்லா இருக்கிறோம். சந்திரசேகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
0: ஓகே, டயலாக் கேட்டீங்களா?
1: எனக்கு இன்னொரு டயலாக் ஃப்ரெஷ்ஷா போடுங்களே, நான் பேசிடுறேன்.
2: பாத்தீங்களா?
0: பாத்தீங்களா இல்ல கேட்டீங்களா?
2: நான் உங்ககிட்ட தாங்க, நீங்க தான் என்ன பாத்துட்டு இருக்கீங்க, அதனால தாங்க நான்
0: உங்க கிட்ட சொன்னேன். கேட்டீங்களா? நம்மளோட சந்திரசேகர் சார்
2: வெற்றி நல்லாவே சமாளிக்கிறீங்க.
0: வெற்றி ஷான டயலாக் நீங்க போடுங்க, நான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு
2: சொல்றாரு. சந்திரசேகர் சார்னா அசால்ட் ஆர்முக மாதிரி ஆன் த ஸ்பாட்ல டயலாக் கொடுத்தோம்னா அப்படியே அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. சார், உங்களுக்காக ஒரு ஃப்ரெஷ் டயலாக் போடுறேன் சார், கேளுங்க சார்.
1: கொடுங்க சார்.
3: இந்த பிரச்சனையை சந்திக்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை 5 ஏன பழம், 6 குதிரை பழம்,
4: 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், 9 கொய்யா பழம்.
3: நான் உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன்.
2: சார், டயலாக் கேட்டீங்களா?
0: என்னால
2: ஏத்துக்க முடியல.
0: பார்க்க முடியல.
3: இந்த பிரச்சனையை சந்திக்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை 5 ஏன பழம், 6 குதிரை பழம்,
4: 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், 9 கொய்யா பழம்.
3: நான் உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன்.
0: நாங்களும் உங்களுக்காக தான் டைலாக போட்டுட்டு இருக்கோம்.
2: அதே மாதிரிதான், அது சந்தானம் சார் சொன்ன மாதிரிதான், நாங்களும் டைலாக உங்களுக்காக தான் போட்டுட்டு இருக்கோம். சந்திரசேகர் சார், கேட்டீங்களா?
0: ஓகே, இந்த பிரச்சனையை சமாளிக்க நீங்க அப்படி ஆரம்பிச்சு அப்படியே முடிக்கணும். ஓகேங்களா? ரெடியா?
2: சாருக்கு கிளாப் தட்டிடலாமா?
1: ஓகே.
2: கட். கேமரா ரோலிங்.
1: இந்த பிரச்சனையை சமாளிக்க நம்ம எல்லாருக்குமே 5 யானை பழம், 6 குதிரை பழம், 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், 9 கொய்யா பழம் அப்படிங்கிறது தான் தேவைப்படுது. டேய், நான் உன்கிட்ட தாண்டா பேசிட்டு இருக்கேன்.
2: உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன்.
0: தமிழ் கேட்டுச்சா?
2: அவர் என்ன சொல்றாரு, நம்ம கிட்ட பேசுறாரு அப்படிங்கறத வெளியும் தெரிவிச்சுக்கிறாரு. புரியுதுங்களா?
0: இல்ல இல்ல, எனக்கு வந்து தமிழ் உங்களுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன்னு சொன்ன மாதிரிதான்
2: இருந்தது. ஷோ பண்றோம் இல்லையா, அதனால ஒரு ஆனந்தமா சொல்லிருக்கலாம்.
0: ஓகே ஓகே, நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு டைலாக் பிளே பண்ணல, வீர வேலஞ்ச மன்ன டைலாக், அது ஏன் நீங்க ட்ரை பண்ண மாட்டீங்க? ட்ரை பண்ணலாமே.
1: அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கா? அதனாலதான்
0: கஷ்டமா இருக்கா? இல்லையே, ஈஸியா தான் இருக்கு. நான் வேணா ஒரு தடவை சொல்றேன், கேளுங்க. ஐயா, நம்ம மண்ணு வீர விளைஞ்ச மண்ணு, ஐயா வீர விளைஞ்ச மண்ணு. டேய், மறுபடியும் போய் சொல்லாத. மண்ணில புறா வீர விளையும், மண்ணுல நெல் விளையும், புல் விளையும், கொள்ளு விளையும், கோதுமை விளையும், வெங்காயம் விளையும், வெள்ளப்பூண்டு விளையும், வீர புறா விளையும். வீரங்கிறது மனசுல விளையும்.
2: எப்படி வெற்றி? அதுக்குள்ள அப்படியே மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டீங்க.
0: எல்லாமே பிராக்டிஸ்.
2: Practice makes a man perfect.
1: அப்பா, சூப்பர். இன்னொரு வாட்டி சொல்லுங்க பாப்போம்.
0: பாத்தீங்களா? சொல்லுங்க பாப்போம். நான் சொல்ல ரெடி. நான் சொன்னா நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ரெடினா நான் சொல்றேன்.
1: ரெடி ரெடி. எவ்வளவு வாடா? ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி உள் வாங்கிக்கலாம்.
0: சரி ஓகே. எனக்கும் கட். கேமரா ரோலிங். நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன்.
2: வெற்றி.
1: கேமரா ரோலிங்.
0: ஐயா, நம்ம மண்ணு வீர விளைஞ்ச மண்ணு, ஐயா வீர விளைஞ்ச மண்ணு. டேய், மறுபடியும் போய் சொல்லாத. மண்ணில எப்படா வீர விளையும், மண்ணுல நெல் விளையும், புல் விளையும், கொள்ளு விளையும், கோதுமை விளையும், வெங்காயம் விளையும், வெள்ளப்பூண்டு விளையும், வீரே புறா விளையும். வீரங்கிறது மனசுல விளையும். ஓகேங்களா?
2: பாத்தீங்களா?
0: கேட்டீங்களா?
2: நம்ம சந்திரசேகர் சார்
0: அவரும் பாத்தீங்களா சொல்லி சொல்லி பல்ப் வாங்கிட்டே இருக்கு தமிழ்.
2: ஆமா, நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, எங்க ஸ்டுடியோ ஃபுல்லா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு.
0: ஆமா, எரியுது, பளிச்சுன்னு தான் எரியுது. ஓகே சந்திரசேகர் சார், ரெடியா நீங்க?
1: ரெடி.
0: கட். கேமரா ரோலிங்.
1: பூமியில வீர வழியும்டா, வீர வழியும். என்ன சார் சொல்றீங்க? வீரமா வழியும், மண்ணுல நெல் வழியும், புல் வழியும், கொள்ளு வழியும், கோதுமை வழியும், வெங்காயம் வழியும், வெள்ளப்பூண்டு வழியும், அது எப்படி சார் வீரம் வழியும்?
0: வீரங்கிறது மண்ணுல விளையும். ஆனா நீங்க ஆரம்பிச்சு வேணா, டேய் நம்ம மண்ணுல வீர விளையண்டான்னு, அது வந்து தமிழ்ல தான் நீங்க சொன்னீங்க. நான்
2: எப்படிடா விளையும் அப்படின்னு கேட்பாங்க தெரியுங்களா? அது எங்க ரெண்டு பேரையும் பார்த்து கேட்ட மாதிரியே இருக்கு.
1: இல்ல இல்ல இல்ல, அந்த டயலாக்ல வந்தது மாதிரி தான் நினைச்சவாரு.
2: யாரையும் இல்ல இல்ல, நீங்க புண்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறது எங்களுக்கு புரியுது. ஆனா நாங்க ஜாலியா பண்ணுக்காக சொல்லிட்டு இருந்தோம். டயலாக் பேசுறீங்க, வெற்றி நீங்க டயலாக் பேசிடுறீங்க, மியூசிக் கொடுத்துறீங்க, டான்ஸும் ஆடுறீங்க ஷோல.
0: ஆமா, யாரும் பாக்க மாட்டாங்க, அதனால ஆடுறேன்.
2: அதனாலதான் ஆடுறீங்க,
0: பாத்தீங்கன்னா அவ்வளவுதான்.
1: எது இருக்கோ இல்லையோ வெற்றியானா நீங்க பயங்கரமா

0: பெர்ஃபார்ம் பண்றீங்க வெற்றி, அது எப்படி நீங்க ஸ்கிரிப்ட் வச்சுக்கிறீங்களோ தெரியலனா, உங்க டயலாக் டெலிவரி சூப்பர்
1: வெற்றி. நீங்க ஆசைப்பட்டது நடந்திருக்கு, உங்களுக்கு ஒரு கிளாப் கண்டிப்பா உங்களுக்காக நேர் விருப்பத்தை பூர்த்தி செய்யாம எதுக்குங்க நாங்க ஷோ பண்ண போறோம். கண்டிப்பா உங்களுக்காக ஷோவோட எண்டிங்ல இந்த டைலாக சொல்லிட்டு தான் நான் ஷோ க்ளோஸ் பண்றேன், ஓகேங்களா?
2: சூப்பராகவே பேசியிருந்தாங்க. அந்த டைலாகும் ட்ரை பண்ணுவாங்க, நான் ரெண்டுமே பேசுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா நான் ஒன்று சூஸ் பண்ணி பேசுகிறேன் கூட சொல்லுவாங்க. ஏன் தமிழ் க்ளோசிங்கில் கூட ரெண்டு டைலாக்காக பேசலாம்.
1: நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன ஒரு டைலாக் எப்படி இருந்ததுன்னா, அதாவது இதன் பிறகு வரும் சந்ததிகள் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு கவுண்டமணி சார் ஒரு படத்துல சொல்லுவார்,
2: பின்னாடி வரவங்க தெரிஞ்சுக்குவாங்க.
1: அது மாதிரிதான் நீங்க பேசுன தெரிஞ்சு
2: தெரிஞ்சுக்கா, கண்டிப்பா தெரியும்.
1: கட் கேமராவோட வைப் உங்களுக்கும் வேலை செய்யுதுன்னு நான்
2: நினைக்கிறேன். வைப் வைப் தான், நீங்க எல்லாம் வேற சாங் வேற வைப்பா போறீங்களா, சோ அந்த வைப் அப்படியே எங்களுக்குள்ள எடுத்துக்கிட்டே இருக்குது, ஓகேங்களா?
1: ஓகே, அந்த டைலாக் ஒரு வாட்டி கேட்டுலாம்.
3: இந்த பிரச்சனையை சந்திக்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை 5 யானை பழம், 6 குதிரை பழம்,
4: 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், 9 கொய்யா பழம்.
3: நான் உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன்.
1: ஓகே, வெற்றி சொன்ன மாதிரி நான் அந்த டைலாகை பிளே பண்ணிட்டேன். இந்த டைலாகை கேட்டுட்டீங்கன்னா திரும்பவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கால் பண்ண வேண்டிய எண் 2271760 மற்றொரு எண் 2271770. நீங்கள் வெளியூர் நேரில் இருந்தீங்கன்னா 0413 அப்படிங்கிற முன்குறியீட்டு எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஆமன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் கட் கேமரா ரோலிங்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: நேரம் 4:35 ஆயிட்டு இருக்கு. நேயர்கள் கேட்டு இருக்கீங்க கட் கேமரா ரோலிங். என்ன வெற்றி? ஏதோ பேசாம ஒரு மாதிரி அபிநயம் பிடிச்சிருக்கீங்க.
4: இல்ல, பேசலாம் பேசலாம் நினைக்கும் போது நீங்களே பேசிட்டீங்களா, அதனால அதை மேனேஜ் பண்றதுக்காக வைப் அப்படியே அந்த டான்ஸோட.
3: ஓகே, அடுத்ததா நம்ம காலர் யாருன்ட்டு அவரு கூட பேசிட்டு அந்த வைப் அவங்க கூடயும் கண்டினியூ பண்ணலாம்.
4: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம். இரட்டை சண்டை கதாநாயகளுக்கு மாலை வணக்கம். கடலூர்ல இருந்து வெளியிலா பேசுறேன், நல்லா இருக்கீங்களா?
3: இரட்டை கதிரே, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பீங்களோ?
5: இல்ல இல்ல இல்ல, நீங்க பேசுறதுலாம் நல்லா இருக்கு, அதனால கொஞ்சம் தெரியாதவங்க சொல்லி கொடுக்குறீங்கல்ல, அதுதான் நல்லா இருக்கு.
3: பாத்தீங்களா, தெரியாதவங்க சொல்லி தரமா.
4: சூப்பர் அப்ப, சூப்பர்.
3: நம்மள இது மாதிரி பாராட்டும் போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு.
5: வெற்றி சார்
3: மாதிரி வராது
4: சார். ஆனா வெற்றி சார் முன்னாடியே நல்லா இருக்கலாம் கேட்டு நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம்
3: நீங்க முடிச்சாலும் நாங்க கண்டினியூ பண்ண முடியும். நீங்க சொல்லுங்க மேடம், வெற்றியை பத்தி ஏதோ சொல்ல ஆசைப்பட்டீங்க, நீங்க சொல்லுங்க.
4: வீரம் விளைஞ்சோட ஆரம்பிக்கிறாங்களாம்
3: கேமரா ரோலிங்.
5: ஐயா, நம்ம மண்ணே வீரன் செஞ்ச மண்ணே.

0: வீரநஞ்சமன் ஐயா, மறுபடியும் போய் சொல்லாத. நாங்க மண்ணுல நெல்லு விலையும் புல்லு விலையும் கோதுமை விலையும் கொள்ளு விலையும் ஏன் வெங்காய விலையும் வெள்ளப்பூண்டு விலையும் வீரெல்லாம் நினையாது, மனசுதான் வீர நினையும்.
1: என்ன மூளைய கஷ்டப்பட்டு கசக்கி புழிஞ்சு எடுத்துட்டு வந்த மேடம்,
2: அதனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்.
0: வெற்றி சார் போன வாட்டி என்ன தெரியுமா எடுத்துட்டு வந்தாரு, வாடகைக்காரன்
2: எடுத்துட்டு வந்துருந்தாரு.
1: நீங்க இப்ப மாட்டீங்க வெற்றி, பாத்தீங்களா இல்ல கேட்டீங்களா?
0: வெற்றிய
1: நீங்க அதுக்கப்புறம் டயலாக் சொல்லிருங்க.
2: அதானே கிளாப் தட்ட தானே, பிரச்சனை
0: எப்படி சமாளிக்கிறது? அஞ்சு ஏன பலமும் ஆறு குதிரை பலமும் அஞ்சு தக்காளி
2: ஆறு குதிரை பலம்
0: ஆறு குதிரை பலமும் ஆறு தக்காளியும் ஏழு சாத்துக்கொடியும் ஒன்பது கொய்யா பழமும்.
1: மறுபடியும் அதே மாதிரிதான் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க யூடியூப்ல அதிகமா இந்த சமையல் குறிப்பு எல்லாம் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் யானோன்ட்டீங்க
2: நீங்க கலாமம் என்ன நினைச்சிட்டு யூடியூப் பார்த்து சமைக்கிறோம் நினைச்சியா? நினைச்சியா
1: நல்லா சமாளிக்கிறீங்க, அவங்க சமைக்கிறாங்களோ இல்லையோ
0: கபடி விளையாடலாம், பரதம் விளையாடலாம், ஏன் கதை சொல்லி கூட விளையாடலாம், ஆனா ஆணவத்துல எப்பயுமே விளையாட கூடாது. அது அந்த பெட்டி
2: தான். யாருக்கு இந்த டைலாக் சொல்றீங்க தெரியல.
1: வெண்ணிலா மேடம் கடைசியில ஒரு பஞ்ச் அடிச்சுட்டு போயிட்டீங்க.
0: ஓகே நன்றி,
1: ஓகே அழைப்புக்கு மிக்க நன்றி
2: மேடம், தேங்க்யூ. அதாவது நம்ம ரெண்டு டைலாக் கொடுத்துருந்தோம், அந்த டைலாக் எல்லாம் மீறி நேத்து கேட்ட டைலாக் நாங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறோன்ற மாதிரி அவங்களும் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி போன வாரம் நான் சொன்ன டைலாக் எல்லாம் ஞாபகம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா. நம்மளோட காலர்ஸ் வந்து நம்மளோட ஷோ எந்த அளவுக்கு லைக் பண்ணி கேக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு ஞாபகம் இருந்து சொல்றாங்க.
1: அவங்க நமக்கு கொடுக்கற ஒரு அந்த ஃபீட்பேக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு உந்து சக்தி மாதிரி தான். அடுத்த இந்த டைலாக் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லும் போது ஓகே அடுத்த ஷோக்கு நம்ம இதை விட இன்னும் பெட்டரா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கும் உள்ள ஒரு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா வருது.
2: நீங்க ப்ரோக்ராமோட எண்ட்ல கேளுங்களேன், நம்மளுடைய தமிழ் சாரோட டைலாக் கேட்டீங்கன்னா இதை விட பெட்டரா பண்ணணும்.
1: இன்னும் அந்த விஷயத்த மறக்கலன்னு நினைக்கிறேன்,
2: விடவே மாட்டேன், விடவே மாட்டேன்.
1: மறந்துருப்பீங்கன்னு நினைச்சேன்,
2: மறக்க மாட்டேன், மறந்து இருக்கவும் மாட்டேன்,
1: மறக்கவும் மாட்டேன், மறந்து இருக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஓகே
2: அந்த டயலாக் வந்து அகைன் ஒரு தடவை பிளே பண்ணீங்கன்னா கேட்டுட்டு அவங்க காலர்ஸ் வந்து கால் பண்ணுவாங்க.
1: உங்களுக்கு வீரம் வேணுமா, தக்காளி பழம் வேணுமா?
2: எனக்கு ரெண்டு கொடுத்தாலும் ஓகேதான்,
1: ரெண்டுமே ஒரு வாட்டி வேணா உங்களுக்காக பிளே பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு விளம்பரத்தை பிளே பண்ணிடுறேன்.
2: ஓகே.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: வெற்றி, நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்காக அந்த டயலாக பிளே பண்ண போறேன், கேட்டுலாமா?
1: எஸ் கண்டிப்பா.
2: ஐயா நம்ம மண்ணு வீர விளைஞ்ச மண் ஐயா, வீர விளைஞ்ச மண்ணு.
3: மறுபடியும் போய் சொல்லாத, மண்ணில நெல் விளையும், புல்லு விளையும், கொள்ளு விளையும், கோதுமை விளையும், வெங்காயம் விளையும், வெள்ளப்பூண்டு விளையும், வீரம் எப்படா விளையும்? வீரம்ங்கிறது மனசுல விளையிறது.
4: இந்த பிரச்சனையை சந்திக்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை 5 ஏன பழம், 6 குதிரை பழம்,
5: 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், 9 கொய்யா பழம்.
4: நான் உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன்.
0: இந்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்க உங்களுக்கு தேவை ஃபோன் நம்பர்.

0: நாங்கள் ஆல்ரெடி கொடுத்துட்டோம், 2271760 2271770 அப்படின்ற நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுக்கலாம். எப்படி டைலாக்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்?
1: ஆ, நல்லாவே எடுத்துகிட்டு வந்தீங்க. நீங்கள் 10 பழம்ட்டு ஏதோ சொல்ல போறீங்கன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா ஃபோன் நம்பரே பலன்னு சொல்லிட்டீங்க. சரி, நாமளே பேசிட்டு இருக்கோம். காலர் ஒருத்தங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடுவோமா?
0: கண்டிப்பா. ஹலோ, வணக்கம்.
2: தமிழ் சாருக்கும் மெர்ச்சி சாருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலை வாங்கி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க இருவரும்?
1: இருவருமே சூப்பரா இருக்கும்.
0: சோ நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு சார். ஷோ
1: கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி போகுது ஷோ?
0: ரோலிங்.
2: இந்த பிரச்சனையை சந்திக்க நாம ஒருவருக்கும் ஒருவருக்கும் தேவையா? எனக்கு ஒரே
0: குழந்தை
1: சொல்றீங்க.
2: இந்த பிரச்சனையை சமாளிக்க நாம ஒவ்வொரு ஒருத்தருக்கும் தேவை 5 ஏன பழம், 6 குதிரை பழம், 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், 9 கொய்யா பழம் தேவை.
0: உனக்காக தானே பேசிட்டு இருக்கேன்,
1: அதை விட்டுட்டீங்களே. அவங்க நமக்காக தான் பேசுறாங்க, அதை நாம சொல்லி இருக்கணும்னு அவங்க எதிர்பார்த்திருக்காங்க.
0: சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன். அவங்க எதிர்பார்ப்பதான் நான் வந்து சொல்லிட்டேன், நான் உனக்காக தானே பேசி
1: பேசுறேன் அப்படிங்கறது நம்ம.
0: சரி, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் டயலாக் ரெடியா?
2: ஓகே சார்.
0: கட், கேமரா ரோலிங்.
2: ஐயா, நம்ம மண் வீர விளைஞ்ச மண். ஐயா, வீர விளைஞ்ச மண் ஏன்டா போய் சொல்ற? மண்ணுல எப்படிடா வீர விளையும்? மண்ணுல நெல்லு விளையும், புல்லு விளையும், வெங்காயம் விளையும், வெள்ளை பூண்டு விளையும், வீரம் எப்படிடா விளையும்?
0: வீரன்றது விளையும்.
1: ஓகே, அவங்க சூப்பரா முயற்சி பண்ணாங்க.
0: சூப்பர் சூப்பர், எல்லாமே கரெக்டா சொன்னீங்க. லாஸ்ட் மட்டும் வீரங்கிறது மண்ணுல இருந்து இல்ல மனசுல இருந்து விளையும் அப்படின்றத சொல்லணும், அவ்வளவுதான். அப்புறம் நடுவில் பாத்தீங்கன்னா கொள்ளு கோதுமை அதெல்லாம் விட்டுட்டீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேனேஜ் பண்ணிட்டீங்க, சூப்பராகவே சொல்லிட்டீங்க. சூப்பர் கலைவன மேடம், சூப்பர். தேங்க்யூ, தேங்க்யூ கால் பண்ணி
1: ஃபர்ஸ்ட் டைலாக் போனதுனால அங்கே தக்காளி பழம் கொய்யா பழம் வந்தது இல்லையா, அதனால அவங்க சின்னதா பழத்துக்கும் நெல்லுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா?
3: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். தலைமுறையா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க். All the people want to shout, all the people want to cheer, all the

0: இன்னைக்கு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணாம்.

0: நான் சொல்றது.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ 1028 நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். நேரம் 4:50 நிமிடம் ஆயாச்சு. சோ ஆல்மோஸ்ட் ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த நேரத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? தமிழோடைய பர்ஃபார்மன்ஸ் தான்.
6: நான் அதனாலதான் ரொம்ப அமைதியா இருந்தேன். நீங்க மறந்துருப்பீங்க.
5: அதாவது புயலுக்கு முன் அமைதியா அப்படியே?
6: ஆமா, அதனால நீங்க அப்படியே அமைதியா இருந்தா விட்டுருவீங்க. நான் அப்படியே க்ளோசிங் கொடுத்துட்டு நைஸ் நைஸ் நைஸ்.
5: நான் மட்டும் இல்ல, காலர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிப்பாங்க.
6: இல்ல இல்ல, கண்டிப்பா.
5: ஏன்னா நம்ம தமிழ் சொன்னாரு, நான் குடுக்கற பர்ஃபார்மன்ஸ் டாப் டக்கரா எல்லாத்த விட ஹைலைட் ஆயிருக்குன்னு அதுக்காக எல்லாரும் கேட்க தேவை.
6: நான் டாப் டக்கர்லாம் சொல்லுங்க, ஹைலைட் ஆயிரும் மட்டும்தான் சொன்னாங்க.
5: கூட டாப்
6: இந்த டைலாகலாம் நான் பொறுப்பில்ல ராஜா, அதை சொல்லிட்டேன் இப்பவே. ஏன்னா ஜான்சி மேடம்ல இருந்து வந்த எல்லா காலரும் நீங்க ஒரு வாட்டி சொல்லுங்க, ஷோ எண்டிங் வரைக்கும் கேட்போம். சந்திரசேகர் சார் வேற சொல்லிட்டு போயிருக்காரு, இப்ப நான் சொல்லல, அடுத்த ஷோல வேற வந்து கண்டிப்பா லிசன் பண்ணி சொல்லுவாங்க. தமிழ் நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, என்ன ஆச்சு?
5: சொல்லவே இல்ல, எங்களை மட்டும் சொல்ல சொல்லி எங்களை ஏமாத்திட்டீங்க பாத்தீங்களா?
6: எனக்கு கட் கேமரா சொல்ல யாருமே இல்லையே.
5: நான் ஒரு தடவை

0: இல்லங்க, நாம அவங்க கிட்ட ஒரு வார்த்தை வேற கொடுத்துட்டோம், அதனால கரெக்டா சொல்லணும் இல்லையா?
1: ரெடியா?
0: சரி, ஏதோ என்னால முடிஞ்சது ட்ரை பண்றேன். நம்ம நேயர்கள் சந்தோஷத்துக்காக, உங்க சந்தோஷத்துக்காக மறுபடியும் போய் சொல்லாத. மண்ணுல எப்படிடா வீர விளையும்? மண்ணுல நெல்லு விளையும், புல்லு விளையும், கொள்ளு விளையும், கோதுமை விளையும், வெங்காயம் விளையும், ஏன் வெள்ளப்பூண்டு கூட விளையும். வீரம் எப்படிடா விளையும்? வீரங்கிறது மனசுல விளையும்டா, மனசுல விளையணும்.
1: என்ன
0: எதிர்பார்க்கிறோமோ அதை நாம சின்னதா குடுக்கணும் இல்லையா?
1: டாப் டக்கர் தான்
0: கிடையாது.

0: ஒரு சின்னதா நாம நேயர்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை நாம சின்னதா குடுக்கணும் இல்லையா?
1: டாப் டக்கர் தான்
0: டாப் டக்கர் எல்லாம் கிடையாதுங்க, ஏதோ ட்ரை பண்ணுங்க. அதுவும் வெற்றி உங்களோட ஒரு உந்துதல் காரணமா தான்.
1: இருங்க, பாக்கெட் இல்ல, டிஷர்ட்ல இல்ல, சில்லற எடுத்து கொடுத்துடலாம்னு பாக்குறேன்.
0: ஒரு பொன்னாடையாவது போடுவீங்கன்னு பார்த்தா சில்லற லெவலுக்கு ரொம்ப கீழே இறங்கிட்டீங்க.
1: இல்ல, ஃபர்ஸ்ட் சில்லறை கொடுத்தேன், அதுக்கப்புறம் பொன்னாடை போடுறது.
0: அடுத்த ஷோல கண்டிப்பா பொன்னாடை
1: எல்லாத்தையும் போட்டலாம், ஓகேங்களா? சோ இன்னொரு டைலாக் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் டைலாக் மட்டும் தான் நீங்க பேசிருக்கீங்க, செகண்ட் டைலாக் யார் பேசுவா? அதையும் நீங்க தான் பேசணும்.
0: ஓகே, நான் பேசுறேன், நீங்க முடிச்சிருங்க.
1: நானே சரி ஓகே.
0: அப்படி நீங்க அப்படி ஃப்ளோல வந்துருங்க.
1: ஃப்ளோல ஃப்ளோல அப்படி வந்தலாம். ஆ சரி ஓகே,
0: ரெடியா? இந்த பிரச்சனையை சந்திக்க நம்ம ஓவர்
1: ட்ரோலிங் சொல்லவே இல்ல.
0: இல்ல, நீங்க சரியா கேட்டீங்க.
1: இல்ல, அவுட் அவுட் அவுட்.
0: சரி ஓகே, நீங்க ஆரம்பிக்கிறீங்களா?
1: கட், கேமரா ரோலிங்.
0: இந்த பிரச்சனையை சந்திக்க நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை 5 யானை பலம், 6 குதிரை பலம்,
1: 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், 9 கொய்யா பழம்.
0: நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் வெற்றி.
1: ஐயோ, நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன்னு வரணும், நீங்க உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி.
0: இல்ல வெற்றி, எனக்கு டைலாக் தெரியும், ஆனா நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? நீங்க கூட இவ்வளவு நேரம்
1: சமாளிக்கிறீங்க,
0: ஷோக்கு சப்போர்ட் பண்ணி ஷோவை ரொம்ப கலகலப்பா வேற கொண்டு போயிருந்தோம்.
1: சூப்பர் சூப்பர் தமிழ். சோ ரெண்டு டைலாக் வந்து நம்ம லிசனருக்கு சொன்ன மாதிரி சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துரு. சோ டாப் டக்கர் பெர்ஃபார்மன்ஸ் நம்மளோட தமிழ். சோ இன்னைக்கு நிகழ்ச்சியில காலர்ஸ் நிறைய பேர் கலந்துகிட்டு டைலாக்ஸ் எல்லாம் பேசி சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. சோ இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த அனைத்து
0: வெற்றி
1: அடுத்த நிகழ்ச்சியில உங்களோட தான் ஜாயின் பண்ண போறேன். சோ எஃப்எம் ரெயின்போவின் அடுத்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. சோ இந்த நிகழ்ச்சிக்காக ஸ்டுடியோல இருந்து நான் உங்க ஆர்ஜே வெட்டி, அண்ட் ஸ்டுடியோக்கு வெளியில ஒரு ஆர்ஜே ஒரு பீச்சுக்கு போயிட்டு அங்க இருக்கிற நேர் கூட பேசி ஃபன் பண்ணுவாங்க. சோ அந்த ஆர்ஜே யாரு, எந்த பீச்ல இருந்து பேச போறாங்க அப்படின்றத இந்நேரம் நீங்க ஆகாஷ்வாணி பூச்சேரி அப்படின்ற பேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்களா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், தெரியல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜேஸ் யாருன்ற டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டேடியூன் எஃப்எம் ரெயின்போ 102.8. சோ நீங்க அடுத்த ஷோல யார் ஆர்ஜி அப்படின்றதையும் எந்த பீச்ல இருந்து பேச போறாங்கன்றதையும் தெரிஞ்சுக்க ஸ்டேடியூன் எஃப்எம் ரெயின்போ.

0: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMD கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள். வெளியில பீச்ல இருந்து பேச போற அந்த ஆர்ஜே யார் அப்படின்றது இந்நேரம் நீங்க ஆகாஷ்வாணி பூச்சேரி அப்படின்ற பேஸ்புக் பேஜ ஃபாலோ பண்றவங்களா இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்க. அப்டேட்டட் ப்ரோக்ராம்ஸ் ஆர்ஜேஸ் யாருன்ற டீடைல் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஸ்டேட்யூன் எஃப்எம் ரெயின்போ 102.8. ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் அதாச்சு. எஸ் நம்மளுடைய ஆர்ஜே பாரதி தேவி தான் இன்னைக்கு அலையோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய லிசனர்ஸ் கூட பீச்சுக்கு போயிட்டு ஃபன் பண்ண போகிறாங்க. பட் எங்கேருந்து பேச போகிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: ஒரு சந்தோஷமான உற்சாகமான மாலை வணக்கம் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பாரதி அப்படின்றது ஆல்ரெடி நம்ம ஆர்ஜே வெற்றி சொல்லிட்டாங்க. சரி, இன்னைக்கு நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சி எங்க இருந்து போக போகுது அப்படின்னா நம்மளுடைய ராக் பீச்ல இருந்துதான் வந்து போக போகுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா எல்லாரும் பயங்கரமா வந்து பிஸியா இருக்காங்க. பேசுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆனந்த வந்து கேட்டுட்டு வந்துடலாம்.

பயங்கரமான 102.8 வெற்றியானந்தன் ஆர்ஜே பாரதி தேவி.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: தேங்க்ஸ்ப்பா.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
2: நேயர்களே, இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்கள் கேட்டிருக்கிற நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நேரம் 5:39 ஆயாச்சு. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய ஆர்ஜே பாரதி தேவி ராக் பீச்லேருந்து தான் ராக் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே இருக்கிற நேரில் கூட தான் பேசி ஃபன் பண்ண போகிறாங்க. ஸோ கேட்டெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுரை நியூஸ் 2.8 கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கடலை வந்து ரசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதை விட கலர்ஃபுல்லா வந்து இங்க வந்து பலூன் எல்லாம் வந்து பறக்க விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது கடல் அலைய விட மக்கள் அலையா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம். பயங்கர அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து வந்துட்டாங்க

0: இந்த சிச்சுவேஷன்ல உங்க மனசுல என்ன ஸ்ட்ராங் தோணுது? ஐயோ ஐயோ ஐயோ நான் புடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னேன். ஐயோ ஆனந்தமே வா மாட்டிக்கினதுனால அந்த அளவுக்கு மேடம் இல்ல அப்படியே காலையா ஸ்மூத்தா கொண்டு போயிருக்கேன். இன்னொன்னு என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து ஒரு தீம் சொல்றேன், அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து ஒரு அஞ்சு சாங் ஆகுது பாடம் சரியா. நம்பர்ஸ் வரும் இல்லையா, நம்பர்ஸ்ல வரக்கூடிய சாங்ஸ் ஒரு ஐந்து பாடல்கள் எங்களுக்காக பாருங்க.
1: சென்னை எக்ஸ்பிரஸ்ல அந்த பாட்டு வரும்ல, சென்னை எக்ஸ்பிரஸ்ல ஷாருக் கான் கீதிகா படுகோல் ஒரு பாட்டு. மூணு வேற என்ன ஒரு மணி
0: அடிக்கான ஒரே ஒரு அட்மிஷன் உங்களுக்கு அந்த கேள்வியே
1: கேட்டிருக்கூடாது.
0: அப்படியா சான்ஸ் இல்ல உங்க நம்பர் மட்டும் கொடுத்து என்ன டவுட் அதெல்லாம் எந்த டைம் ஆனாலும் நான் நம்பர் கேட்டேன். ஓகே சூப்பரான சீசர் இன்ஃபார்ம் பண்றாங்க. உங்ககிட்ட கேம் ஷோ கலெக்ட் கேம் ஷோ கலெக்ட் பண்ணலாமா? அவங்க நம்பர்ஸ் எல்லாம் விளையாடுனாங்க. ஆனா அவனா தெரியுமா? அப்படியா ஹிந்தியில தெரியுமா? ஆனா அவனா தெரியுமா? அவனுக்காக வரைக்கும் தெரியும்.
1: எப்படி
2: அருந்ததியாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு. எட்டூர் என்

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டிருக்கிற நிகழ்ச்சி ஆடியோடு விளையாடு. நம்மளுடைய ஆர்ஜே பாரதி தேவி ராக் பீச்ல இருந்தா ராக் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க இருக்கிற நேயர்கள் கூட தான். சோ தொடர்ந்து கேட்டலாம்.
1: சந்தோஷத்தோட சொல்லும் பொழுதே தெரிஞ்சிருக்கும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்றது. அவள வேற தாயாட்டுறாங்க பலமா வரத்தவங்க. ஓகே, அவங்க கூட வந்து பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: செவினா பிரபஞ்சனி ராகவஷ்ணி
2: சொன்னாங்க.

0: இப்பதாங்க ஏன் மாஸ்டர்
1: சரி ஓனா பண்ணினேங்கிறாதுன்னு
0: இப்ப ஒரு சுச்சுவேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன் நகரிமா. இப்ப உங்களுக்கு இந்த குரூப் படிக்கணும்னு ஆசையா இருந்திருக்கும், ஆனா திடீர்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரூப் தான் வீட்டுல வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு இந்த சுச்சுவேஷன் உங்க மனசு
1: ஒரு கஷ்டமா இருக்கா ஐயோ
0: நேரத்துல உங்க ஹஸ்பண்ட பாக்குறது உங்க மனசுல என்ன சாங் நீங்க நாமளே பறக்கிற கண்டிஷன்ல தான் இன்னும் கொஞ்சம் வேகமா காத்தடிச்சா நாமளே இன்னொரு இடத்துல கலர்ஃபுல் கைட் மாதிரி எல்லாரும் கையில பறந்துகிட்டு தான் இருப்போம். இருந்தாலும் உங்க மனசுல என்ன சாங் அந்த என்ன சாங்

0: இப்படிலாம் ப்ரொபோஸ் பண்ணணும்
1: பண்ணணும்னு ஆசைப்படுறதுப்பா.
0: சரி ஓகே, நான் வந்து ஒரு படத்துக்கான ஒரு ப்ரூ தரேன், அது என்ன படம் அவங்க சொல்லிட்டு நான் பார்க்க முடியும். அதாவது விண்வெளி வீரர்கள் அந்த மாதிரி எல்லாம் பூமியை காப்பாற்றக்கூடிய படம் என்ன, ஒரு நிமிஷம் கூட அவள் அதுக்குள்ளீங்க ரொம்ப பிடிக்குமா? நிறைய தர படம் அப்படி அந்த படத்துல ரொம்ப பிடிக்குமா? உங்களுக்கு ஏங்க வீட்டாக பாருங்க அந்த மாதிரியா? சரி உங்களுக்கு வந்து நான் இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை சொல்றேன், அது வந்து தமிழ்ல நீங்க என்ன சொல்லிட்டு சொல்லுங்க. சொல்றீங்களா? ட்ரை பண்றீங்களா? கேபிள் சொல்லுவாங்களா? கேபிள் கேபிள் கேபிள் கேபிள்னா என்ன? ஓகே சூப்பர், அப்படியே சண்டை பிடிச்சிடறேன். அப்புறம் அடுத்தது வந்து தாதா கேட்கணுமா? கூட சேர்ந்ததுல இருந்து நான் என்ன பண்றேன்றத நானே மறந்துட்டேங்க. நீங்க வேற எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு லவ் ப்ரொபோசல் உங்களை பார்த்தாலே எனக்கு அப்படிதான் கேட்கணும்னு தோணு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜார்ஜா அப்படியே போற சைன் கிட்ட ஒரு பாட்டு பண்ணீங்கன்னா இங்க சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா பாடுறேன். கண்டிப்பா இந்த குரூப் வந்து எதுக்குமே செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் எங்கெங்க சூட் வச்சு அசிங்கப்படுறேன். பாட்டு சூப்பரா மல்லிப்பூ வச்சு வச்சு வரதே பாடுறீங்களா? அவங்க பாருங்க லவ் ப்ரொபோசல் அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வந்து மேகம் கருக்காதா பாடுறீங்களா? ஐயோ பார்த்தால பயமா இருக்கு. வாய முன்னா சுத்தி
1: கொஞ்சம் ஆம்பளைக்கா.
0: அப்புறம் எனக்கு பேசினது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம். ஓகே தேங்க்யூ விளையாடு.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 லைனிங் கேட்டர்ஸ் கேந்திரி ஆலையோடு விளையாடு. நேரம் 5:43 ஆயிட்டிருக்கு. ஸோ இப்போ நம்மளுடைய ஆர்ஜே பாரதி தேவி என்ன சொல்றாங்க ராங் பீச்ல இருந்து அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம் வணக்கம். சூப்பர். ஒரே ஆக்டர் சிட்டியா பேசிட்டு இருக்க மாதிரியே இருக்குதுப்பா. எதுக்காக நீங்க வந்துருக்கீங்க? நல்லா என்ஜாய் பண்றீங்க?
4: ஆஹ், என்ஜாய் பண்றதா? அது மேல பறக்குதுல அவங்க பாக்கோம்.
3: நானே பறக்குறோம் அடிக்கிற சாப்பிடா பாப்பீங்க அப்படின்னா என்ஜாய் பண்றீங்களா?
4: எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கோட்டக்குப்பம்.
3: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னா வாய அப்படி டைப்ரா முடிக்கணும்னா கேட்காது. அப்பா சொல்லுங்க.
4: கொஞ்சம் ரிலாக்ஸா
3: இருக்கும், செம்மையா இருக்கு இல்லையா? அதே சைஸ் தான் பாத்துருக்கோம். ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா அதுவும் எல்லாரும் கலந்துட்டு
4: இருக்காங்க.
3: அழகா இருக்குல்ல. இந்த சிச்சுவேஷன்ல உங்க மனசுல என்ன சாங் தோணும்
4: சொல்றேன்?
3: அப்படியே பாருங்க. ஓகே சூப்பர். இப்ப நீங்க எல்லாருமே வந்து கும்பலா வந்து வந்துகிட்டு இருக்கீங்க. இப்ப திடீர்னு மழை வந்தா உங்க மனசுல என்ன சாங் தோணும்? எப்ப பாருங்கவா, மழைனாலே இந்த பாட்டு தான். சரி, சசிகரா. உங்களுக்கான ஒரு சந்தோம். பயங்கரமா இங்க வந்துட்டீங்க. ஒரே சாப்பாடு ஐட்டம் கலர்ஃபுல்லா இருக்கும். அத பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணும்? மனசுல சாங் என்ன பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுற மாதிரி அப்ப வந்து ஆக்ட் பண்ணாங்க. ஆக்ட் பண்ணுவீங்க
4: கூட வரல.
3: ஓகே சூப்பர். இப்ப என்ன அப்படின்னா ஒரு கேம் தலைக்கே சொல்லிக்கிட்டே போனோம். இப்ப 15, 14, 13, 12, 11, 10 இந்த மாதிரி சொல்லணும். சும்மா ஒரு கேம் சொல்லும்.
4: ஒன்

0: மத்திய அரசின் ரூபாய் 78,000 புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373 வெளியீடு ஓர் புதுச்சேரி அரசு மின்துறை.
2: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8 நீங்க கேட்டுட்டு இருக்க விஷயம் அலையோடு விளையாடு. ராக் பீச்ல இருந்து நம்மளுடைய ஆர்ஜே பாரதி தேவி என்ன கூட பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து கேட்டுடலாம் என்ன சொல்றாங்க அப்படின்றது.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கூட வந்து பேசிடலாம். இப்ப வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. அரியாங்குப்பத்திலேருந்து போடும். ஓகே, சூப்பர். அரியாங்குப்பத்திலேருந்து வந்திருக்கீங்க. எதுக்காக இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்க? இன்னைக்கு இப்ப ஸ்பைஸ் ஃபெஸ்டிவல் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க, அதை பார்த்து பயங்கரமா வந்து நகர்ந்து இருக்கீங்க. ஜாலியா என்ஜாய் பண்ணா இருந்த. ஓகே, கேம் ஷோ ஒண்ணு வந்து கண்டக்ட் பண்றோம், அதை நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிதான் வர வழி. சரி, ஓகே. உங்களுக்கு வந்து ஆனாவனா தெரியுமா? சரி, அது வந்து தலைக்கீழ கடக்கிற கடக்கிறதுல எத்தனை தடவை சொல்றீங்க பாப்போமா? ஒரு நிமிஷம், எத்தனை தடவை சொல்றீங்க? நம்ம பண்ணலாமா? பாக்குறேன். ஓகே, சூப்பர். அப்படியே எப்படி இருந்தாலும் நாங்க வந்து ட்ரை பண்ணுவோம், சரிங்க? ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.

0: இடம் கரெக்டா? ட்ரை பண்ணுவீங்க தானே? தாங்க சார், அப்படியே சொல்லுங்க பாப்போம். ட்ரை பண்ணுங்க சும்மா. எப்படிங்க இதெல்லாம் பயங்கரமா வந்து படிக்கீங்களா? எப்படி இருந்தாலும் நீங்க வெட்டு வராமே கேளுங்க, நாங்க கரெக்டா பதில் சொல்றோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க இந்த மண் பெயின்ட்ட நான் ரொம்ப பாராட்டுறாங்க. சரி ஓகே, அடுத்ததா என்ன கேம்ஸ் அப்படின்னா, நான் வந்து ஒரு மூவியோட நேம் இங்கிலீஷ்ல சொல்றேன், அது தமிழ்ல ட்ரை பண்றேன். அப்புறம் அந்த அரண்மனை இதெல்லாமே அங்கேயே காட்டிருக்கோம். ஸோ என்ன படம் சொல்லுங்க, யோசிக்கிறீங்களா? ஓகே சூப்பர், கரெக்டா வந்து எப்படி வந்து கண்ணு முடிச்சிங்க. இன்னைக்கு இதெல்லாம் வந்து நம்ம வந்து கேம்ஸ் கனெக்ட் பண்ணவே முடியாது போல இருக்குங்க. எது கேட்டாலும் வந்து கரெக்டா வந்து பத்து சொல்லிட்டே இருக்காங்க. ஓகே, உங்க கூட வந்து பேசினது வந்து ரொம்ப சந்தோஷம். ஓகே, இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு நான் வந்து இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை பேசுவேன், அதுக்கு தமிழ்ல வந்து நீங்க வந்து கரெக்டா வந்து சொல்லுங்க.
1: இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
4: வெல்கம் டு தி கிளப்.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் பிரைன் 102.8 இது வரை நீங்கள் கேட்டு சேர்ந்த நிகழ்ச்சி ஆளியோடு விளையாடு நிகழ்ச்சியோட நிறுவனத்துக்கு வந்துட்டோம். ஸோ நம்மளோட ஆர்ஜே பாரதி தேவி என்ன சொல்றாங்க அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அவருக்கு வெற்றி சொல்லும் பொழுதுதான் தெரியுது நம்ம வந்து நிகழ்ச்சியுடைய நுழைவு தருணத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இங்க வந்து எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு இருந்ததுல எனக்கு வந்து டைம் போனதே அதுல இருந்து எப்படி நான் வெளியில இங்க இருந்து கிளம்ப போறேன் அப்படின்றதே வந்து ஒரு குவெஸ்டின் மார்க் மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரசிங் அதிகமா இருக்கு. எல்லாரும் வந்து அழகா எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுருக்காங்க. சரி, மீண்டும் ஒரு இன்னொரு தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஆர்ஜே பாரதி.
0: நன்றி ஆர்ஜே பாரதேவி. அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பேசின நேயர்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்டது உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: நேயர்களே, விளம்பரத்தினை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: பாதி ராத்திரியில எஸ்எம்எஸ்ஆ?
2: கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
3: பிளாக் ஆக கூடாது, லிங்க கிளிக் பண்றேன்.
4: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
2: கேஒய்சி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேஒய்சி அப்டேட் லிங்கை தவிருங்கள். ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். 2047 ஆண்டிற்குள் இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற விண்வெளித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். போர் கப்பல்கள், கடலோர காவல்படை கப்பல்கள் மற்றும் அது தொடர்பான பிற துறைகளை உருவாக்குவதில் தற்சார்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். அனைத்து பிரிக்ஸ் நாடுகளும் விளையாட்டுத் துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 அரசுமுறை பயணமாக நாளை ஜப்பான் செல்கிறார். இனி விரிவான செய்திகள். தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேலும் இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
7: 2023 ஆகஸ்ட் 23 தேதியன்று சந்திரயான் 3 நிலவில் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய தினமான இன்று நாட்டின் விஞ்ஞானிகள் பொறியாளர்களுக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுமை படைப்பாளர்களின் அர்ப்பணிப்பு தேசத்தை மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதாகவும், விண்வெளி ஆய்வில் இந்தியாவின் குறிப்பிடத்தக்க சாதனைகள் நாட்டின் அறிவியல் மேன்மை, புதுமைக்கான ஆர்வம் ஆகியவற்றிற்கு சான்றாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். ககன்யான் போன்ற நாட்டின் லட்சிய திட்டங்கள் பற்றியும் திரு ராதாகிருஷ்ணன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 2047 ஆண்டிற்குள் இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற உறுதிபூண்டுள்ளதாகவும், இந்த இலக்கை அடைவதில் விண்வெளித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். இதற்கிடையில் சமூக வலைதளத்தில் ஒரு காணொலியை பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், விண்வெளித்துறையை இந்தியா தொடர்ந்து விரிவுபடுத்தி வருவதாக கூறியுள்ளார். ஜென்சி தலைமுறை பொறியாளர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவின் தனியார் விண்வெளித்துறை உலகம் முழுவதும் தமக்கென ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ள திரு மோடி, இந்தியாவின் விண்வெளித்துறை உலக முதலீட்டாளர்களை ஈர்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், 2023 ஆகஸ்ட் 23 தேதியன்று சந்திரயான் 3 நிலவில் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய தருணத்தை நினைவு கூர்ந்துள்ளார். பிரதமர் மோடியின் முற்போக்கான தொலைநோக்கு பார்வையால் கிடைத்த இந்த வெற்றி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உத்வேகம் அளிப்பதோடு, இந்தியாவின் புதுமை படைப்பு மனப்பான்மை மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கையும் பிரதிபலிப்பதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் விண்வெளி பயணம் நாட்டின் பெருமைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேலும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
6: இந்தியாவின் விண்வெளித்துறையில் ஏற்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் மூலம் புத்தொழில் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று அகமதாபாத்தில் நடைபெற்ற 3 தேசிய விண்வெளி தின கொண்டாட்டத்தில் உரையாற்றிய அவர், விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோளிடம் இருந்து பெறப்படும் தகவல்கள் மூலம் விவசாயிகள், மீனவர்கள்

0: மற்றும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாகவும், இந்தியாவை 45 பில்லியன் டாலர் விண்வெளி பொருளாதாரத்தை நோக்கி வழிநடத்த விண்வெளி தொழில்நுட்பம் ஒரு முக்கிய தூணாக விளங்குவதாகவும் தெரிவித்தார். மேலும் டாக்டர் விக்ரம் சாராபாயின் அழியாத பாரம்பரியத்தையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்ரோ தலைவர் டாக்டர் வி நாராயணன் மற்றும் விண்வெளி பயன்பாட்டு மையத்தின் இயக்குநர் திரு வி என் ராவ் உள்ளிட்ட விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்களும் கலந்து கொண்டனர். போர்க்கப்பல்கள், கடலோர காவல்படை கப்பல்கள் மற்றும் அது தொடர்பான பிற துறைகளை உருவாக்குவதில் தற்சார்பு அவசியம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். கொல்கத்தாவில் கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் மற்றும் எந்திரா இந்தியா லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் 5 திட்டங்களுக்கான பூமி பூஜை விழாவில் உரையாற்றிய திரு ராஜ்நாத் சிங், இந்தியாவை எதிர்கால கப்பல் கட்டும் மையமாக மாற்றும் நோக்கில் தற்சார்பு என்பது காலத்தின் தேவை என்று கூறினார். இந்தியாவிலிருந்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பாதுகாப்பு பொருட்களின் தர உறுதி மற்றும் குறித்த நேரத்தில் விநியோகம் செய்வது உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார். நாட்டின் ஆயுதப்படைகள் தற்போது உள்நாட்டு தயாரிப்புகளை சார்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பொதுத்துறை நிறுவனமான GRSE கொல்கத்தாவின் ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகத்துடன் ஹூக்ளி ஆற்றங்கரையில் 2 சிறிய கப்பல் கட்டும் தளங்கள் மற்றும் ராய்ச்சில் 32 ஏக்கர் ஆற்றங்கரை சொத்துக்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. இதன் மூலம் போர்க்கப்பல் கட்டுமானம், சீரமைப்பு, சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான வர்த்தக கப்பல்களின் கட்டுமானம் மற்றும் பழுதுபார்த்தல் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பிரிக்ஸ் நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்றது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா காட்சே மற்றும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள், தூதுக்குழு தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இம்மாநாட்டில் விளையாட்டின் மூலம் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் அனைத்து நாடுகளும் விளையாட்டுத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மேலும் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு விளையாட்டுகள், புதுமை தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டு உபகரண உற்பத்தியில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. முன்னதாக பிரிக்ஸ் நட்பு மிதிவண்டி பயணத்தை தொடக்கி வைத்து பேசிய டாக்டர் மன்சுக் மாண்டவியா, ஆரோக்கியமான இந்தியா இயக்கத்தில் மிதிவண்டி பயிற்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். இன்றைய நிகழ்வில் பிரிக்ஸ் நாடுகளின் பிரதிநிதிகள், மத்திய மாநில அரசு பணியாளர்கள், காவல்துறை ஊழியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயணம் என்ற பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க நாடு முழுவதும் 1800 நகரங்களில் 50 லட்சம் இளைஞர்கள் மிதிவண்டி பயிற்சியை மேற்கொள்வதாக அவர் தெரிவித்தார். மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக நாளை ஜப்பான் செல்கிறார். டோக்கியோ, நகோயா, ஒசாகா செல்லும் அவருடன் உற்பத்தி, செமிகண்டக்டர், தூய்மையான எரிசக்தி மற்றும் எஃகு முதல் வாகனத்துறை, நிதி தேவைகள், சுகாதாரம் மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் வரையிலான பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வணிக பிரதிநிதிகள் குழு ஒன்றும் செல்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
2: இந்தியாவும் ஜப்பானும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த பயணம் அமைவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திரு பியூஷ் கோயல் ஜப்பானிய நிறுவனங்களின் உயர்மட்ட தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். திரு கோயல் ஜப்பானிய தொழில்துறை அமைச்சர் திரு அகோசோவோ ரியோசோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மேலும் அந்நாட்டு நாடாளுமன்ற மூத்த உறுப்பினர்களை சந்திக்கும் அவர் அங்குள்ள இந்திய சமூகத்தினருடனும் கலந்துரையாடுகிறார். திரு பியூஷ் கோயல் நகோயாவில் வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்புடன் இணைந்து நடைபெறும் சாலை கண்காட்சி ஒன்றிலும் பங்கேற்கிறார். ஐசி மாகாண தலைவர்கள் மற்றும் வாகன எஃகு துறைகளில் உள்ள முக்கிய உற்பத்தி முதலீட்டாளர்களுடனும் கலந்துரையாடுகிறார். மேலும் முன்னணி ஜப்பான் நிறுவனங்களுடன் தூய்மையான எரிசக்தி, உற்பத்தி, மின்னணுவியல் உள்ளிட்ட துறைகள் குறித்து விவாதிக்கிறார். இந்த பயணம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2047 ஆண்டில் தற்சார்பு இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் உயர் தொழில்நுட்ப உற்பத்தி மற்றும் அடுத்த தலைமுறை தொழில்களுக்கு இந்த பயணம் வழிவகுக்கும் என்றும் அமைச்சகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது.
0: மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். அங்கு அவர் நடைபெறும் இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையிலான ஆணையத்தின் 27வது அமர்வுக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ராவுடன் இணைந்து தலைமையேற்கிறார். இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், அறிவியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்புகள், பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்கவுள்ளனர். இந்திய விமானப்படை ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பிட்பிளாக் 2026 பயிற்சி மற்றும் மலேசியாவில் நடைபெற்ற உதாரா சக்தி 2026 பயிற்சி ஆகிய 2 சர்வதேச விமான பயிற்சிகளை

0: வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. இந்த இரு நாடுகளுக்கான பணியமர்த்தல், செயல்பாடு, மேம்பாடு, ஒருங்கிணைப்பு மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்டவைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை மையமாக கொண்டு இப்பயிற்சி மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயிற்சியில் இந்திய விமானப்படையின் ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்கள் பங்கேற்றன. வரும் 26ஆம் தேதி ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுச்சேரியிலிருந்து மாஹேவிற்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் மாலை 6 மணிக்கும் வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் மாஹேவிலிருந்து புதுச்சேரிக்கு மாலை 5 மணிக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. இதற்கான கட்டணம் முன்பதிவு உட்பட 770 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்நிலை வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுவதால் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி மற்றும் கடலூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற விண்வெளித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். போர்க்கப்பல்கள், கடலோர காவல்படை கப்பல்கள் மற்றும் அது தொடர்பான பிற துறைகளை உருவாக்குவதில் தற்சார்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். அனைத்து பிரிக்ஸ் நாடுகளுக்கும் விளையாட்டுத் துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக நாளை ஜப்பான் செல்கிறார். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: எங்க இருக்க?
2: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேவைசியும் அப்டேட் பண்ணனும்.
1: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேவைசில எந்த மாற்றமும் இல்லைன்னா அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு.
3: மத்த சேஞ்சஸ்க்கு
1: வீட்டுல இருந்தே வீடியோ கேவைசி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இ கேவைசி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ்ட் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேவைசியை புதுப்பிக்கணும்.
3: இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே.
1: RBI சொல்கிறது,
4: கேவைசி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
5: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடும்.

0: पीएम फसल बीमा योजना से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले।
1: பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
2: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
1: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
3: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
4: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
5: நேரம் 6:22. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. வணக்கம் நேயர்களே, உங்கள் மனம் விரும்பும் பாடல்களோடு உங்கள் மாலை நேரத்தை இனிமையாக்க வந்திருக்கிறது உங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்புதே. இது வெறும் பாடல் நிகழ்ச்சி இல்லைங்க, உங்கள் விருப்பம், உங்க தேர்வு, உங்க பாடல். நீங்க கேட்க விரும்பும் பாடல்களை தேர்வு செய்யுங்க, அந்த பாடல்களை உங்களுக்காக நாங்க இங்க ஒலிக்க செய்யறோம். சொல்லி முடிச்சுட்டு போன் நம்பர் சொல்லலான்னு பாக்கிறதுக்குள்ள தமிழ் எங்களுக்கா தெரியாது, நாங்க வழக்கமா எவ்வளவு நாளா கால் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லைன்மே பிளிங்க் ஆகுது. ஆனாலும் நம்மள உங்களுக்காக ஒரு வாட்டி சொல்லிடுறேன். 2271760 மற்றொரு 2271770. வெளியூர் நேர்களா இருந்தீங்கன்னா 0433 அப்படிங்கிற இந்த முன்குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. பிளிங்க் ஆகிற ஒரு லைனை எடுப்போம். இப்ப எந்த காலர் இணைஞ்சிருக்காருங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
6: மாலை வணக்கம்.
5: மாலை வணக்கம் சொல்றது யாரு சார்?
6: என்ன
5: பாடல் கொடுக்கலாம் உங்களுக்கு?
6: படம் மங்கை ஒரு கங்கை, ஏதேனும் ஒரு பாடல்.
5: ஓகே சார், உங்களுடைய பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு மகிழலாம் சார்.
6: மிக்க நன்றிங்க சார்.
5: நன்றி.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: சைபாலின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம்.
3: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்த 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
4: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
5: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
4: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நேரம் 6:26 நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே, உங்க FM ரெயின்போல. நம்ம நிகழ்ச்சியில வரும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கங்க. என் கடமை படம்.
0: என் கடமை, இது MGR படம் இல்லையா?
6: ஹலோ மிஸ், ஹலோ மிஸ், எங்க போறீங்க?
0: ஹலோ மிஸ், ஹலோ மிஸ், இது நீங்க கேக்குறீங்களா இல்ல யாராவது போறத பாத்துட்டு கேக்க சொல்றீங்களா? இல்ல இல்ல, திடீர்னு இந்த பாடல் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அதனாலதான் கேட்டுட்டு இருக்கேன்.
6: 12 வயசுல
0: இருந்து பாடல் வருது, FM ரெயின்போல கேட்டு மகிழலாம் சார்.

0: 101.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போல நேயர்கள் கேட்கவிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்புதே.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்புதை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு வரும் நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர் சார், என்ன பாடல் வேணும் நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில உங்களுக்கு?
4: பிகில் இது திரைப்படத்தின் பெயர். ஏ ரகுமான் அவர்களுடைய அற்புதமான இசை. அதிலிருந்து பெரித்தனம், இந்த பாட்டினுடைய இசையும் காட்சி அமைப்பும் வரிகளும் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஒலிபரப்புறீங்களா இந்த பாடல?
1: ஓகே சார், உங்களுக்கான பாடல் நம்ம எஃப்எம் ரெயின்போல வருது, கேட்டு மகிழுங்க சார்.
4: நன்றி சார், வணக்கம்.
1: நன்றி.
5: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: சிரித்தனோ?
1: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கு. நம்ம மனம் விரும்புதே ஷூ, மனம் விரும்புதேங்கிற மாதிரி அவங்க மனம் விரும்பிய பாடல்களை ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கேன். அடுத்ததா யார் வராங்க, அவங்க என்ன விருப்பமான பாடலை கேட்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: மனம் விரும்புது நிகழ்ச்சியின் ஆர்ஜே தமிழ் சார் அவர்களுக்கு இனிய மாலை வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் சொல்றது யார் சார்? தமிழுக்கு, அதுவும் தமிழ்ல சொல்றது யார் சார்?
2: நான் திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் சாகுல் அமீது ராஜா சார்.
1: சொலுங்க சார், என்ன பாடல் வழங்கணும் உங்களுக்கு எஃப்எம் ரெயின் போல?
2: எனக்கு வந்து ஒரு இனிமையான பாடல் சார், மனம் விரும்புதுங்கிற நிகழ்ச்சியில மனம் விரும்பும் பாடல்.
1: ஓகே,
2: அதாவது ஆத்தா உன் கோயில என்ற படத்தில் இருந்து
1: சரி
2: இன்னெஞ்சிருப்பூவே உன்னை தொடும்போது என்ற ஒரு அழகான பாடல் சார்.
1: கண்டிப்பா உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு ரசிங்க.
2: ஓகே, நன்றி சார்.
1: நன்றி.
3: சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும் சும்

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்புதே.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: மனம் விரும்பிய பாடல்களோட நம்ம மனம் விரும்புதே சூப்பரா போயிட்டு இருக்கு. அடுத்ததா யார் வராங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: நாம் பேசும் தமிழுக்கு வணக்கம் குரு. சிதம்பரம் கண்ணன்.
0: சொல்லுங்க சார். கண்ணன் சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: படம் வந்து பெரும்புள்ளிங்க, பாடல் வந்து மனசும் மனசும் இணைஞ்சாச்சு.
0: ஓகே, உங்களுடைய பாடல் வருது கேட்டு ரசிங்க சார்.
3: ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்புதே.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். மனம் விரும்புதை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வரும் அடுத்த காலர் யார் எங்கிறது பேசுறாருன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார். யார் எங்கிறது பேசுறீங்க?
3: மணல விழுந்தப்பத்தோல சிவஞானம் பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா சார்?
0: நலமா இருக்கிறேன் சார். என்ன பாடல் வேணும்?
3: திரைப்படம் வந்து சேரன் பாண்டியன்.
0: ஓகே.
3: காதல் கடிதம் பரிந்தேன் வந்ததா வந்ததான் ஒரு பாடல் வரும். அந்த பாடல ஒளிபரப்புங்க சார் கேட்போம்.
0: ஓகே. நீங்க ஏதாவது எழுதிக்கிட்டு இருக்கீங்களா என்னன்னு தெரியல. உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு ரசிக்கலாம்.
3: நன்றி. வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மனம் பெரும்பதை கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போல. நேரம் 6:53 ஆயிட்டு இருக்கு. வரும் நேயர் எங்கிருந்து பேசுறாரு, என்ன பாட்டு கேட்கிறாருன்னு கேட்கலாமா? வணக்கம் சார்.
3: வணக்கம். நலமா?
2: நலமா இருக்கிறேன் சார். நீங்க நலமா?
3: நலங்க.
2: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் தென்மேற்கு கணேஷ் ராஜா.
2: சொல்லுங்க.

0: சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து நல்ல நேரம், பாடல் வந்து ஓடி ஓடி உழைக்கணும்
0: சார். சண்டே, இன்னைக்கு ஹாலிடே, இன்னைக்கு கூட ஓடி ஓடி உழைக்கணும்ன்றீங்க.
1: நாளைக்கு செய்யலாங்க, நாளைக்கு.
0: ஓகே, நாளைக்கு வேலை செய்யறதுக்கு இன்னைக்கு ஒரு உற்சாகமா இந்த பாட்டை போட்டுடலாம்.
1: ஆமா, இந்த பாடல் வந்து திருஞானசேகர், சுந்தரமூர்த்தி, விவேகானந்தா இவர்களுக்காக போடுவோங்க.
0: ஓகே, உங்க மனம் விரும்பிய பாடல் எஃப்எம் ரெயின்போல ஒலிக்கும் போது அவங்களுக்கும் கேட்டு மகிழ்வாங்க.
1: ஓகே ஓகே,
0: நன்றி சார்.
1: நன்றி.

0: தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும், ஓடி ஓடி உழைக்கணும்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
4: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
3: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
4: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
3: உடனே நானும் டியூன் பண்ணி

0: நேயர்கள் இதுவரை கேட்டது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மனம் விரும்புதே.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை ஆந்திர மாநிலம் ஏலூர் மாவட்டம் முசுனூறு கிராமத்திற்கு செல்கிறார். இந்த பயணத்தின் போது இந்தியாவின் முதல் மரபணு மாற்றப்படாத அதிக வளர்ச்சி திறன் கொண்ட பாப்கார்ன் மக்காச்சோள கலப்பின விதையை அறிமுகப்படுத்தி உரையாற்றுகிறார். தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். போர்க்கப்பல்கள், கடலோர காவல்படை கப்பல்கள் மற்றும் அது தொடர்பான பிற துறைகளை உருவாக்குவதில் தற்சார்பு அவசியம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். இந்தியாவிலிருந்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பாதுகாப்பு பொருட்களின் தர உறுதி மற்றும் குறித்த நேரத்தில் விநியோகம் செய்வது உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்றது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் விளையாட்டின் மூலம் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விளையாட்டுத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் பாதிக்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்லும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், அறிவியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்புகள், பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். வரும் 26ஆம் தேதி ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுச்சேரியிலிருந்து மாஹேவிற்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் மாலை 6 மணிக்கும் வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் மாஹேவிலிருந்து புதுச்சேரிக்கும் மாலை 5 மணிக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. கொழும்புவில் இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே நடைபெறும் 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட முடிவில் இலங்கைக்கு எதிரான தனது முதல் இன்னிங்ஸில் இந்தியா 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
4: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 7:16. வெல்கம் பேக் டு த ஷோ மனம் விரும்புதே. உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை எஃப்எம் ரெயின்போல கால் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வகையில அடுத்ததா எந்த நேயர் கால் பண்றாரு, அவர் என்ன பாட்டு கேட்கிறாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
5: என் தாய் வழியின் தங்க மகனுக்கு முன்னிரவு வணக்கம்.
0: முன்னிரவு வணக்கம் சொல்றது யாரு சார்?
5: கலையரசு. நல்லா பாடுங்க.
0: சொல்லுங்க சார், நம்ம எஃப்எம் ரெயின்போவின் மனம் விரும்புதையில உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
5: எல்லாம் இன்பமயம் சொல்ல சொல்ல வருகிறது ஒரு பாடல்.
0: ஓகே சார், உங்களுக்கு இவ்வளவு பாடல் வருது, கேட்டு மகிழலாம்.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: மனம் விரும்புவதை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில வரும் அடுத்த காலர், வணக்கம்.
5: வணக்கம் சார், புவனகிரில இருந்து வீரமணி பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன் சார்.
0: எந்த படத்துல இருந்து உங்களுக்கு பாடல் வேணும் சார்?
5: என்ன சமச்சம் படத்துல இருந்து கருப்பினா பாட்டு வேணும் சார், சித்ரமா வாய்ஸ்ல சார்.
0: ஓகே, உங்களுடைய பாடல் வருது, கேட்டு மறக்கலாம் சார்.
5: நன்றி சார்.
0: நன்றி.

0: நேயர்களே, நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சி இருக்கு. இதுல கேட்டீங்கன்னா, ஜீவாமிர்தம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இருக்கு. இதுல பங்கேற்போர் யாருன்னா, காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமாரும் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும். சோ கேட்க தவறாதீங்க, நம்ம FM ரெயின்போலையும் முதன்மை அலைவரிசையிலும்.
1: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
2: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.

0: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் சதம் அடித்தார். இனி விரிவான செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய விண்வெளி தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். விண்வெளித்துறையில் படைக்கப்பட்ட சாதனைகள் இளையோருக்கு உந்துசக்தியாக இருக்கும் என்றும் திரு அமித்ஷா அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா தொடர்ந்து சாதனை படைத்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 460 செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் விண்வெளித்துறை அதிவிரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் ஜம்மு காஷ்மீரில் அமைதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். மத்திய அரசின் சாதனைகளை பிஜேபியினர் மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஹெச் டி குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மாண்டியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சாலை மேம்பாட்டுப் பணிகளுக்காக நிலம் அளித்த விவசாயிகளின் நலனை புறந்தள்ளிவிட்டு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் அரசு செயல்படுவதாக குறை கூறினார். சாலை மேம்பாட்டுத் திட்டங்களுக்காக நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு உரிய தொகை வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விவசாயிகள் போராடி வருவதாகவும் இருப்பினும் அரசு இதில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் திரு ஹெச் டி குமாரசாமி கூறினார். தூய்மை பணியாளர்களுக்கு நவீன உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தூய்மை பணியாளர்கள் ஆணையத்தின் நிறுவன தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நவீன உபகரணங்களை கையாளும் பயிற்சியை தூய்மை பணியாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விபத்தினால் உயிரிழக்கும் தூய்மை பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு குறித்த காலத்திற்குள் இழப்பீடு வழங்கப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். ஒடிசாவில் தூய்மை பணியாளர்களுக்கு அதிநவீன கருவிகள் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி கூறியுள்ளார். புவனேஸ்வரில் நடைபெற்ற கருத்தரங்கில் இதனை தெரிவித்த அவர் தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு ஒடிசா அரசு கூடுதல் முக்கிய

0: முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தெரிவித்தார். சாதாரண குடிமக்களும் உயரிய பொறுப்புகளை எட்டுவதற்கு நமது ஜனநாயக ஆட்சி முறையும் அரசியல் சாசனமும் வழிவகை செய்துள்ளதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். நாக்பூரில் இளையோரிடையே கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் தாமும் இதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகத்தின் வலிமையை இளையோர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கேட்டுக் கொண்டார். கேரளத்தில் தென்னை நார் தொழிலாளர்களுக்கு ஓணம் பண்டிகையையொட்டி 2000 ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ரமேஷ் சென்னிதாலா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ள அவர், இதன் மூலம் 5000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். பஞ்சாபில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் தரமாக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில அமைச்சர் திரு ஹர்பஜன் சிங் கூறியுள்ளார். பதிண்டாவில் புதிதாக அமைக்கப்பட்ட சாலையில் ஏற்பட்ட சேதத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இதற்கான காரணங்கள் கண்டறியப்பட்டு இப்பணியினை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்பஜன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபியின் பொதுச் செயலாளர் திருமதி ஸ்மிருதி இரானி வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகளிரின் முக்கியத்துவம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்த கருத்துக்களை சுட்டிக்காட்டினார். இதன் அடிப்படையில் மகளிருக்கான இடஒதுக்கீட்டினை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இதேபோல் வந்தே மாதரம் பாடலை காங்கிரஸ் முழுமையாக பாட வேண்டும் என்றும் திருமதி ஸ்மிருதி இரானி கேட்டுக் கொண்டார். தெலங்கானாவில் ஆட்டோ ஓட்டுநர்கள் தாங்கள் அறிவித்துள்ள வேலைநிறுத்த போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பொன்னம் பிரபாகர் கவுட் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சித்திப்பேட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆட்டோ ஓட்டுநர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைக்கு அரசு உரிய தீர்வு காணும் என்று கூறினார். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கென நலவாரியம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் அறிவித்தார். ஆட்டோ கட்டணங்களை மாற்றி அமைப்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக சிறப்பு குழு ஒன்று ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு இன்று நள்ளிரவு முதல் மேற்கொள்வதாக அறிவித்திருந்த வேலைநிறுத்த போராட்டத்தை ஆட்டோ ஓட்டுநர்கள் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பீகாரில் வன்பொருள் கடை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். பட்னா அருகே உள்ள கடையில் இந்த தீ விபத்து நேரிட்டதாகவும் இதற்கான காரணங்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷில் முதலீடு செய்ய இந்தியாவும் அமெரிக்காவும் ஆர்வமாக உள்ளதாக அந்நாட்டு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு கண்டேக்கர் அப்துல் முக்தாதிர் கூறியுள்ளார். டாக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவைச் சேர்ந்த தொழில்துறை குழுவினர் கடந்த வாரம் பங்களாதேஷில் பயணம் மேற்கொண்டதை சுட்டிக்காட்டினார். முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை பங்களாதேஷ் அரசு ஏற்படுத்தியுள்ளதாகவும் திரு கண்டேக்கர் அப்துல் முக்தாதிர் தெரிவித்தார். கஜகஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. அந்நாட்டில் செயல்பாட்டில் இருந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் முறை ஒரே அவையாக மாற்றுவதற்கு வகை செய்யும் அரசியல் சாசன திருத்தச் சட்டம் நிறைவேற்ற பிறகு நடைபெறும் முதலாவது தேர்தல் இதுவாகும். இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் திரு காசிம் ஜோமா டோகாயேவ் மீண்டும் போட்டியிடுவதற்கு வகை செய்யும் அம்சங்களும் இந்த சட்ட திருத்தத்தில் இடம்பெற்றுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஏற்கனவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் வரும் புதன்கிழமை வரை கனமழை நீடிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி

கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிகல் சதம் அடித்தார். கொழும்பில் இன்று தொடங்கிய இப்போட்டியின் ஆட்டநேர இறுதியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 300 ரன் எடுத்துள்ளது. தேவ்தத் படிகல் அபாரமாக ஆடி சதம் அடித்து 117 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். துருவ் ஜூரல் 7 ரன்னுடனும் ஷாரன்ஸ் ஜெயின் 4 ரன்னுடனும் களத்தில் உள்ளனர். அஷிதா பெர்னாண்டோ 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்பீனில் இன்று நடைபெறுகிறது. எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். மகளிர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் அவர் இப்பதக்கங்களை கைப்பற்றினார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. மாலத்தீவு ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் விவான் மீர்தா பட்டம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய வாலிபால் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் வெற்றிக்கு எடுத்துக்காட்டாக விண்வெளித்துறையின் சாதனைகள் உள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சித் திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டு முறையை செயல்படுத்த காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவின் 5 மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் தேவ்தத் படிகல் சதம் அடித்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 7:25. 47 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: என்னப்பா ஹம்மிங்லா ரொம்ப பலமா இருக்கு.
1: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
1: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.

நேயர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:30 உழவர் உலகம். இந்த நிகழ்ச்சியில புதுச்சேரியில நேற்று நடைபெற்ற புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 27

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேயர்கள் கேட்கவிருப்பது
2: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: ஆஹா, இந்த மழையாலயம் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
3: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
4: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
7: தமிழ் தமிழ் ஏ தமிழ் நெல்லடி,
8: யாரு? ஆ, லக்ஷ்மி, வா வா. என்ன இந்த பக்கம்?
7: அப்பா, எவ்வளவு நேரமா கூப்பிடுற? என்ன இது, தலையில புல்லுக்கட்டு தூக்கின்னு போற?
8: அது வீட்டுல முயல் வளர்க்கறனா, அந்த முயலுக்கு தீனி போடுறதுக்கு தான் இந்த புல்ல எடுத்துட்டு போறேன்.
7: வீட்டுல முயல் வளர்க்கறியா? என்கிட்ட சொல்லவே இல்ல.
8: இப்ப புதுசா வாங்கி இருக்கேன், கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதான் உன்கிட்ட சொல்ல முடியல.
7: அப்படியா, செல்ல பிராணியா வளர்க்கறியா?
8: ஆஹா, இது செல்ல பிராணி இல்ல, இது சமைக்கிறதுக்கும் விற்பனை பண்றதுக்கும் தான் இந்த முயல் வளர்க்கறேன்.
7: இது சமைக்கிறதுக்கும் விற்பனை பண்றதுக்குமா? முயல் பிசினஸா?
8: ஆமா.
7: சரி, முயல் பிசினஸ் பண்றதுக்கு இடம் வேணும் இல்லையா?
8: இடம் வேணாம். இதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுகிட்ட பிறகுதான் வளர்க்கலான்ற ஐடியாவே வந்தேன். எங்க வீட்டு மொட்டை மாடி ஃப்ரீயா தானே இருக்கு?
7: ஆமா.
8: அங்கேயே ஷெட்டு போட்டு வளர்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு.
7: என்ன தமிழ் சொல்ற, டாக்டரா? அது யாரு?
8: நகர்ப்புறங்கள்ல முயல் வளர்ப்பும் சந்தைப்படுத்துதலும் குறித்து நம்ம கடலூர் மாவட்டம் இருக்குல்ல,
7: ஆமா,
8: அங்க தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மையத்துடைய பேராசிரியர் டாக்டர் என் வெங்கடபதி அவங்களுடைய நேர்முகத்தை கேட்டேன்.
7: எங்க கேட்டேன்?
8: ரேடியோலதான்.
7: யார் நேர்முகம் கண்டாங்க?
8: ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். அந்த நேர்முகத்தை நான் ரேடியோல கேட்ட பிறகுதான் எனக்கு ஒரு தெளிவே வந்தது, முயல் வளர்க்கலாம் அப்படின்ற ஆசையும் வந்தது. நேர்முகத்தை கேட்டதோட மட்டும் இல்ல, அதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்.
7: அப்படியா? அப்ப அந்த ரெக்கார்டிங் எனக்கு போட்டு காமிக்கிறியா?
8: கேக்கலாமே, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து.
7: கண்டிப்பா கேக்கலாம்.
9: வணக்கம் சார்.
10: வணக்கம். வணக்கம்
9: சார். இன்றைய நிகழ்ச்சியில நகர்ப்புறங்களில் முயல் வளர்ப்பும் சந்தைப்படுத்துதலும் குறித்து உங்ககிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுனாலும் இருக்கிறோம். முயலை வந்து வாங்கணும்னா எங்க வாங்கலாம்? ஒரு முயல் எவ்வளவு விலை இருக்கும்? வளர்ப்பதற்கு வந்து ஒரு முயல் தேவை இல்ல நிறைய வாங்கணுமா சார்?
11: அதாவது முயல் வந்து இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்துல நிறைய பண்ணைகள் இருக்கு. மாதவரத்துல இருக்கு, செங்கல்பட்டுல இருக்கு, ஒவ்வொரு மாவட்டத்திலுமே இது போன்ற பண்ணைகள் வந்து நிறைய இருக்குதுங்க. இந்த பல்கலைக்கழக பண்ணைகளை வந்து நம்பிக்கையா வாங்கலாம். அது மட்டும் இல்லாம மத்திய அரசுடைய முயல் ஆராய்ச்சி நிலையம் கொடைக்கானல் இருக்கு, இங்க வாங்கலாம். இது தவிர தனியார் பண்ணைகள்ல வந்து இப்ப நிறைய வந்து முயல் விற்பனை செய்துட்டு இருக்காங்க. அதுல நாம வந்து கால்நடை மருத்துவருடைய ஆலோசனை பெற்று தரமான முயலை நாம வந்து தேர்ந்தெடுக்கணும் சார். சராசரியா இந்த பல்கலைக்கழகத்துல விற்கக்கூடிய முயல் பாத்தீங்கன்னாக்கா ஒரு முயல் வந்து 500 ரூபாய் என்ற விகிதத்துல வந்து விற்பனை செய்துட்டு இருக்காங்க. 500 ரூபாய் சார். இதுல பாத்தீங்கன்னாக்கா தனியா நம்ம வந்து முயலை வாங்கக்கூடிய எப்போதுமே நம்ம அதை ஜோடின்னு சொல்லுவோம், ஆண் பெண் இரண்டுமே இருக்கணும்
9: சார். இப்ப பொதுவா முயல் வளர்க்கறது நகர்ப்புறங்கள்ல கொஞ்சம் அதிகரிச்சு வருது சார், அது காரணம் என்னவா இருக்கும்?
11: என்னன்னா நகர்ப்புறங்கள்ல வந்து இடவசதி

0: அதிகம் கிடையாது. ஸோ சின்ன உயிரினங்கள், அதாவது வந்து காடை மற்றும் முயல் இது போன்ற உயிரினங்களை தான் நம்ம வந்து நகர்ப்புறங்களில் வளர்க்க முடியும். ஒரு முயலுக்கு வந்து 4 சதுரடி என்ற விகிதத்தில் நாம கொட்டகை அமைச்சு வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கூண்டு முறை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த கூண்டு முறை பார்த்தீங்கன்னாக்க அடுக்கு முறையில் வந்து வந்துடுச்சு. அதாவது வந்து கீழே ஒரு கூண்டு இருக்கும், அதுக்கு மேலே இடைவெளி வந்து 1.5 அடி 1 அடி இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு கூண்டு வைப்போம், அதுக்கு மேலே இன்னொரு கூண்டு, 3 அடுக்கு வரைக்கும் நம்ம வந்து வைக்கலாம். அதனால வந்து ஒரு சின்ன இடத்துலயே நம்ம அதிக எண்ணிக்கையில் வளர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அதனால வந்து நகர்ப்புறங்களுக்கு சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா முயல் வளர்ப்பு, குறைந்த இடவசதி. அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே வந்து இறைச்சி பொருட்கள் அப்படின்னு சொன்னாலே கிராமப்புறங்களை விட நகர்ப்புறத்தில் தான் இறைச்சிகள் வந்து அதிகமாக வாங்குறாங்க. அதனால கிராமப்புறத்தில் விற்பனை வாய்ப்பும் இருக்கிறதுனால நகர்ப்புறங்களுக்கு வந்து முயல் வளர்ப்பு வந்து ரொம்ப சிறந்ததாக அமைஞ்சிட்டு இருக்கு சார்.
1: நகரத்தில் சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் இது இருக்கு, அப்புறம் மொட்டை மாடி இருக்கு, இது போன்ற இடங்களை எங்க வளர்க்கலாம் ஒரு பாதுகாப்பா?
0: எந்த இடத்துல ஒன்னாலும் நம்ம வளர்க்கலாம் சார். மொட்டை மாடியிலையும் வளர்க்கலாம், தரைப்பகுதியிலையும் வளர்க்கலாங்க. இப்ப மொட்டை மாடியில வளர்க்கும் போது பாத்தீங்கன்னாக்க அதுக்கு வந்து கீத்து கொட்டைக்கு அமைப்பது ரொம்ப சிறந்தது. அது மட்டும் இல்லாம போதுவான காற்றோட்ட வசதி வேணும். சைட்ல வந்து பக்கவாட்டு சுவர்கள் அதிகமா இல்லாம கம்பி வலைகள் அமைச்சு வளர்த்தோம்னு சொன்னாக்க நம்ம மொட்டை மாடியிலேயே வளர்க்கலாம் சார்.
1: இப்போ முயல் வளர்க்குறாருன்னு வச்சுங்களா, அவர் வந்து முதல்ல கவனிக்க வேண்டிய அடிப்படை விஷயங்கள்லாம் என்னவா இருக்கலாம்?
0: அதாவது கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து புல் வகைகள் வந்து அங்கேயே வளர்த்து நம்ம கொடுத்துக்கலாம். நகர்ப்புறங்களில் வளர்க்கும்பொழுது புல் வகைகள்லாம் நமக்கு கிடைக்காது. ஸோ அப்போ மாற்றுத் தீவனங்கள் என்னென்ன செய்யணுன்றதான் நம்ம வந்து கவனிக்கணும். மாற்றுத் தீவனங்கள் வகையில் பார்த்தீங்கன்னாக்கா சந்தையில் கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகள் வந்து நம்ம பயன்படுத்தலாம். அந்த சந்தையில் கிடைக்கக்கூடிய அந்த காய்கறி கழிவுகளை பயன்படுத்தும் போது நம்ம முக்கியமாக கூடுதலான ஒரு விஷயமும் நம்ம கவனிக்கணும். என்னென்ன கோசு தழை, அந்த காலிஃப்ளவர் தழை தான் நமக்கு வந்து கூடுதலாக கிடைக்கும். இதை பயன்படுத்தும் போது இதில் இருக்கக்கூடிய நிறைய நம்ம கிருமி நாசினிகளாம், நிறைய மருந்துகள்லாம் தெளிக்கிறதுனால இந்த மருந்துகள் வந்து முயலோட வயிற்றுல போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களை வந்து அழிச்சிடும். அதனால இந்த மாதிரி தழைகளை பயன்படுத்தும் போது நல்லா தண்ணியில் ஊற வச்சு 2-3 முறை நம்ம அலசிட்டு நம்ம வந்து போடலாம். அடுத்து நகர்ப்புறங்களிலே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய தீவன மரங்களை வந்து நம்ம நட்டுக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து இந்த சவுண்டல் மரம், அகத்தி, கொடுக்காப்புள்ளி இது போன்ற மரங்களை வந்து நம்ம வந்து நகர்ப்புறத்தில் கண்டிப்பாக நடணும். அதோட கூட நம்ம வந்து இந்த அசோலா என்று சொல்லக்கூடிய தண்ணியில் வளரக்கூடிய தீவனத்தையும் நம்ம வளர்த்து போட்டோம்னா நம்ம கூடுதலான வருமானத்தை வந்து பெற முடியும். அதாவது 1 கிலோ நம்ம அசோலா போடும் பொழுது நம்ம 300 கிராம் புண்ணாக்குக்கு சமன்ற மாதிரி சொல்கிறோம். அந்த அசோலா உற்பத்திக்கு செலவினங்கள் ஒன்றுமே இல்லை. 2-3 இல்லை 3-4 நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் எவ்வளோ இடம் இருக்கோ அதில் ஒரு சின்ன தொட்டி அமைச்சு தண்ணி நீக்க வச்சு நம்ம அதில் அசோலா வளர்த்து நம்ம வந்து பயன்படுத்தலாம் சார்.
1: வகைகள் ஏதாவது இருக்கா?
0: பொதுவாக நம்ம பகுதியில் வந்து 4 வகையான முயல்கள் தான் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சோவியத் சின்செல்லான்னு சொல்லுவோம், அப்புறம் ஆஸ்திரேலியன் ஒயிட்டு, ஒயிட் ஜெயிண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அங்கோரா. இந்த 4 வகையை தான் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதில் வந்து ஒயிட் ஜெயிண்ட் என்று சொல்லக்கூடிய விஷயமும் ஆஸ்திரேலியன் ஒயிட்டு இந்த 2 இனமும் பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காக வந்து பயன்படுத்துகிறோம் சார். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 4 கிலோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சோவியத் சின்செல்லா என்று சொல்லக்கூடிய இந்த இனம் வந்து இறைச்சிக்காகவும் அதோட உரோமத்துக்காகவும் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அங்கோரா என்று சொல்லக்கூடிய முயல் வந்து முக்கியமாக வந்து அதோட உரோமத்துக்காகவே பயன்படுத்துகிறோம் சார்.
1: இப்போ நம்ம நகர்ப்புறத்தில் முயல் வளர்க்கும் போது அந்த உணவு முறைகள், அந்த பசுந்தி உணவு உலர்த்தி
0: விரும்பி சாப்பிடாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு வந்து அந்த வேலைப்பழு அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம்னா அதிலே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர்னு சொல்லி ஒன்று அமைச்சிடறோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த கூண்டுக்கு மேலே ஒரு பக்கெட் வச்சிருவோம், அந்த பக்கெட்லேருந்து ஒரு குழாய் இணைப்பு வச்சு கூண்டுக்குள்ளேயே வந்து ஒரு பைப் லைன், அதாவது 1 இன்ச் இல்லை 1/2 இன்ச் பைப் லைனை போட்டுட்டு அதில் நிப்பிள் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை பொருத்திட்டோம் அப்படின்னா அந்த முயலுக்கு எப்பெல்லாம் தண்ணி தேவையோ அதில் போயிட்டு வாயை வைக்கும்பொழுது அது தண்ணி எடுத்துக்கும். நம்ம திரும்ப திரும்ப தண்ணி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா முயலை பொறுத்த வரைக்கும் ஒரு பழக்கம் இருக்குது, என்னென்னா தட்டில் நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா எப்போதும் அதை தட்டி கீழே விட்டுடும். அப்போ தண்ணி நமக்கு விரயமாகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஷெட்டில் வந்து எப்போதும் அந்த ஈரம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கரை நம்ம வச்சுட்டோம்னாக்கா 2-3 நாளைக்கு கூட நம்ம வந்து அதை அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது.
1: இப்போ முயலுக்கு நம்ம தினசரி உணவு கொடுக்குறோம் சார், அது தோராயமாக எவ்வளோ மதிப்பு இருக்கும்? இப்போ கொடுக்குற உணவு அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணலாமா?
0: பசுந்தீவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு 1.5 கிலோ இருக்கக்கூடிய முயல் பார்த்தீங்கன்னா 600-800 கிராம் வரைக்கும் பசுந்தீவனம் எடுத்துக்கும். இது தவிர 100 கிராம் வரைக்கும் அடர் தீவனங்கள், இந்த கலப்பு தீவனம் என்று சொல்கிறோம், இது வந்து ஒரு முயல் வந்து ஒரு நாளைக்கு கிலோவுக்கு 100 கிராம் வரைக்கும் எடுத்துக்கும். நாம வந்து கூடுதலான பசுந்தீவனம் குறைக்கும் பொழுது இந்த அடர் தீவனத்தோட அளவு வந்து நாம குறைச்சிக்கலாம் சார். முக்கியமா ஈரம் படாத அடர் தீவனங்கள் அடுத்த நாள் வந்து பயன்படுத்துறதுல எந்த தப்பும் கிடையாதுங்க. நம்ம அடர் தீவனம் வைக்கும் பொழுது அதுல நம்ம கையில இருக்க ஈரமோ இல்ல தண்ணியோ படும் பொழுது அடுத்த நாள்ல வந்து பூஞ்சை காளான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முயல்கள் வந்து அந்த பூஞ்சை காளான் நோய் வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அதனால வந்து அடுத்த நாள்ல வந்து

0: நம்ம தீவனத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுல கொஞ்சம் கூட ஈரம் படாம பாதுகாக்கிறது ரொம்ப அவசியமானது சார். அதனால முடிஞ்ச அளவுக்கு படர் தீவனத்தை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நம்ம மாத்திரது நல்லது சார்.
1: இப்ப அது வளர்ச்சி ஆகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், எத்தனை நாட்களுக்குள்ள அதை நம்ம
0: வந்து? எப்போதுமே வந்து எந்த பண்ணையா இருந்தாலும் ரெக்கார்டுன்றது ரொம்ப அவசியம். அதாவது தாயோடைய வெயிட் எவ்வளோ இருக்குது, தாய் எத்தனை குட்டி போடுது, எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை குட்டி போடுது, இந்த மாதிரி ரெக்கார்டு. அது மட்டும் இல்லாமல் குட்டியுடைய வளர்ச்சி விகிதமும் நம்ம வந்து எடை வந்து ஒவ்வொரு முறை எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் வந்து நம்மளுடைய பண்ணையை வந்து முறையாக நிர்வகிக்கக்கூடிய முறையாகும். அதனால் எடை போகிறது ரொம்ப அவசியம். குட்டிகள் பிறந்து சரியாக வந்து 3-4 மாத வயதுல பாத்தீங்கன்னா 1.5 கிலோ வரைக்கும் எடை கூடணும். அப்பதான் வந்து வளர்ச்சி நமக்கு வந்து அதிகமா இருக்கும். இந்த 1.5 கிலோவுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னாக்கா தினசரி எடை கூடுதல் வந்து குறைவா இருக்கும். அதனால தான் நம்ம வந்து விற்கும் போது கூட சொல்லுவோம், 1.5 கிலோ வந்துருது அப்படின்னு சொன்னா உடனடியாக நம்ம முயல விற்பனை செய்யலாம். அதுக்கு மேலே வளர்ச்சி இருக்கும், ஆனா இந்த 1.5 கிலோ வரைக்கும் வந்த வெயிட் வந்து அதுக்கப்புறம் வேகமா வளர்ச்சி இருக்காது. அதனால 1.5 கிலோ வரும்போது நம்ம வந்து விற்பனை செய்யலாம். 4 மாத வயதுல கண்டிப்பா ஒரு முயல் வந்து 1.5 கிலோ வரைக்கும் வந்துடும்.
1: முயல் இனப்பெருக்கம் எப்படி சார் செய்ய? அதை பத்தி
0: 5 பெட்டை முயலுக்கு 1 ஆண் முயல் அப்படின்னு சொல்லி வளர்த்துருப்போம். ஒவ்வொரு முயலையும் வந்து தனித்தனி கூண்டுல வந்து அடைச்சி வைக்கணும். ஆண் முயலை வந்து எப்போதும் வந்து பெண் முயலோட சேர்க்க கூடாதுங்க, ஆண் முயல் தனியா தான் இருக்கணும். நீங்க இனப்பெருக்கம் செய்ய விரும்பும் பொழுது அந்த பெண் முயலை எடுத்துட்டு போயிட்டு ஆண் முயல் இருக்கக்கூடிய கூண்டுல நாம விட்டணும். அப்ப அந்த ஆண் முயல் வந்து இனச்சேர்க்கை செய்யும். அந்த இனச்சேர்க்கை செய்யும் பொழுது ஆண் முயல் வந்து ஒரு கிரீச்சின ஒரு சின்ன சத்தம் கொடுத்துட்டு ஒரு சைடுல வந்து கீழே விழுந்துடும். விழுந்துட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு போயிடும். இதுதான் வந்து இனச்சேர்க்கை நடந்ததுக்கு உண்டான அறிகுறி. 3 வாரத்துக்கு அப்புறம் அந்த பெண் முயல் என்ன பண்ணணும், வயிற்று பகுதியில இருந்து முடிகளை உதிர்த்து பிச்சு ஒரு மெத்தை போன்று அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இந்த காலத்துல நம்ம என்ன செய்யணும், நம்ம இருக்கக்கூடிய ஒரு மெல்லிய துணி, நல்லா சாஃப்டான ஒரு துணி இல்லைன்னா ஒரு சாஃப்டான தேங்காய் நாயர் கழிவுகளை வந்து நம்ம அந்த பெண் முயல் கூண்டுல நாம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா 3 வாரம் முடியும் போது பாத்தீங்கன்னா வேற கூண்டுக்கு மாத்திடணும். அதாவது தாய் கூண்டு சொல்லுவோம் இது வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் சார்.
1: இப்ப கால்நடைகள்ல பலவித நோய்கள்லாம் தாக்கும்ல சார், அது மாதிரி முயல் இருக்கா?
0: இருக்கு சார். அதுல முக்கியமா சொல்லக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா தொண்டை அடைப்பான் அப்படின்ற ஒரு நோய் வந்து முயல்களையும் பாதிக்கும். இதுக்கு வந்து நம்ம தடுப்பூசிகள் மார்க்கெட்ல கிடையாது. இப்ப தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்துல அதுக்கு உண்டான தடுப்பு மருந்து தயாரிச்சு நமக்கு தேவைப்பட்டா கேட்கும் பொழுது நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அது ரெகுலரா கொடுத்துட்டு இருக்காங்க. இது தவிர முயல்களுக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து குடற்புழுக்கு மருந்து கொடுக்கணும். குட்டிகளும் சரி முயல்களும் நல்லா வளர்ச்சி இருக்கும். இது தவிர நமக்கு வந்து சொறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஒட்டுண்ணி வந்து உடம்பு முழுவதும் வரத்துக்கு வாய்ப்பு, அதாவது காது பகுதியில முதுகு பகுதி எல்லாத்துலயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சமயத்துல மட்டும் கால்நடை மருத்துவரை கொண்டு அதுக்கு ஐவர்மெக்டின் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து சொல்லுவாங்க, இந்த மருந்தை வந்து ரெகுலரா பயன்படுத்தணும்னாக்கா அந்த பிரச்சனையும் இருக்காது சார்.
1: சார், இப்ப சந்தைப்படுத்துதல் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? எப்படி எல்லாம் சந்தைப்படுத்துதலாம், முயல் வளர்ப்பவருக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும், அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பொதுவா இறைச்சியா விற்கிறதா நமக்கு வந்து நல்ல மார்க்கெட்டை வந்து நமக்கு கொடுக்கும். என்னன்னா நமக்கு முயல் இறைச்சி தேவைப்படும் பொழுது நம்ம வந்து முயலை வாங்கிட்டு அந்த முயலை வந்து இறைச்சி கடைக்கு கொண்டு போவோம். ஒரு சில இறைச்சி கடைக்காரர்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, நான் வந்து வெட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கும். திரும்ப வந்து நம்ம வந்து இறைச்சியா கொடுக்கல, முயலை உயிரா கொடுக்கறோம் அப்படின்னாக்கா அடுத்த முறை நம்ம கிட்ட வரமாட்டாங்க. அதனால வந்து முயலை வந்து வெட்டி இறைச்சியா கொடுக்கறதுக்கு வந்து முயற்சி செய்யணும். இது ஒரு முக்கியமான விஷயம். இதே மாதிரி நம்ம வெட்டி இறைச்சியா கொடுக்கும் பொழுது அந்த தோலையை நாம வந்து பதப்படுத்திக்கலாம். ஒரு 10 தோல் 15 தோல் கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சந்தைப்படுத்தலாம், அதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த முயலுடைய தோலை பயன்படுத்தி நாமளே வந்து ஆடம்பர பொருட்கள் அலங்கார பொருட்கள் நாம செய்து விற்பனை பண்ணலாம். அடுத்தது வந்து இந்த முயல் விற்பனையாளர்கள் என்ன பண்ணணும்னா பண்ணையாளர்கள் வந்து ஒன்று சேரணும். ஒரு பகுதியில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கணும். ஏன்னா அது வந்து ரெகுலர் சப்ளை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு முறை போன முயல் இருக்குது, அடுத்த முறை போகும்போது இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா திரும்ப நம்ம கிட்ட வரமாட்டாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு அதிகப்படியான எண்ணிக்கையில வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா நமக்குள்ள ஒரு குரூப்பை ஏற்படுத்திக்கிட்டோம்னா நம்ம கிட்ட முயல் இல்லைன்னாலும் அந்த நுகர்வோர் எப்ப கேட்டாலும் இன்னொரு ஒருத்தட்ட நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து ஒரு அமைப்பை வந்து நம்ம வந்து ஏற்படுத்திக்கணும், இது ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து சந்தைப்படுத்துறதுக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா முயலுடைய ரத்தத்தை வந்து இப்ப நிறைய பியூட்டி பார்லர்ல பயன்படுத்துறாங்க. பெண்கள் வந்து அந்த முயல் ரத்தத்தை வந்து அது சில முறைகள் சொல்றாங்க, அந்த ரத்தத்தை வந்து துணியில தொடச்சி தலையில போடும்போது அவங்களுக்கு வந்து நல்ல முடி வளருது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கோட்பாடு இருக்கு மக்கள்கிட்ட. அதனால அந்த வகையில் நம்ம வந்து விற்பனை செய்ய முடியும். அடுத்தது ஆராய்ச்சிகளுக்கு வந்து முயல் வந்து பெரிதும் பயன்படுது. சோ ஆராய்ச்சி நிலையங்கள், மருத்துவ கல்லூரிகள், விஞ்ஞான ரீதியா இருக்கக்கூடிய கல்லூரிகள்

0: முயலை வந்து ஆராய்ச்சிக்காக வந்து பெரிதும் பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த ஆராய்ச்சிகளுக்கு முயலை விற்பனை செய்யும் போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அங்கீகாரம் வேணும். கமிட்டி ஃபார் கண்ட்ரோல் அண்ட் சூப்பர்விஷன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் அனிமல்ஸ், அதாவது CCSEA இருக்குதுங்க. அதுல வந்து நம்ம வந்து அப்ரூவல் வாங்கணும். இந்த கமிட்டியில நம்ம அப்ரூவல் வாங்கிட்டு வளர்த்தோம் அப்படின்னு சொன்னா அதிக விலைக்கு விற்பனை செய்ய முடியும். அவங்க வந்து ஒரு தன்னிச்சையா ஒரு போட்டி இல்லாம அதிக எண்ணிக்கையில வந்து முயல்கள் வந்து விற்பனை செய்ய முடியும். அதனால பட்டதாரிகளை முழுமையா பயன்படுத்தலாம். அதுக்குண்டான பயிற்சியும் வந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்துல ஆய்வக விலங்கினத்துல பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்காங்க.
1: இதுவரைக்கும் நிகழ்ச்சியில நகர்ப்புறங்களில் முயல் வளர்ப்பும் சந்தைப்படுத்தலும் குறித்து நிறைய செய்திகளை சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: நகர்ப்புறங்கள்ல முயல் வளர்ப்பும் சந்தைப்படுத்துதலும் நேர்முகம் கேட்டியே எப்படி இருந்தது?
1: நேர்முகம் சூப்பரா இருந்துச்சு. சரி, முயல் வளர்க்கறது ஒரு ஐடியா, அதுவும் ஒரு பிசினஸ்னு சொல்லலாம். ஆனா இந்த முயலை வளர்க்கறதுக்கு தீனி எங்க வாங்குறது?
0: அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. மொட்டை மாடியிலயும் சரி, நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்திலயும் சரி, முயலுக்கு தேவையான உணவுகளை நம்மளே வளர்க்க முடியும்.
1: என்ன சொல்ற, மொட்டை மாடியில தீனி வளர்க்கறதா? அது எப்படி?
0: அதான், நம்ம மாடி தோட்டம் இருக்கே, அத வச்சு நம்ம வளர்க்கலாம்.
1: மாடி தோட்டத்திலயா? சின்ன இடம் போதுமா அதுக்கு?
0: சின்ன இடமே போதும். முயலுக்கு மட்டும் தீனி இல்ல, நமக்கு தேவையான காய்கறிகளையும் அங்கக முறையிலே நம்ம வளர்த்துக்க முடியும். இதனால வீட்டுக்கும் நமக்கு தேவையான காய்கறி கிடைக்கும், முயலுக்கு தேவையான சாப்பாடும் கிடைக்கும். நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்கிறத உனக்கும் கொடுப்பேன், ஊர்லயும் கொடுத்து வருமானமும் பாப்பேன்.
1: சூப்பர் தமிழ். அப்போ பிசினஸ் மேக்னட் ஆயிட்ட.
0: ஆமா, மகளிர் எல்லாம் பிசினஸ் மேக்னட் ஆனாதான் நம்ம இந்தியாவும் வல்லரசா மாறும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: எங்க வீட்டு தோட்டத்துல கீரை இருக்கு, அத நான் முயலுக்கும் போட்டுப்பேன், நம்ம வீட்டுக்கும் சமைச்சுக்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாம எல்லா விதமான காய்கறிகளையும் நம்மளோட மாடி தோட்டத்திலேயே வளர்க்க முடியும்.
1: தமிழ், உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்?
0: நான் கடலூர் மாவட்டம் பாலூர்ல காய்கறி ஆராய்ச்சி நிலையம் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அங்க உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் ஜி காயத்ரி அவங்க கிட்ட பேசும் பொழுதுதான் எனக்கு மாடி தோட்டம் வளர்க்கறது எவ்வளவு முக்கியம், அதனால நம்ம எப்படி வருமானம் பார்க்க முடியுது, அதனால எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்றதையும் தெரிஞ்சுகிட்டேன். அவங்கதான் எனக்கு ஐடியா கொடுத்தாங்க, அத ஃபாலோ பண்ணி நானு மாடி தோட்டம் வளர்த்துட்டேன்.
1: சூப்பர் ஐடியா. சரி, அப்ப நீ மாடியிலேயே காய்கறியும் வளர்த்துக்கிற, வருமானத்தையும் பாத்துக்கிற, அப்படித்தானே சொல்ற?
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு நாளைக்கு ஒரு நபர் வந்து 400 கிராம் காய்கறி வந்து சாப்பிடணும். அப்படி இருக்கும் பொழுது நம்ம பூச்சி மருந்தையும் சேர்த்து சாப்பிடுற காலகட்டத்துலதான் இப்ப இருக்கோம். அதனால நம்ம வீட்டிலே அருமையா ஒரு மாடி தோட்டத்திலயோ நகரத்துல இருக்கக்கூடிய சிறிய இடங்களையோ பால்கனி வராண்டா அந்த மாதிரி பிளேஸ்ல என்னென்ன செடிகள் எல்லாம் நம்ம வளர்க்கலாம், இதனால நம்ம சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கலாம், தூய்மையான காத்து கிடைக்குது, பசுமையான காட்சிகளை நம்ம அளித்து வீடு வந்து குளுமையாகுது, மன அமைதி கிடைக்குது, பயிர் தொழில் வந்து நம்ம விவசாயமா வந்து ஒரு கிராமத்துலதான் செய்யணும்னு இல்ல, நம்ம குழந்தைங்களுமே இந்த பயிர் தொழில வந்து கத்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நகர்ப்புற குழந்தைகளுக்கு வந்து மிளகாய் எங்க மரத்துல காய்க்குமா, தக்காளி எங்க கொடியில விளையுமா அப்படின்னே தெரியாத கால சூழ்நிலையிலதான் இப்ப பிள்ளைங்க நகரத்துல வளர்ந்துட்டு வராங்க. அந்த சூழ்நிலையில எப்படி நம்ம இந்த மாடி தோட்டம் அமைக்கலாம், குறைஞ்ச பராமரிப்பு, குட்டையான வேறு, தக்காளி, மிளகாய், கருவேப்பிலை, ஸ்பினாச், பாலக்கீரை, இந்த மாதிரி கீரைகளை வந்து நம்ம

பயன்படுத்தலாம். இப்படி காய்கறின்னு பார்த்தோம்னா கத்திரிக்காய், பீன்ஸு, ஈவன் முட்டைக்கோஸு, சுரக்காய், எலுமிச்சை, கொய்யா, சப்போட்டா ஆகியவற்றை கூட நம்ம வளர்க்கலாம். கேரட், காலிஃப்ளவர், பீட்ரூட் ஆகியவை வந்து குளிர்காலத்தில் நம்ம கொஞ்சம் பயிர் பண்ணோம்னா அதையும் நம்ம வந்து வீரிய முறையில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நல்ல ஒரு சூரிய ஒளி எங்கே கிடைக்கும்ன்ற இடத்த வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். செடிகள் வளர வந்து கலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உறைகள், பிளாஸ்டிக் பைகள் மற்றும் மாடியோட தளத்தை வந்து நம்ம ஈரமாக்கிடாம, பாதிப்பு ஏற்படுத்தாம, கிராக்ல வந்து போயிடுச்சுன்னா தளம் வந்து நாளடைவில் வீணாயிடும். அதனால அந்த தளத்தை நம்ம வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் மெட்டீரியல் போட்டு ஃபர்ஸ்ட் பராமரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வெயிட் ஏத்தாம, இப்ப கொக்கோபித் என்று சொல்லக்கூடிய கலன்கள் ஊடகம் வந்து நமக்கு கிடைக்குது, மண்புழு உரம், இயற்கை சார்ந்த உரங்களை வந்து நம்ம ஒரு ரேஷியோ, அதாவது 4:2:1 ரேஷியோல நம்ம வந்து எடுத்துக்கணும். 4 பங்கு மண், 2 பங்கு வந்து கொக்கோபித்து, 1 பங்கு வந்து மண்புழு உரம். இதை வந்து நம்ம கலந்து கூட மிக்ஸ் பண்ணி ப்ரொபோர்ஷனேட்டா வச்சுக்கணும். வச்சிட்ட பிறகு இதை வந்து நம்ம இந்த பாலித்தீன் பேக்ல ஃபில் பண்ணியே நம்ம காய்கறிகளை வந்து வளர்க்கலாம். நம்ம வீட்டுல வாங்கக்கூடிய அரிசி சாக்கு, கோதுமை பாக்கெட்டோட கவரு, உடஞ்ச பிளாஸ்டிக் வாளி, பெயிண்ட் பக்கெட்டு, பயன் இல்லாம கிடைக்கக்கூடிய மண் பானைகளை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். தண்ணி தொட்டி, அதோட மூடிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம வந்து ஒரு பாட் ஃபில்லிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கலன்கள்ல வந்து வளர் ஊடகம் தயாரிக்க அந்தந்த உள்ளூர் மண்ணையே நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். மக்கிய தென்னை நார்கழிவு, மண்புழு உரம், கல் இல்லாத செம்மண், கருமண் இவற்றெல்லாம் வந்து நம்ம கலந்து தயாரிச்சுக்கலாம். அதாவது எடை குறைவா இருக்கக்கூடியது ஏத்துதான் நம்ம வந்து மாடியில ஏத்தணும் இல்லைங்களா. அதனால அது நீர் பிடிக்கும் திறமும் அதிகமா இருக்குது, அதோட பார்த்தோம்னா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். அதனாலதான் அந்த தென்னை நார்கழிவை வந்து நம்ம யூஸ் பண்றோம். தென்னை நார் கட்டிகளை தண்ணீரில் குறைந்தது 12 மணி நேரம் ஊற வைத்து அதனுடன் 200 கிராம் அசோஸ்பைரில்லம் என்று சொல்லக்கூடிய 200 கிராம் ஃபாஸ்போபாக்டீரியா உயிரி உரம், 100 கிராம் ட்ரைகோடர்மா விருடி, 5 கிலோ மண்புழு உரம் அல்லது 10 கிலோ தொழு உரம் கலந்து 10 நாட்கள் காற்றோட்டமான இடத்துல நம்ம வைக்க வேணும். இதுல எப்படி விதைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வெண்டைக்காய், கொத்தவரங்காய், செடி அவரை, பூசணி, சாம்பல் பூசணி பார்த்தீங்கன்னா பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலையம் கடலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு சின்ன 350 கிராம் உள்ள சாலட் பூசணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ஈஸியா வந்து ஒரு செடிக்கு 20 காய்கள் கூட காய்க்கக்கூடியது. அதெல்லாம் ஈஸியா நம்ம பால்கனில அழகா ஒரு கொடி கட்டி ஏத்தி விட்டாலே வந்து ஒரு கம்பி கட்டினாலே அதுல அழகா படந்துரும். அதுல வந்து நம்ம அந்த பூசணி விதைகளை விதைக்கலாம். முள்ளங்கி, சின்ன சின்ன விதைகள் எல்லாம் விதைக்கும் பொழுது ரொம்ப ஆழத்துல விதைச்சிடக்கூடாது. அந்த விதையோட சுற்றளவு x2 அதுதான் வந்து ஒரு குழிக்கு நம்ம நடவு பண்ணணும். எந்த விதைகளை நீங்க மார்க்கெட்ல வாங்கினா கூட அதை வந்து 1 மணி நேரம், 2 மணி நேரம் சாதாரண நல்ல சுத்தமான குளோரின் கலக்காத தண்ணியில நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு அப்புறம் நீங்க நட்டிங்கனாக்கா அந்த முளைப்பு திறனானது உங்களுக்கு எளிமையில் சீக்கிரமா வந்து கிடைச்சிடும். கீரை வகைகள்லாம் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா மண் கொஞ்சம் கலந்து அதை அப்படியே மேலாப்புல தூவி விட்டுட்டு லேசா மண்ணை வந்து ஸ்ப்ரெட் பண்ணா போதும். அது மேல பூவாளியால தண்ணி தூவிட்டீங்கன்னா ஈஸியா சீக்கிரமா 2-3 நாள்ல அதெல்லாம் முளைச்சிடும். அப்புறம் நீர் பாய்ச்சுதல் வந்து தோராயமாக வந்து ஒரு 100 முதல் 150 மில்லி லிட்டர் செடிகளின் மீது தெளிக்க வேண்டும். கோடை காலத்துல ரொம்ப பட்ட பகல்ல இருக்கக்கூடிய 12 மணி வெயில்ல எல்லாம் நம்ம தண்ணி ஊத்தக்கூடாது. அதிகாலை 6 to 7 மணிக்குள்ள தண்ணி ஊத்தணும். இல்லைன்னா மாலை நேரங்கள்ல செடிகளுக்கு தண்ணீர் கொடுக்கறது வந்து ரொம்ப விசேஷம். அளவுக்கு அதிகமாகவும் தண்ணி வந்து கொடுத்துடக்கூடாது, நீர் வந்து தேங்கிட்டு இருக்க கூடாது. தக்காளி, கத்திரி, பீன்ஸ், கொத்தவரை ஆகியவற்றை நடவு செய்த 60 நாட்களுக்கு பிறகு நம்ம வளரும் போது செடிகள் சாயாமல் இருக்க முட்டு கொடுக்க வந்து ஒரு ஸ்டேக்கிங் குச்சி வந்து கட்டணும். களை செடிகளை அவ்வப்போது நம்ம நீக்கிடணும். அப்புறம் உரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செடிகளுக்கு வாரத்துக்கு ஒரு முறை உரமாக மண்புழு உரம் அல்லது தொழு உரங்களை ஒரே ஒரு கைப்பிடி அளவு தான் வந்து தொட்டிகள்ல வந்து நம்ம கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து அசோஸ்பைரலம், ஃபாஸ்போபாக்டீரியா, தென்னை நார்கழிவு எல்லாம் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணா போதும். வேப்ப புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆவணக்கு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, அதெல்லாம் வந்து பொடி செஞ்சு ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம சம பங்கு எடுக்காம ஒரு பூவாளி எடுத்துக்கிறீங்கன்னா அதுல ஒரு 100 மில்லி அளவுக்கு வந்து இந்த புண்ணாக்கு கரைசலை வந்து நம்ம ஊத்தி செடிகளுக்கு ஒரு 15 நாட்களுக்கு ஒரு மேல பூவாளியால நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா தழைச்சத்து வந்து செடிகளுக்கு இயற்கையா கிடைச்சிடும்.
நம்ம மாடி தோட்டத்துக்கோ இல்ல புறக்கடை தோட்டத்துல இருக்கக்கூடிய காய்கறி செடிகளுக்கு இயற்கை சார்ந்த பூச்சி விரட்டிகளை தான் நம்ம பயன்படுத்தணும். ஆரம்பத்துல ஏதோ ஒரு அஸ்வினி பூச்சியோ இல்ல மாவு பூச்சியோ இல்ல சாறு உறிஞ்சுற பூச்சியோ தத்து பூச்சியோ ஏதாவது வந்துச்சுன்னா அந்த நுனியை வந்து கிள்ளிட்டு பச்சையா இருக்க இடத்த வந்து அடுப்பு கறி சாம்பல்ல வந்து அது மேல தெளிச்சு விடலாம். அப்படி இல்லை

அப்படின்னாக்கா நம்ம கிட்ட இருக்கவே இருக்கு அசடராக்டின் என்று சொல்லக்கூடிய இயற்கை பூச்சிக்கொல்லின்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து எந்த இடத்துல பூச்சி அதிகமா தென்படுதோ அந்த இடத்துல சீரா வந்து ஒரு பூவாளியால நம்ம தெளிக்கலாம். அது பார்த்தோம்னாக்கா ஒரு 100 மில்லி தண்ணிக்கு 3 மில்லி கூட வந்து கொஞ்சம் ஒரு சொட்டு ஷாம்பு கலந்துக்கோங்க. இது வந்து ஒட்டும் திரவமா வந்து செயல்படுது. அப்பதான் அந்த இலை மேல வந்து நம்ம போடுற அசடராக்டின் போய் மேலே படும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா பொக்காஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஈயம் கரைசல், இஃபெக்டிவ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சொல்லுவாங்க, இந்த கரைசலை கூட நம்ம பயன்படுத்தலாம் செடிகளுக்கு. பூ வந்து காயாவதுக்கு இது ஏதுவாக இருக்குது. பொதுவா வந்து பூஞ்சான நோய் வந்து வேரழுகள் நோய் வரும், செடி வந்து கருகும், இலை மேல தேமல் வரும், அந்த இதெல்லாம் வந்து நம்ம காப்பாத்துறதுக்கு வந்து ட்ரைகோடர்மா விரடி வந்து யூஸ் பண்ணலாம். தண்ணி வந்து அதிகமா தேங்காம பாத்துக்கிட்டாலே பூச்சி நோய் நிர்வாகம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸா இருக்கும். அறுவடை செய்தல், ஒவ்வொரு காய்களின் அறுவடையும் ஒரு ஒரு மாதிரி வரும். அதனால தக்காளி நல்லா பழுத்த நிலையிலும் கிழங்கு வகைகள் முதிர்ச்சி அடைந்த நிலையிலும் நம்ம கீரை இளம் தளிராக இருக்கும் போதும் பறிப்பதால் சத்து

0: பூச்சி நோய் நிர்வாகம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸா இருக்கும். அறுவடை செய்தல், ஒவ்வொரு காய்களின் அறுவடையும் ஒரு ஒரு மாதிரி வரும். அதனால தக்காளி நல்லா பழுத்த நிலையிலும் கிழங்கு வகைகள் முதிர்ச்சி அடைந்த நிலையிலும் நம்ம கீரை இளம் தளிராக இருக்கும் போதும் பறிப்பதால் சத்து மிகுந்து இருக்கும். முக்கியமா இந்த சொலனேசி வெஜிடபிள் சொல்லக்கூடிய கத்திரி, மணத்தக்காளி, தக்காளி, மிளகாய் அதெல்லாம் ஒன்னா வைக்காம, ஏன்னா அதுக்கு ஒரே பூச்சி வகை தான் ஒன்னா வரும். அதனால ஒரே மாதிரி வைக்காம நகர்ப்புறத்துல நம்ம இந்த மாதிரியான காய்கறிகளை வந்து வெவ்வேறு இடத்துல வச்சு வளர்க்கறது சால சிறந்தது. அப்புறம் செடியை வர போட்டீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் தக்காளி கொடுக்கலாம், கொத்தமல்லி கொடுக்கலாம், முள்ளங்கி போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வெண்டை, மறுபடியும் ஒரு தக்காளி போடலாம், கீரை போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் முள்ளங்கி, நெக்ஸ்ட் கத்திரி, வெண்டைக்காய் போட்டீங்கன்னா அப்புறம் கொத்தமல்லி, கீரை வகைகள். இந்த மாதிரி பயிர் சுழற்சி முறை அட்டவணை மாதிரி போட்டுட்டு நீங்க செஞ்சாதான் அந்த நோய் தாக்குதல் வந்து திருப்பி ரெப்படீஷனா வராம சீரா இருக்கும். சீரான அறுவடை நீங்க கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, இப்ப தளிர் கீரைகளுக்கு கூட நல்ல திட்டங்கள்லாம் இருக்கு. அந்த தளிர் கீரைகளை கூட நம்ம வந்து உள்ள வீட்டிலேயே நகர்ப்புறத்துல வந்து ஒரு ஏரியா க்ளோஸ்ட் ஸ்பேஸ்ல ஒரு லைட் வெளிச்சத்துக்கு கீழே நம்ம வளர்க்கலாம். அந்த காலத்துல முளைப்பாரிகள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு பேக்கெட்டிங் பண்ணி நம்ம எப்படி காளான் வந்து ஒரு பாக்ஸ்ல வருதோ அந்த மாதிரி ஒரு பேக்கெட்டிங் பண்ணி 40 ரூபா 30 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் இப்ப வந்து வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இந்த நகர்ப்புறத்துல இருக்க வீட்டுல இருக்க மகளிர் எல்லாம் வந்து இந்த மாதிரி பொழுதுபோக்கு அம்சங்களையும் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா மனதுக்கு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும், ஊட்டச்சத்து காய்கறிகளை வந்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது சத்தான ஒரு பாரத சமுதாயத்தை நம்ம வந்து உருவாக்க முடியும் என்று சொல்லி கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: தமிழ் காயத்ரின்னு சொன்னியே, அந்த மேடமோட போன் நம்பர் கொஞ்சம் கூட, நானும் அவங்க கிட்ட சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறேன்.
2: அவங்களோட காண்டாக்ட நான் உனக்கு ஷேர் பண்ணிருக்கேன், நீ அவங்க கிட்ட பேசு. ஓகேவா?
1: ஓகே, தேங்க்ஸ் தமிழ். சரி, நான் வரேன், அடுத்த வாரம் வருவேன். காய்கறி மட்டும் ஞாபகமா குடுத்துரு, ஓகேவா?
2: காய்கறி மட்டும் இல்ல, முயலும் சேர்த்து தரேன், நீ சமைச்சு சாப்பிட்டு பாரு.
1: ஓகே ஓகே, பை.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
2: இல்லையானே.
1: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மைய தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
2: அட அண்ணா, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
1: நீ கில்லாடிதான் போ.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். உலகெங்கிலும் உள்ள மக்கள் தாங்கள் ஒரு தொழிலை தொடங்க விரும்பினால் இந்தியாவிற்கு வர வேண்டும் என்ற உணரும் வகையில் விண்வெளி ஆராய்ச்சியில் தனியார் துறை உலகளாவிய புதுமை பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 20 விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்களுடனான கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். போர்க்கப்பல்கள், கடலோர காவல்படை கப்பல்கள் மற்றும் அது தொடர்பான பிற துறைகளை உருவாக்குவதில் தற்சார்பு அவசியம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவிலிருந்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பாதுகாப்பு பொருட்களின் தர உறுதி மற்றும் குறித்த நேரத்தில் விநியோகம் செய்வது உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்றது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் விளையாட்டின் மூலம் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விளையாட்டுத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்லும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், அறிவியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்புகள், பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ரோவுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார். H1N1 வைரஸின் புதிய தீர்வு எதுவும் கண்டறியப்படவில்லை என்றும் பொதுமக்கள் பீதி அடைய வேண்டாம் என்றும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தெளிவுபடுத்தியுள்ளது. தற்போது பரவி வரும் பருவகால இன்ஃபுளுயன்சா பெரும்பாலான தானாகவே குணமாகக்கூடியது என்றும் காய்ச்சல், இரும்பல், தலைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் தீவிரமானால் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது அவசியம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்காவில் இன்றிரவு நடைபெறும் ATP டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் தகுதிச்சுற்று இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் ஜோர்டானின் அபிதல்லா ஷெல்பியை எதிர்கொள்கிறார். நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் சுரேஷ் ஸ்பெயினின் ரோஜர் பெஸ்குவல் பெராகுவே 3-6, 6-3, 6-4 என்ற செட்களில் வென்றார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 93.8 இசையோடு என்றும் நீங்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இனிய வாசு தின நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க HPV தடுப்பூசி புதுவை அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14வது வயது முடிந்து 15 வயது பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் இதில் பயன்பெறலாம்.
4: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
5: டெய்லி நைட் நீங்களும் FM ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
4: என்ன சொல்ற நீ? தினைக்கும் நைட்டா?
5: தினமும் இரவு 9:15 மணி முதல் 11 மணி வரை நமது FM ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்து தேவானம்.
4: உடனே நானும் டியூன் பண்ணி

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
2: ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: உங்களின் பொது நலன் கருதி வெளியிடுவோர்
6: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல், நாளை காலை 8:55 கேட்கலாம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:36 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கிற இந்த நிகழ்ச்சி எஃப்எம் ரெயின்போவின் தேன் சிந்து தேவானம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம், கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து.

தேன் சிந்துதே வானம் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போவில். அடுத்த பாடலை கேட்கலாம். அழகி படத்திலிருந்து பாடலை பாடியிருக்காங்க கார்த்திக் மற்றும் பவதாரணி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11 மணி. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேயர்களே, நமது நிலையத்தில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க கேள்வி செல்வோம். வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். காலை 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் ஜீவாமிர்தம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். மழை காடுகள் பூமியின் நுரையீரல்கள். வழங்குபவர் முனைவர் எஸ் காயத்ரி அவர்கள். 7:02 விளையாட்டுக்களம். புதுச்சேரியில் நடைபெற்ற முதலாவது தேசிய அளவிலான பெத்தாங் சாம்பியன்ஷிப் போட்டி குறித்த தொகுப்பு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 7:25 நலமாய் வாழ. புகையிலை பயன்பாட்டால் உடல் உறுப்புகளில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார்

புதுச்சேரி தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டத்தின் மாநில ஆலோசகர் டாக்டர் ஆர் சூரியகுமார் அவர்கள் 7:30 முதல் 7:45 மணி வரை BWF உலக சாம்பியன்ஷிப் 2026 குறித்த ஒருங்கிணைந்த வானொலி அறிக்கை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் கேட்கலாம். 7:45 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை. இதில் நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜனார்த்தனன். 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 பலமான பாரதம். இதில் மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டுத் திட்டங்கள் குறித்த சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் மற்றும் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹை ஸ்நேகிதிய சமையல் நிகழ்ச்சி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர். புகையிலை பயன்பாடு மற்றும் வாய் புற்றுநோய் குறித்த நேயர்களின் சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் கடலூர் மாவட்டம் புகையிலை கட்டுப்பாட்டு அலுவலர் டாக்டர் அபிநயா அவர்கள். மாலை 4:00 முதல் 4:30 மணி வரை கட் கேமரா ரோலிங். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சிவபலி விலாஸ் ஜுவல்லரி. தொடர்ந்து 4:30 மணிக்கு கட் கேமரா ரோலிங். 5:00 அலையோடு விளையாடு நேரலை இணைகிறார் ஆர் ஜே பாரதி தேவி. 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 7:30 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர் கேட்கலாம். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:15, பிற்பகல் 2:00, இரவு 9:00, பின்னிரவு 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகரவுள்ளார். 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 9:00 வரையிலும் தகவல் தளம். 9:00 அரங்கிசை. இதில் சுதா ஆர் எஸ் ஐயர் மற்றும் ஸ்ரீவித்யா ஆர் எஸ் ஐயர் ஆகியோரின் பாட்டு. 10:02 கேட்டால் இனிக்கும். 11:02 நேயர் நேரம் நேரலை. தலைப்பு நெகிழி தவிர்க்க என்ன செய்யலாம். நெறிப்படுத்துகிறார் பூங்குழலி அவர்கள். நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:10 ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8. நேயர்களே, புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 MHz-இல் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய் ஹிந்த்.